0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சகாண்டு 1948 அஸ்வின மாதம் 5ஆம் நாள் நாள் பராப வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது நேர்களே.

ஒரு பிறப்பில் ஒருவன் கற்ற கல்வி அவன் எழுகின்ற பிறப்புகளிலெல்லாம் அவனை தொடர்ந்து சென்று அவனுக்கு பாதுகாப்பு தரும். குறள் எண் 398, அதிகாரம் கல்வி.

0: ஒரு பிறப்பில் ஒருவன் கற்ற கல்வி அவன் எழுகின்ற பிறப்புகளிலெல்லாம் அவனை தொடர்ந்து சென்று அவனுக்கு பாதுகாப்பு தரும். குறள் எண் 398, அதிகாரம் கல்வி.
1: இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகளை. நிகழ்ச்சியும் நேரமாய் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெலிஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளில் இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் மணிகண்ட பிரபு அவர்கள். 6:45 மாநில செய்திகள், 6:50 இயற்கை இன்பம் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 7:00 காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனி அவர்கள். பழனிக்குமரன் அவர்கள் உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. ஏழு 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் ஸ்ரீ தென்குச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:00 உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதொழில் அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கும் உரை. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் இளைஞ்சலாக, 8:30 ஜப்பானில் நடைபெறும் 2020 ஆகிய விளையாட்டுப் போட்டிக்கான 20வது பதிப்பின் தினசன சிறப்பம்சங்கள் கேட்கலாம். 9:00 இசைப்பெட்டகம் இமானி சங்கரா சாஸ்திரி, வீணா கல்யாணி லட்சுமி நாராயணா, துணை வீணை பாலக்காடு ஆர் ஹரிகரன், மிருதங்கம் கஞ்சிரா ஹரிசங்கர் பாலக்காடு, வி ஏ சுந்தரம் கடம். 10:00 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, ஆரோடும் நீரோடும் உலக ஆறுகள் தினத்தையொட்டி மேனாள் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் தினகரன் அவர்களுடன் சிறப்பு நிர்வாகம் உடன் உரையாடுகிறார் எல்ஜி ரவிசங்கர் அவர்கள். 19:00 இணைக்கப்படுத்த பாடல், 10:53 லிங்கன் அனௌன்ஸ்மெண்ட் இணைப்பு அறிவிப்பு மன் கி பாத். 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் 138வது பதிப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக செய்ய கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். பன்னிரண்டு 5 ஆங்கிலத்தில் செய்திகள் இளைஞ்சலாக, 12:10 சங்கீத சாரல் ராதாசங்கரன் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக, 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனிந்த வாழ்வு முதுமை மீதாக முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சாப்பள்ளி அஞ்சலாக, 1:50 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 இசைப்பயிற்சி ஆசிரியர் டாக்டர் சுபாஷினி அவர்கள் மாணவர்கள் மீனா சங்கரன் ஆர் திவ்யா அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை, 3:00 மதுரை தென்றல், 4:00 நாடகம் சுவரை தேடும் சித்திரங்கள். வானொலி நடக்கும் நாடகத்தில் பங்கேற்கும் கே ஐயம்மாள், பி சுமித்ரா தேவி, மரியா சேவியர் மேதோடியஸ், டி சீதாபாரதி.

பி உஷா, ஐ பிரான்சிஸ் செல்வசந்தியா, ஏ மேரா ராணி, இ கணேசன், பி டி ஜோதி பாசு, ஜி சங்கீதா, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். எழுத்தாக்கம் எஸ் பிரபாபதி, அன்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி நில வானொலி நிலையம். ஐந்து மணிக்கு குட்டி சிநேகரம். மதுரை மாவட்ட புனித மரியனா லூயிங் பத்ம மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி எஸ் மீனாட்சி சுந்தரம். 5:30 கிராமிய தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியின் மேலும் 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒரு பட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதர் தென்றல். 6:50 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதர் தென்றல். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சுபரீஷ். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் காய்கறி பயிர்களின் பதிப்பு கூட்டுப்பொருள் தயாரித்தல் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஸ்ரீகுமாரி அவர்கள். முதல் பகுதி வேளாண் தகவல். வேளாண் பழமொழி சிந்தனை வழிபெறும் முன் ஏழு 7:55 இணைப்பு அறிவிப்பு மன் கி பாத். 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பு. 7:30 மதுரை தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10 மணிக்கு ராவி ராஷ்டிரிய அகில பாரதிய சங்கீத சுபா எஸ் சுப்ரதீப் புல்லாங்குழல். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
5: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
4: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
5: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
4: என்ன குவெஸ்டின் கேட்பாங்க?
5: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
4: என்டர்டெயின்மெண்டா.
5: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
4: சோ இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணணுமா?
5: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
4: ஆமா, ஒரு மணிக்கு வரும் மதியம். கரெக்டா?
5: ஆமா ஆமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
4: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
5: ஆமா,
4: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
5: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
4: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
5: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
4: சரி சரி, Facebookல மட்டுமா?
5: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
4: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
6: அக்கா, காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
5: எதுக்குப்பா, படிக்க போறியா?
6: இல்லக்கா, நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான்னு இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்காக காலையிலேருந்து வாக்கிங் போகலாம்.

0: அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன். நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவர் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்லை, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு. அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட்டாக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: badminton, India's ace shuttler PV Sindhu advanced to the women's singles quarterfinals at the Asian Games after defeating Japan's Tomoka Miyazaki 21-9-21-13 in the round of 16 at the Ichinomiya City Municipal Gymnasium in Ichinomiya. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
3: மனிதனின் துன்பத்திற்கு காரணம் அவனது ஆசையே என்றார் புத்தர். மனிதனால் மட்டுமே அறவழியிலும் அறமற்ற வழியிலும் வாழ தெரியும். அவன் தன் பட்டறிவாலும் படிப்பறிவாலும் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளை வளர்த்து கொள்கிறான். அதை நோக்கி பயணிக்கவும் செய்கிறான். தீதும் நன்றும் பிறர் தரா வாரா என்கிறது சங்கப்பாடல் ஒன்று. முற்பகல் செய்யின் பிற்பகல் வெளியும் என்னும் சொல்லாடலும் நம்மிடையே வழக்கில் உள்ளது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் நல்லவர்களாக விளங்கினர். அவர்களது சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருந்தன. ஆனால் கௌரவர்கள் பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி ஆகியவற்றின் இருப்பிடமாக விளங்கினர். எண்ணம் சொல் செயலில் தீயவர்களாக இருந்தனர். அதனால்தான் நல்லவர்களாக இருந்த பாண்டவர்கள் பாரத போரில் வெற்றி பெற்றனர். நம் மனச்சான்று நல்லவையெல்லாம் அறம் என்பதையும் தீயவையெல்லாம் அறமற்றவை என்பதையும் பொதுவாக ஒப்புக்கொள்கிறது. ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் வெவ்வேறு அறம் சார்ந்த கோட்பாடுகள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் நம் வாழ்வை சிக்கல் இல்லாமல் கொண்டு செலுத்த நமக்கு பணம் தேவைப்படுகிறது. அதற்காக அறமற்ற செயலையும் நம் மனச்சான்று அறமுள்ள செயலாகவே பார்க்கிறது. இதன் காரணமாகத்தான் சமூகத்தில் குற்றங்கள் பெருகி வருகின்றன. நான் என் வாழ்வில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. என் மனதறிந்தவரை அறவழியில்தான் செயலாற்றுகின்றேன். எனினும் துன்பப்படுகிறேன் என்று நம்மில் பலர் வருத்தப்படுவது உண்டு. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு தோன்றினால் இதுதான் நாம் நமது செயலை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய சரியான தருணமாகும். மகாபாரதத்தில் தருமரும் பீஷ்மரும் கூட அறம் என நினைத்து சில அறமற்ற செயல்களை செய்திருக்கலாம். அரசர் செய்வது அறமற்ற செயலாக இருந்தாலும் அவர் சொல்லுக்கு பணிந்து நடப்பது தனது அறம் என அவர்கள் எண்ணியிருக்கலாம். அறம் என்பதற்கு நம் அனைவரின் மனச்சான்றும் ஒரே வடிவத்தை கொடுப்பதுதான் சரி என்றே தோன்றுகிறது. நம் மனச்சான்று தவறான ஒன்றை சரியானது என்று ஒருபோதும் சொல்லாது. மனித சமுதாயம் அறிந்தோ அறியாமலோ தவறிழத்தலை இயல்பாக கொண்டது. இதுதான் நடப்பு இயலும் கூட. இச்சூழலில் இத்தகைய அறக்கொள்கைகளோடு நாம் வாழ்வது சாத்தியமா என்ற கவலையும் தோன்றுகிறது. நமக்கு நடக்கும் நன்மைக்கு மட்டுமல்ல தீமைக்கும் நாமே தான் பொறுப்பானவராகிறோம். இதையேதான் வள்ளுவனும் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னைச் சூடும் என்கிறார். இதன் மூலம் வள்ளுவன் யாரும் கண்டுகொள்ளாவிட்டாலும் ஒருவர் தன் மனசாட்சிக்கு எதிராக செயல்பட்டால் அதுவே அவருக்கு மிகப்பெரிய தண்டனையாக அமையும் என்கிறார். எனவே நல்வழியில் இருந்து நாம் என்றும் விலகாமல் இருக்க நம் செயலை அவ்வப்போது சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இத்தெளிவினை பெற்றவர் யாரையும் வியக்கவோ இகழவோ மாட்டார். தீதும் நன்றும் பிறதர வாரா என்னும் கலையின் பூங்குன்றனர் வரிகளையே எந்த நாளும் நம் வாழ்வில் கடைபிடித்து வாழ வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். மனச்சான்றே நமக்கு கிடைக்கும் நற்சான்றாகும். இதை உணர்ந்து நம் மனச்சான்றின் வழியில் என்றும் நம் வாழ்வை நகர்த்துவோமாக.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி

0: என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலமா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறது தான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் பக்தி பாடல் கேட்க இருக்கிறோம். முதல் பாடலாக இதோ

நேரம் 6:21. அடுத்த பக்தி பாடல், அடுத்ததாக பக்தி பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்கள் நேர்களே.

0: நேரம் 6:26. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ கெட்ஸில் பக்தி மாலை நிகழ்ச்சி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்கும் முன்பே தேவையை அறிந்தவன், தேடும் முன்பே வழியை காட்டுபவன், தவிக்கும் நேரத்தில் துணையாய் இருப்பவன், தோல்வியின் நேரத்திலும் நம்பிக்கையை விதைப்பவன். நாம் புரிந்து கொள்ளாத பல தருணங்களில் நமக்காகவே ஒரு நல்லதை செய்து கொண்டிருப்பவன் அவன்தான் இறைவன். அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள்.
1: அருளன்பு பண்பில் அளவு

நேரம் 6:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் அடுத்த பக்தி பாடலாக கேட்டு இணைந்திருக்கிறீர்களே.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 6:35.
2: அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி மாவட்டம் கருவேல் நாயக்கன்பட்டி வாசுகி காலனி தொழிலாளர் அலுவலகம் அருகில் சர்வே எண் 5:10 என்ற முகவரியில் காளான் வளர்ப்பு பற்றிய இலவச பயிற்சி வரும் அக்டோபர் மாதம் 1 முதல் 10 நடைபெற உள்ளது. காலை 9:30 முதல் 5:30 வரை இந்த பயிற்சி நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0454625157. கைபேசி எண் 9442758363. ஆர்வமுள்ளவர்கள் உடனே பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, தக்காளி சாகுபடியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்த அறிவிப்பு நடவு செய்த 7 கழித்து கார்போ பியூரான் குருணையை ஹெக்டேருக்கு 7 என்ற அளவில் இட்டு சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். மீட்டைல் டெமட்டான் ஹெக்டேருக்கு 500 மருந்து தெளித்து இலை பேன் மற்றும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். இலை புள்ளி நோயை கட்டுப்படுத்த ஹெக்டேருக்கு 1 மேங்கோசாப் மருந்து தெளிக்க வேண்டும். காய் தெளிப்பானை கட்டுப்படுத்த ஹெக்டேருக்கு 1.5 கார்பரில் நனையும் தூளை தெளிக்க வேண்டும். பறக்கும் முதிர்ந்த வெள்ளை ஈக்களை பிடிக்க பயிரின் மேல் பகுதி, அதாவது குடை வடிவ தழைக்கு சற்று மேலே மஞ்சள் ஒட்டும் அட்டைகளை வைக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர்களை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பு குறித்த தகவல்களை வழங்குகிறார் மணிகண்ட பிரபு.
4: வணக்கம் மேடம். நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன், ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் அடிஷனல் டிப்ளமோ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு கோர்ஸ், 1 கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்காகனா இந்த கூட்டுறவு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா அந்த பேங்கிங் சொசைட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒர்க் போகணுன்னா இந்த கோர்ஸ் மஸ்ட், கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இது ஒரு 1 கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கு ஃபீஸ் என்னென்னா 1 20,000 அந்த மாதிரி ஆகும். இந்த ரெகுலரில் தான் இருக்குது, கரஸில் கிடையாது, ரெகுலராக போய் தான் படிக்கணும். கூட்டுறவை பற்றி ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த கோர்ஸில் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க, செஞ்சுருவாங்க. கோர்ஸில் ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளது என்னவாக இருக்கும்னா நகை மதிப்பீடுன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் நம்ம ஜொல்லை எப்படி நம்ம அதோட தரம் என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல கோர்ஸ். அதுவும் இல்லாமல் கூட்டுறவு ரிலேட்டடாக இருக்கிற அந்த பேங்க் சொசைட்டி ஒர்க் போகணுன்னா இந்த கோர்ஸ் முடித்தவங்க டிஆர்பி எஸ்ஆர்பின்னு சொல்லி ஒரு 2 எக்ஸாம் இருக்கும். இந்த 2 எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுலேயும் மார்க் எடுத்துனா அவங்க அதை ஒர்க் போடுவாங்க. இந்த இதில் இது டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாருமே இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி டிஎன்பிசி மாதிரி ஒர்க் இந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் வரலாம். அதுபோக டிஎன்பிசியில் பாஸ் ஆகி கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறவங்க இந்த கோர்ஸை 1 அஞ்சல் வழி முறையில் படிச்சிருக்கணும். அவங்களே டைம் கொடுப்பாங்க, அஞ்சல் வழி முறையில் படிச்சிருக்கணும்னு சொல்லி அவங்களே டைம் கொடுத்து படிக்க வச்சுருவாங்க. அந்த பேங்க்குக்கு அதிகமாக நம்ம லோன் வாங்குறது ஜொல் லோன் தான் வாங்குவோம். ஏன்னா வீட்டில் அத்தியாவசியமாக ஜொல்ங்கிற ஒரு பொருள் அதிகமாக இருக்கும். திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு கடன் தேவைப்பட்டு நம்ம வீட்டில் இருக்க நகையை தான் கொண்டு போய் பேங்க்கில் அடகு வச்சு நம்ம பணம் பெறட்டுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது பேங்க்குக்கு அந்த நகையை கொண்டு வரப்போ அந்த நகை என்ன கேரட்டில் இருக்குது, அதோட மதிப்பு என்ன, இப்போ அவங்க வச்சுருக்க இந்த கேரட் நகைக்கு எவ்வளோ கடன் தொகை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத மதிப்பீடு பண்ணுறத பற்றி சொல்லுவாங்க. நார்மல் பேங்க் எல்லாத்துலேயுமே இது அப்ரேசிங் ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தோம்னா அவங்க அந்த அப்ரேசர் ஒர்க்குக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம்.
5: ஆனால் நார்மல் பேங்க்கில் அப்ரைசிங்கிறது கோர்ஸ் படிச்சிருக்கணும், ஆனால் கோஆப்ரேட்டிவ்ல அதை நம்ம படிக்கணும் இல்லை, அதுக்குள்ளே வந்துருமா?
4: அதில் இதில் ஒரு சப்ஜெக்டாகவே இருக்கும், மொத்தம் 10 இருக்கும் கோஆப்ரேட்டிவ், 10 சப்ஜெக்ட்.

0: சப்ஜெக்ட். அதுல வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாவே இந்த நகைமறி அப்ரேசிங் சப்ஜெக்ட் இருக்கும்.
1: இப்ப இந்த அஞ்சல் வழியில வந்து இந்த கோர்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா, அப்படின்னா என்னங்க சார்?
0: அஞ்சல் வழினா நம்ம நார்மலா டிஎன்பிசி இந்த மாதிரி எழுதி அவங்களுக்கு வந்து இந்த கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிசி மூலமா கொடுத்துற டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருவங்களுக்கு இந்த கோஆபரேட்டிவ் பத்தி அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே அவ்வளவா தெரிஞ்சிருக்காரு. ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஒன் இயர்க்குள்ளக்க அந்த கோர்ஸ் படிச்சு அந்த ஒர்க் வந்து எப்படி இருக்கும், அந்த பேங்க் சொசைட்டிக்குள்ள ஒர்க்குள்ள வந்துட்டோம்னா நம்ம ஒர்க் எப்படி பாக்குறது அப்படிங்கறத பத்தி இந்த அஞ்சல் வழி முறையில கரஸ்ல படிக்கிற மாதிரி சொல்லி அந்த ஒன் இயர்க்குள்ள எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு தொழில் பண்றவங்களுக்குமே இந்த மாதிரி சொசைட்டிஸ் வச்சு சங்கம் வச்சு இது பண்ணி கடன் தொகை கொடுத்து அவங்களுக்கான இதெல்லாமே கொடுப்பாங்க. அது போக இப்ப ஒரு நெசவாளர், இப்ப நீங்க ஏதாவது ஒரு தையல் மிஷின் இந்த மாதிரி இது பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த கடன் வாங்கி அவங்க கொஞ்சம் லாபகரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கான வீடு கட்டுறதுக்கான வீட்டு லோனு இதெல்லாமே தருவாங்க. பசங்க படிக்கிறதுக்கான படிப்பு கல்வி உதவித்தொகை இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. மற்ற எல்லா பேங்க் சொசைட்டிஸ் எல்லாமே லாப நோக்கத்தோட செயல்பட்டு வரும். ஆனா இந்த கூட்டுறவு மட்டும்தான் இது வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு பங்கு தொகையை வாங்கி ஒரு சேவை நோக்கமா செயல்பட்டு வரும். அது போக அவங்களுக்கு ஏதாவது பண தேவை இருந்துச்சுன்னா இதுக்கு மேல கூட்டுறவுக்கு மேல இந்த நபார்டு இந்த மாதிரி நிறைய பேங்க் இருக்கு, அவங்ககிட்ட கடன் வாங்கி அந்த மூலமா இவங்களுக்கு பங்கு தொகையெல்லாம் கொடுத்து கடன் தொகையெல்லாம் கொடுத்து லாபம் ஈட்டி அது அவங்களுக்கு கடன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ் மூலமா நடந்துட்டு இருக்கும். இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாம் படிக்கணும்னா டிப்ளமோ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு ஒன் இயர் கோர்ஸ் இருக்கும், அது ரெண்டு செமஸ்டர்ல நடக்கும். நீங்க இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுன்னா இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் நல்லா தெளிவா படிக்கலாம். நல்லா இதுனா விருதுநகர்ல வந்து இது சாத்தூர் படிக்கிற காலேஜ் வந்து இருக்கு, நீங்க வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஒவ்வொரு லோனுக்குமே ஒவ்வொரு இது, இப்போ லேண்டுன்னு நீங்கள் லேண்டு வந்துட்டு அவங்க ஒவ்வொரு சொசைட்டியும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லேண்டு இதுக்குள்ளக்க செயல்பட்டு வரும். அந்த இடத்துக்குள்ளக்க உங்களோட லேண்ட் வச்சுருக்கீங்களோ இல்லைனா ஆடு மாடு மேய்க்கிறீங்களோ ஏதாவது ஒரு பண்ணை இந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்களோ அதை வந்து சரியான டாக்குமெண்ட்டை காமிச்சு இது பண்ணி கடன் கேட்டீங்கன்னா அதுக்கான கடன் அவங்க என்ன எவ்வளோ வச்சுருக்காங்க எல்லாமே மதிப்பீடு பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ கடன் கொடுக்கலாங்கிறத பார்த்து கடன் கொடுத்துருவாங்க. ஆடுக்கு வந்துட்டு 2000 ரூபா 3000 ரூபா அந்த மாதிரி தருவாங்க, மாட்டுக்கு வந்துட்டு 6000 ரூபா அந்த மாதிரி இது பண்ணி தருவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு சொசைட்டி அதோட லாபகரத்தை பொறுத்து ஒவ்வொரு சொசைட்டியும் ஒவ்வொரு விதமான வட்டி போடுவாங்க. வட்டி பர்சன்டேஜ் வந்து கூட்டுறவுல மட்டும்தான் கம்மியாக இருக்கும். விவசாய கடன் அதிகமாக தருவாங்க, விவசாய கடன். அதுக்கப்புறம் அந்த பண்ணை சார்ந்த ஆடு மாடு கோழி வளர்க்குறதுக்கு அதுக்கான இதுக்கு கடன் தருவாங்க. அதுக்கப்புறம் நகை கடன் தருவாங்க. அது போக லேண்டு வச்சிருக்க அந்த லேண்டை வச்சு நான் அந்த லேண்டில் வீடு எடுக்க போகிறேன்னு சொல்லி வீட்டு லோனு இந்த மாதிரி நிறையா எடுக்கலாம். நம்ம நார்மலில் இருக்கிற எல்லா லோனுமே அங்கே எடுக்கலாம். கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா சலுகை இது எல்லாமே கூட்டுறவு மூலமாக பெண்களுக்கு தரப்படுறது. பெண்களுக்கு வந்துட்டு நிர்வாக குழு இந்த மாதிரி பங்கு தொகையை கலெக்ட் பண்ணுறதுனால நிர்வாக குழு உறுப்பினர் எல்லாமே இருப்பாங்க. அதில் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு 3% இடஒதுக்கீடு இந்த மாதிரிலாம் இருக்குது. இது கோஆபரேட்டிவ் வந்துட்டு நபார்டு நபாருக்கு அடுத்து ஸ்டேட் லெவலில் இருக்கும். அது கூட்டுறவு ஒன்றியம்னு சொல்லுவாங்க, யூனியன் சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் இதெல்லாம். இப்போ நம்ம இங்கே இது வந்து இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ், இது விஆர்டிசிசின்னு சொல்லுவாங்க. இது இவங்களுக்கு பண தேவை எதுவும் இருந்துச்சுன்னா ஸ்டேட்டுக்கிட்ட கேட்பாங்க, யூனியன்கிட்ட கேட்பாங்க. யூனியனுக்கு எதுனா நபார்டு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க் வந்துட்டு சொசைட்டி எதுவும் நடக்கணும்னா அவங்களுக்கு தேவையான ஒரு பங்கு தொகைன்னு சொல்லிட்டு இருக்கும். அது அந்தந்த சொசைட்டியோட லாபத்தை பொறுத்து அது எவ்வளோ லாபம் ஈட்டுது, விவகார எல்லைக்குள்ளே இருக்குது, எத்தனை பேர் வந்துட்டு இங்கே வந்து கடன் வாங்குறாங்க, வட்டி எப்படி செலுத்துறாங்க, லாபகரமாக இருக்காங்கிறத பொறுத்து அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கான பங்கு தொகையை வந்துட்டு நபார்டு வந்து ஒதுக்கீடு பண்ணி தரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு சொசைட்டி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு நிர்வாக குழு உறுப்பினர்களில் 10 பேர்லேருந்து 21 பேர்கிட்ட கை இருக்கணும். அது அந்த நிர்வாக குழு 21 பேரில் வந்துட்டு ஒரு எலெக்ஷன் மாதிரி நடத்தி அதில் யார் தலைவராக இருக்க போகிறாங்க, யார் செயலாளராக இருக்க போகிறாங்க எல்லாமே முடிவு பண்ணிக்கணும். முடிவு பண்ணிவிட்டு கூட்டுறவு ஒன்றியம் சொன்ன பார்த்தீங்களா அங்கே வந்து லெட்டர் போட்டு இது பண்ணி அனுமதி வாங்கணும், நாங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி ஒரு 30 நாளுக்குள்ளே சொசைட்டி ஆரம்பிச்சோம்.
2: இதுவரை கூட்டுறவு மேலாண்மையில் பட்டயப்படிப்பு குறித்த தகவல்களை வழங்கினார் மணிகண்ட பிரபு. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
3: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய்ப் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூர் நம்பூரு ரயில் நிலையங்களுக்கு இடையே 4 வழி சாலை மேம்பாலம் அமைப்பதற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசுகையில் இதனை தெரிவித்தார். ரயில்வே மேம்பாலங்கள் மூலம் விபத்தில்லா பயணத்தை ரயில்வே உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேம்பாலங்கள் கட்டப்படுவதால் லெவல் கிராசிங்குகளில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருப்பது தவிர்க்கப்படுவதால் எரிபொருளும் சேமிக்கப்படும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் ரயில் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு சோமண்ணா கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய்ப் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆணையத்தின் அனைத்து முக்கிய முடிவுகளும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டவைகள் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்றும் ஆணையர்கள் ஒன்றாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதை சமூக வலைதளத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பான நடைமுறைகள் மற்றும் படிவம் 6 தொடர்பாக உச்சநீதிமன்றமே சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளித்துள்ள போதிலும் அந்த தீர்ப்பையும் ஜனநாயக அமைப்புகளையும் காங்கிரஸ் தவறாக சித்தரித்தது என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறைகளில் முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய ஆணையம் எடுத்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை பாராட்ட காங்கிரஸ் கட்சிக்கு மனமில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரம் தொகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்றும் இதனால் விவசாயிகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட வேண்டிய நிலைமையை தாவேக அரசு ஏற்படுத்திவிட்டது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறினார். தமிழக அரசு கடன் சுமையை சந்தித்து வரும் நிலையில் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது தேவையற்றது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து நேற்று அந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மாநில அரசின் கடனுக்காக ஆண்டுக்கு 78,000 கோடி ரூபாய் வட்டிக்காக செலுத்தப்படுகிறது என்று கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அஇஅதிமுக ஆட்சி காலத்திலேயே அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் பின்னர் ஆட்சி மாற்றத்தால் அந்த பணி நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருந்தாலும் அது அஇஅதிமுக அரசு எடுத்த நடவடிக்கையின் தொடர்ச்சிதான் என்றும் புதிய அறிவிப்பு அல்ல என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி

0: மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் நாளை திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுள்ள வங்கிகள் அனைத்தும் இன்று ஞாயிற்றுக்கிழமை முழு நேரமும் செயல்படுவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கும் மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். காரைக்கால் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சட்ட தொழிலில் நீண்டகாலம் அனுபவம் பெற்ற மூத்த வழக்கறிஞர்கள் தங்களது அனுபவங்களையும் அறிவாற்றலையும் இளம் வழக்கறிஞர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமை நீதிபதி டி வி ஆனந்த், காரைக்கால் மாவட்ட நீதிபதி கே மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் உள்ள விமான பயிற்சி பயிற்றுவிப்பாளர் பள்ளியிலிருந்து 54 விமானிகள் பயிற்சியை நிறைவு செய்தனர். இதில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 42 பேரும், இந்திய கடற்படையைச் சேர்ந்த 7 பேரும், இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 3 பேரும், கடலோர காவல்படையைச் சேர்ந்த 2 பேரும் பயிற்சியை நிறைவு செய்தனர். கடந்த ஏப்ரல் 13 தொடங்கிய இந்த பயிற்சி 24 வாரங்கள் நடைபெற்றது. பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு விமானப்படையின் மேற்கு மண்டல தலைமை அதிகாரி ஏர் மார்ஷல் ஜார்ஜ் தாமஸ் சான்றிதழ்களை வழங்கினார். இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனை தொடர்பாக அமெரிக்காவிடமிருந்து அதிகாரப்பூர்வ பதில் வரவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். பிஜேபி அழைப்பின் பேரில் இலங்கை ஆளுங்கட்சியான ஜனதா விமுக்தி பெருமுனாவின் உயர்தலைவர்கள் அடங்கிய 5 பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் இன்று புதுதில்லி வருகிறார்கள். நாட்டின் முதலாவது தானியங்கி வாகன சோதனை மையம் புதுதில்லியில் திறக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் படகுகளை சென்று மீட்டனர். அடுத்த மாதம் 2 நடைபெறவுள்ள பிரதமருக்கு வழங்கப்பட்ட நினைவுப் பொருட்களின் மின்னணு ஏலத்தில் மகாராஷ்டிராவின் பாரம்பரிய கலைப்பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. மதுரை மாநகராட்சி சௌபாகியவதி நகர் கண்மாயில் மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அணிவகுப்பு நேற்று வாணியம்பாடியில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் சரணாலய பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க இளம் பெண்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உயர் அழுத்த மின்சாரத்தால் 20 வீடுகளில் தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்டவை சேதமடைந்தன. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற உள்ளது. இந்த போட்டி இன்று பிற்பகல் 2 தொடங்குகிறது. 2 இடைவெளிக்கு பின்னர் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் இந்திய அணிக்கு திரும்பியுள்ளனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்யும் வெஸ்ட் இண்டீஸ் அணி 3 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்கிறது. இந்த போட்டிகளைத் தொடர்ந்து 5 20 போட்டிகளிலும் பங்கேற்க உள்ளது. ஒருநாள் போட்டித் தொடரை சுப்மன் கில் தலைமையிலும், 2020 போட்டித் தொடரை சுரேஷ் அயர் தலைமையிலும் இந்திய அணி எதிர்கொள்ள உள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது. இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனஹத் சிங் மலேசிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார். ஆடவர் டிகத்லான் இறுதிப் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒளிபரப்பாகிறது. விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அதிகார

0: அறிவிப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
3: மனசும் உடலும் ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கு நம்மளுக்கு அறிவியல் சார்ந்த உதவி ஒன்று கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா யோகா. யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இணைப்பு, இரண்டு விஷயங்களை இணைக்கிறது. அவனோட வார்த்தைகளில் மனசு ரொம்ப முக்கியமான இடம் வகிக்குது. ஒரு கர்நாடக இசையோ, ஒரு தமிழ் இசையோ, ஒரு பறை இசையோ நம்மளுக்கு மனதை அமைதிப்படுத்தும், சாந்திப்படுத்தும். அதனால மனிதன் இயற்கையோட இயற்கையாக இருக்கிறதுக்கு பழகிக்கிறான். ஓவியங்களை பார்க்கறதுலையும் இயற்கையை பார்க்கறதுலையும் மனிதனுக்கு அளப்பரிய சுகம் இருக்கும். எங்கே இப்போ எல்லாரும் ஒரு பெரிய நீர்நிலை இருக்கக்கூடிய கடலை பார்ப்போம், அந்த கடலில் இருக்கக்கூடிய நீல நிறத்தில் அது எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும். அப்போ இயற்கையை பார்த்தா மனிதன் வியந்து போகிறது மட்டும் கிடையாது, அவன் இயற்கையோட அறிவியலையும் சேர்த்து மனதை அமைதிப்படுத்தினான். ஓவியமாக மட்டும் இல்லை, சிற்பங்களை வடித்தான், கைவினை பொருட்களை வடித்து வச்சான். இதுக்கு அறிவியல் சார்ந்த சிந்தனைகள் தான் உதவி புரிஞ்சிச்சு. ஐகேஎஸ்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவை எல்லாமே சுற்றுச்சூழல் பற்றி தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. சுற்றுச்சூழலில் நீர் முக்கியம் வாய்ந்த விஷயமாக இருக்குது. ஊற்றுகளாகட்டும், குளமாகட்டும், ஆறுகளாகட்டும் இவை எல்லாமே உதவி செய்யுது. இந்த ஆறுகளோ ஊற்றுகளோ குளங்களோ நீர்நிலைகளை சேகரிப்பதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வகிக்குது. மனிதன் இதில் ஈடுபாடு கொடுக்கணும் இல்லையா? அப்போ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பிடிமண் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பிடிமண் திருவிழா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழன் ஒரு மரபாகவே செயல்பட்டுருக்கான். குளிக்க போகிறப்ப திரும்பி வர்றப்ப ஒரு பிடிமண்ணை எடுத்துகிட்டு வரணும், இதுக்கு ஒரு திருவிழான்னு வச்சு செயல்பட்டுருக்கான். அப்போ நீர் மேலாண்மையில் மனிதன் தமிழர் மரபு அறிவியல் சார்ந்த சிந்தனைகளில் தான் இருந்திருக்கு. சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்களில் மரங்களோட பங்கை நம்ம பார்த்துருக்கோம். விலங்குகள் பறவைகளுக்கான முக்கியத்துவத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். திருக்குறள் நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. பொருட்பாலில் இயற்கை வேளாண்மை பற்றி கூட சொல்லுது. மனிதரோட மனம் இணைந்து அவனோட வாழ்வு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இயற்கையோடு இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத இன்பத்துப்பாலில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சித்த மருத்துவமும் இதை தான் குறிப்பிடுகிறது. போகரோட சூத்திரமாகட்டும், மூலிகை மருத்துவங்களாகட்டும் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா உணவே மருத்துவம் அப்படின்னு அடிப்படையாக சொல்லுது. யோகா உடல் மனசு இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கான கருவின்னு சொன்னால் கூட ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே புகுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய சித்த விருத்தி, அதாவது மனம் அலைப்பாயுது இல்லையா, இதை கண்ட்ரோல் பண்ணால், அதாவது தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி வேணும்னு சொல்லுது. அங்கேயும் பாருங்க, காற்று சுற்றுச்சூழல் தாங்க நம்மளுக்கு உதவி செய்யுது. சுற்றுச்சூழல் இல்லை அப்படின்னா நம்மளோட மூச்சு காற்றை கூட பயிற்சி பண்ண முடியாது. சுவாச பயிற்சிக்கு பேர் பிராணாயாமம்னு சொல்றாங்க. அதனால பிராணாயாமமோ சுவாச பயிற்சியோ பண்றதுக்கு நம்ம ஒரு மொட்டை மாடியை தேடுவோம், இல்லைனா ஒரு தோட்டத்தை தேடுவோம். இவை எல்லாமே சுற்றுச்சூழலோட முக்கியத்துவத்தை நம்மளுக்கு சொல்லுதுங்க. சித்த மருத்துவத்தில் இயற்கை மருத்துவம்னு ஒரு மருத்துவம் இருக்குங்க. மூலிகைகளையும் தாவரங்களையும் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு மூலிகையை உபயோகப்படுத்துறப்ப பக்க விளைவுகள் வரலாம், அப்ப இன்னொரு மூலிகை அந்த பக்க விளைவுகளை தடுக்கும். அப்ப பக்க விளைவோடு இருக்கக்கூடிய மூலிகைகளை குறைச்சிக்கிட்டு பக்க விளைவு இல்லாத மூலிகைகளை இயற்கை மருந்துகளாக தயாரித்து மனிதன் மற்ற எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க. மனிதன் நோய் தடுப்பதற்கு கூட அவனுக்கு என்ன தேவைப்பட்டது அப்படின்னா மூலிகைகள் தேவைப்படுது. மூலிகைகள் தாவரங்கள் எல்லாமே வந்து மனிதனுக்கு உதவி செஞ்சிச்சு. மனிதனுக்கு உதவி செய்கிறது மனிதன் மட்டும் கிடையாது, இயற்கையும் கூட. சுற்றுச்சூழல் நம்மளுக்கு இன்பம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கையாக ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பாதுகாக்கணுங்க. நோய் தடுப்பதையோ உடல் நலம் பாதுகாக்குதலையோ சுற்றுச்சூழல் முக்கிய பங்கு வகிக்கும்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே. இன்று காலை மணி 11:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் 138வது பதிவு. சென்னையிலிருந்து டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பிரதமர் உரையினை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே. சிந்தித்து செயல்படுதல் நன்று. சிந்தனைகளை செயல் வடிவமாக்கி செயல்படத் தொடங்குதல் மிக மிக நன்று. இந்த சிந்தனையோடு இன்றைய காலை தண்டல் நிகழ்ச்சியில் நாம் நுழைகிறோம் நேயர்களே. கே ஜே ஜேசுதாஸ் குரலில் ராம் திரைப்பட பாடல்.

0: மணி 10:20. நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுர தென்றலில் இணைகிறோம்.
1: என்னென்னவோ ராகங்கள், எத்தனையோ தாளங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், தாயனும் கோவிலை பாடுவேன்.

0: இன்று கேரளத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழி நடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று பதக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஒருநாள் பயணமாக கேரளம் செல்கிறார். இந்த பயணத்தின் போது கொல்லத்தில் உள்ள மாதா அமிர்தானந்தமயி மடத்தில் மாதா அமிர்தானந்தமயியின் 73வது பிறந்த தினத்தையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விஸ்வ சேவா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களையும் குடியரசு துணைத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ உத்தராடம் திருநாள் மருத்துவ அறிவியல் அகாடமியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அகமதாபாத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சபர்மதி ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின்சார ரயில் என்ஜின் பராமரிப்பு மையத்தை அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் புதிய நவீன மின்சார ரயில் என்ஜின்களையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து சபர்மதி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு மேம்பாட்டு பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் நாட்டில் முதல் எல்என்ஜி எனப்படும் திரவ இயற்கை எரிவாயுவில் இயங்கும் மின்சார ரயிலையும் திரு அமித்ஷா கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். உலகின் பல்வேறு பகுதிகளில் தற்போது நடைபெற்று வரும் மோதல்களுக்கு மத்தியில் அனைத்து தரப்பினரும் நிதானத்துடன் செயல்பட்டு பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொது சபை கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், போர்களின் தாக்கம் மோதலில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு மட்டுமின்றி உலகின் பிற பகுதிகளிலும் உணரப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் எரிசக்தி மற்றும் வர்த்தகத்தின் தடையற்ற ஓட்டத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடரும் மோதல்கள் உலக பாதுகாப்பை பாதிப்பதுடன் பல்வேறு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தையும் தாமதப்படுத்துகின்றன என்று அவர் கூறினார். குறிப்பாக உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் நிலைமையை மேம்படுத்துவதற்கு இந்தியா தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை இந்தியாவுக்கு உள்ளது என்று அவர் கூறினார். எல்லை தாண்டி அரசுகளின் ஆதரவுடன் நடைபெறும் பயங்கரவாதம் உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் சவாலாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடும் அரசுகள் பொறுப்பேற்க செய்யப்பட வேண்டும் என்றும் பயங்கரவாதத்திற்கு வழங்கப்படும் நிதியை கண்டறிந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒளிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒளிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழி நடத்துவதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இப்பிரச்சினை தொடர்பான அனைத்து முடிவுகளும் தேர்தல் ஆணையத்தின் முழு அமர்வால் ஒருமனதாக எடுக்கப்பட்டவை என்று ஆணையமே கூறிவிட்டதாக சமூக வலைதளத்தில் கூறினார். காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியலமைப்பு சட்ட அமைப்புகளை விமர்சிப்பதாகவும் நிதின் நவீன் தெரிவித்தார். கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இதே தேர்தல் நடைமுறையின் மூலம் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற போது தேர்தல் நடைமுறையின் நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஒருமித்த விளக்கம் நாட்டின் அரசியலமைப்பு சட்ட அமைப்புகளின் நம்பகத்தன்மை

தன்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான முடிவுகள் தேர்தல் ஆணையத்தால் கூட்டாகவும் நடைமுறைகளை பின்பற்றியும் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். குறுகிய கால அரசியல் ஆதாயங்களுக்காக இந்தியாவின் ஜனநாயக அமைப்பு மற்றும் தேர்தல் நடைமுறைகள் மீதான நம்பிக்கையை பாதிக்கும் முயற்சிகள் வருத்தமளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மக்களை ஒன்றிணைப்பது, பல்வேறு கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள உதவுவது மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பது ஆகியவற்றில் சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை இந்த நாள் எடுத்து காட்டுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் சுற்றுலாவை மறுவடிவமைக்க டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு என்பதாகும். சுற்றுலாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தொழில்நுட்பத்தின் பங்கை இது எடுத்து காட்டுகிறது. இந்நிலையில் ஆகாஷ்வாணிக்கு பேட்டியளித்த மத்திய சுற்றுலாத்துறை செயலர் புவனேஷ்குமார், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் சுற்றுலாத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மோசமான வானிலை நிலவி வருவதால் சார்தாம் யாத்திரை இன்று வரை நிறுத்தப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். யாத்திரைக்கு வரும் பக்தர்கள் வானிலை நிலவரத்தை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வானிலை சீரான பிறகே சார்தாம் யாத்திரை மீண்டும் தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் இமாச்சல பிரதேசம் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்திலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சண்டிகர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் கனமழையுடன் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர 7 நாள் திட்டத்தை ஈரான் முன்வைத்துள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பேசிய அராக்ஷி, இந்த திட்டம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஒத்ததாக இருக்கும் என தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதுடன் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தையை தொடங்கவும் ஈரான் விரும்புவதாக அவர் கூறினார். மேலும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க தேவையான நிபந்தனைகளை அமெரிக்காவுடன் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தலையீடு மற்றும் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்தால்தான் பிராந்தியத்தின் பாதுகாப்பை மீண்டும் ஏற்படுத்த முடியும் என்று திரு அராக்ஷி தெரிவித்தார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது. இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனஹாத் சிங் மலேசிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார். ஆடவர் டிகாத்லான் இறுதிப் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்கிறார். மகளிர் நீளம் தாட்டுதல் இறுதிப் போட்டியில் ஆன்சி சோஜனும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் பிரிவில் பாருல் சௌத்ரியும் பங்கேற்பதால் இதிலும் இந்தியாவுக்கு பதக்கம் உறுதியாகி உள்ளது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. ஆடவருக்கான 200 மீட்டர் இறுதிப் போட்டியில் அனிமேஷ் குஜுரும், ஆடவர் உயரம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் சர்வேஸ் குஷாரேவும் பங்கேற்கின்றனர். மகளிருக்கான மாரத்தானில் பிரியங்கா கோஸ்வாமி, மஞ்சுராணி ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று பதக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: வானொலி நிலையம்
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ. இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி. பழனிக்குமரன் அவர்கள்.
4: சக்கர நோய்கள் பாத்தீங்கன்னா, சக்கர நோய் இல்லாதவங்களை காட்டிலும் ஏற்கனவே அந்த இருதயத்துல மெயினா மூணு ரத்த குழாய்கள் இருக்கும். அந்த மூணு ரத்த குழாயிலுமே அடப்பு வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. மற்றவங்களுக்கு எல்லாம் ஒன்று வரும் அல்லது ரெண்டு அடப்பு இருக்கும் சொல்லுவாங்க. சக்கர நோய்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மூணு அடப்பு இருக்கும். அதுவும் காம்ப்ளெக்ஸா இருக்கும், நிறைய வித்தியாச இடங்கள்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் வந்து நம்ம பிரிய அடக்கில பாத்துட்டு கரெக்டா அதுக்குரிய வைத்திய முறையில் விட்டோம்னா நல்லது. சோ இது போக சக்கர நோயாளிகளுக்கு பாத்தீங்கன்னா இருதய பாதிப்பு வரதுக்கு இன்னொன்னு இருதய ஃபெயிலியரும் ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. அதுவும் சக்கர நோயாளிகளுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர்னா அதோட பம்பிங் கெபாசிட்டி கம்மியாயிரும். அது மெயினா என்ன ஆகும், கால் வீக்கம் வரும், மூச்சு திணறல் வரும், மட்டமளாக படுக்கவே முடியாது, படுத்தோன்னே மூச்சு வாங்கி எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஆமா, அல்லது குனிஞ்சி ஷூ கட்ட முடியாது, ஷூ லேஸ் கட்ட முடியாது, அந்த மாதிரி மூச்சு திணறல் வரதுலாம் சக்கரநோயினால இருதயம் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு அர்த்தம், ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எதனால, சுகர் கூட இருக்கிறனால வரக்கூடிய ஒரு சில சேஞ்சஸ்னால வருது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சர்க்கரை ஒண்ணு காஸ் பண்ணும், அதோட இணை நோய்களும் சேர்ந்து நமக்கு இதெல்லாம் பிரச்சனை உண்டு பண்ணும். இணை நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த அழுத்தம், கொழுப்பு சார்ந்த இந்த ரெண்டு முக்கியமானது, அது போக சிகரெட் அடிப்பது, அப்புறம் மது பழக்கம் உள்ளது. இந்த அஞ்சு ஐட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. சோ இதுல வந்து சர்க்கரையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும், அதோட சேர்ந்து நம்ம இது வராம தடுக்கணும்னா சர்க்கரை கட்டுப்பாட்டுல வைக்கணும், பிரஷரை நார்மலா வைக்கணும், கொழுப்பு நம்ம கண்ட்ரோலா மெயின்டைன் பண்ணணும், புகைப்பிடித்தல் பழக்கங்களை கம்ப்ளீட்டா நிப்பாட்டணும், மது இருந்ததையும் கம்ப்ளீட்டா நிப்பாட்டணும். அதோட பீரியாடிக்கல பரிசோதனையும் பண்ணிப்பாங்க. ஏற்கனவே நமக்கு சர்க்கரை வந்துருச்சு, சர்க்கரை ஓரளவு கண்ட்ரோலா இருக்கு, நமக்கு இறுதி பாதிப்பு வராதா அப்படின்னு சொன்னோம்னா வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது, வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை வந்து பீரியாடிக்கல பரிசோதனை பண்ணி பாத்துக்கணும். ஆண்டிற்கு ஒரு முறை கண்டிப்பாக ஒரு இசிஜி எக்கோ டெஸ்ட், ஹார்ட்டுக்குரிய ஃபங்க்ஷன் எப்படின்னு பாக்குற ஒரு எக்கோ டெஸ்ட் தேவைப்படும் போது, ட்ரெட்மில் பார்ப்போம், நடக்க வச்சு இசிஜி எடுக்கிறது அந்த மாதிரி பார்ப்போம், ஒரு சில நேரம் தேவைப்படும் ஆஞ்சியோகிராமே பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி நாங்க மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த பரிசோதனைகளை ஆண்டிற்கு ஒரு முறை நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லது.
3: இப்போ சர்க்கரையோட அளவு மக்கள் மத்தியில எப்படி இருக்கு டாக்டர்? அந்த ரேஷியோ அதிகமா இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா?
4: சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை வந்து கூட தான் இருக்கு மேடம், ஆக்சுவலா கூடிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து பை எத்தனிக்கலாம், நம்ம ரேஸ் வைஸ் பார்த்தோம்னா நம்ம இந்தியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, இந்தியர்கள் அனைவருக்குமே நம்ம மரபணு ரீதியா வந்து சர்க்கரை வருவதுக்குரிய ஏதுவா தான் நம்மளுடைய மரபணுலாம் அமைஞ்சிருக்கு. அதனால நமக்கு இன்சூரன்ஸ் கூடிட்டே தான் இருக்கு. அது போக நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்களும் இப்ப பயங்கரமா மாறி இருக்கு. நம்ம வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஆக்டிவ், ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ், நல்ல ஒரு நடைமுறை பழக்கங்கள் எல்லாம் குறைஞ்சு போச்சு. உணவு முறைகள், உணவு பழக்கங்களுமே இன்னுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மாறிச்சு. நம்ம எடுக்கிறதா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், ஃபுல்லாவே துரித உணவுகள் தான் மெயினா பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரைடு ஃபுட்ஸ், எண்ணெய் சார்ந்த உணவுகள், அளவுகளும் கூட சாப்பிடுறோம், பொரோட்டா சாப்பிடுறது, ரீஃபைன்டு ஃபுட்ஸ் அந்த மைதா அந்த மாதிரி சார்ந்த உணவுகள் சாப்பிடுறது, அது போக மன அழுத்தம், நான் ஏற்கனவே சொன்ன மன அழுத்தம் ஒரு முக்கியம். இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது நமக்கு வந்து சர்க்கரை நோயாளிகள் எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்கு. பட் அதுக்கேற்ற மாதிரி புரிதல் தன்மையும் கூடிக்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து அந்த நோய் கூறினாலுமே அதை எப்படி ஆரம்பத்திலேயே கண்ட்ரோல் பண்ணணும், அது எப்படி அதோட பாதிப்புகள் வராம தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்ப மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு.
3: இப்போ நிறைய பாத்தீங்கன்னா வீடுகளிலேயே வந்து அந்த சர்க்கரை நோய்க்குரிய அந்த டெஸ்ட் வாங்கி வச்சுக்கிறது, அதெல்லாம் நீங்களே சொல்றீங்களா?
4: கண்டிப்பாக சுய பரிசோதனை சொல்லுவாங்க, SMBG சொல்லுவாங்க, செல் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் சொல்லிட்டு. இது வந்து இந்த குளுக்கோமீட்டர் எல்லாம் முதல்ல ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது, இப்பெல்லாம் 800 ரூபாய் 600 ரூபாய்க்கே கிடைக்குது. ஆக்சுவலா அதை வாங்கி அழகா நம்ம மானிட்டர் பண்ணும்போது நமக்கு வந்து உறுப்புணர்வு நமக்கு வந்துடும். சோ அதனால வந்து பீரியாடிக்கலா அது மருத்துவரோட கைடன்ஸ் படி ஒரு வெறுவீத்திலையும் சாப்பிட்டக்கப்புறம் பாருங்க, நாங்க சொல்லுவோம் யூஸ்வலா 2 வாரத்துக்கூட பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்த்து சப்போஸ் கூட போகுது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் மாத்திக்கலாம், டாக்டர்கிட்ட போய் கலந்துக்கலாம், அல்லது உணவு ஏதாவது நம்ம அன்னைக்கு சாப்பிட்டதுனால மாறி இருக்காங்க, எந்த உணவு நம்ம பின்பாயின் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கு. இது வந்து இப்ப எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்க எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதுல இன்னும் அட்வான்ஸ் என்ன இருக்குன்னா கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஒன்னு இருக்கு. கையில வந்து ஒரு சின்ன ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று போட்டுவிட்டுருவோம். இது வந்து இந்த பேட்ச் வந்து 14 நாளைக்கு நம்ம கையிலேயே இருக்கும். அதுல ஒரு சின்ன ஒரு கேன்லா இருக்கும், ரப்பர் டியூப் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம அந்த சதைகளுக்குள்ள இருக்கிற அந்த டிஷ்யூஸ்ல இருந்து ரத்த சுகர் அளவு வந்து அதுல உள்ள டிஷ்யூஸ்ல உள்ள சுகர் அளவு வந்து 15 நிமிஷத்துக்கு கூட கணக்கிடும். சோ இது வந்து 14 நாளைக்கு நம்ம ரியல் டைம் நம்ம கையிலேயே ஒட்டிக்கிட்டே இருக்கும். இது வேற எங்கேயும் தட்டி விழுகாது, ஒன்றும் அதை நம்ம கவனமா பார்த்துட்டோம்னா அது வாட்டுக்கு இருக்கும். அதுல வந்து நம்ம செல்போன்ல அதை லிங்க் பண்ணி ப்ளூடூத் மூலமா லிங்க் பண்ணோம்னா அந்த வேல்யூஸ் வந்து 15 நிமிஷத்துக்கு கூட சுகர் அளவு எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம அப்படி கிராஃபாவே கண்டுபிடிச்சிடலாம்.
3: சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் வழங்கினார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி. பழனிக்குமரன் அவர்கள்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையில்.

இருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனது நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 7:31. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நேயர்கள் கேட்க இருக்கிறீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்க இருக்கிறார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கள்ல, இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யார் எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமாக சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்கள்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவாக இருந்தால் உயில் எழுதலாமா? குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தெளிவாக அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயிலை வந்து இந்த முறையில் தான், இந்த படிவத்தில் தான் எழுதணும்னு சட்டத்தில் விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வந்து வெற்று காகிதத்தில் எழுதலாம். அச்சடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, கையாலேயே கூட எழுதலாம். எழுதியிருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் 2 சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுகிறவர் அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடதுகை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் பிரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்கு, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னென்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்தில் பணிபுரியும் நபர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுகிற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேறு உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியாக எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியாக இருந்தால் அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுகிற உயிலை ரகசியமாக வச்சுருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ, ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜெண்ட்டு பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்போ எழுதுகிற உயிலை இவ்வளவு நாளுக்குள்ளே பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. சாதாரணமாக எந்த ஒரு ஆவணத்தையும் பதிவு செய்யணும்னா அதில் கையெழுத்து போட்டிருக்கிற தேதியிலிருந்து 120 நாட்களுக்குள்ளே சார் பதிவாளர்கிட்ட சமர்ப்பிச்சு விடணும் அப்படின்னு சட்டம் உண்டு. ஆனால் உயிலுக்கு அது தேவையில்லை, எப்போ வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக வந்தார். இந்த உயில் எழுதுறது சம்பந்தமாக பூரா விவரமாக எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னார்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது என்று ஒரு தகவல். வழங்கியிருந்தார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேயர்கள் இனி இணையிருக்கிறீர்கள் மதுரத்தென்றல். மதுரத்தென்றலின் தொடக்கமாக சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து பெல்லிராஜ், தீபா மரியம் குரல்களில் பாடல் கேட்போம். பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கீர்கள். மதுர தெண்டல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது சில்லுன்னு ஒரு காதல். இந்த திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல் கேட்போம். நேர்களை

0: ஒரு மாதிரியா இருக்கிறீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தீர்கள் மதுரத்தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம்.

வணக்கம். அனைவருக்கும் உலக ஆறுகள் தின வாழ்த்துக்கள். ஆறு இல்லாமல் நாம் இல்லை. வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் நீர். நீராதாரம் இல்லைன்னா வாழ்வு இல்லை. இது நீங்கள் எந்த கலாச்சாரத்தையும் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. எந்த சிவிலைசேஷனை பார்த்தாலும் ஒரு நதியின் கரையில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா நொயல், எல்லாமே வந்து ஒரு நதிக்கரையில் தான் ஒரு உருவாச்சு. ஒரு நதிக்கரை நாகரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாகரீகம் எதுக்காகனா தண்ணி தான் நம்மளுக்கு அடிப்படை தேவை. தண்ணி, தண்ணியும் சுத்தமான காற்றும். அப்படி இருக்கக்கூடிய ஆறுகளை வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துட்டுருக்குறோம். உலக அளவில் ஆறுகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஆறுகள் தினமாக இருக்கணும். இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறது இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எப்படி தண்ணி தேவைப்படுதோ அது மாதிரி நமக்கு ஆறுகளும் தேவை. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறுகள் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது. நிறைய குழந்தைகளுக்கு கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நொயல் நதி மேற்கு மலை தொடர்ச்சியில் உருவாகுது. பல சிற்றோடைகள், நீரோடைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடைசியாக நொயலாக உருவாகுது. கூடுதுறை அப்படிங்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 34 சிற்றோடைகள். தெற்கு பகுதியில் 22 சிற்றோடைகள், வடக்கு பகுதியில் 12 சிற்றோடைகள். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நதியாக உருவாகுது. அது 4 மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, அப்புறம் கரூர். கரூரில் போய் காவேரியோட சங்கமிக்குது. காவேரியோட மிகப்பெரிய கிளை நதி வந்தது நொயல். ஒரு காலத்தில் ஜீவநதியாக இருந்த நொயல் வருஷம் பூரா பெரிஞ்சல் ரிவர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பெரிஞ்சல் ரிவராக இருந்தது. இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே வந்துட்டுருக்கு. கீழே வர்றப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் நம்ம சாக்கடையை கொண்டே விடுறோம், குப்பை கழிவுல கொண்டே கொட்டுறோம், அப்புறம் நதிக்கு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தையே நம்ம அவமானப்படுத்திகிட்ருக்கோன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் தான், பட் அது வந்து நம்ம கடமை. ஆறுகளை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறது ஒரு தலையாய கடமைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தண்ணி இல்லாமல் நாம் இல்லை. அந்த காலத்தில் பாருங்கள், சோழ மன்னர்கள் எந்த அளவுக்கு ஒரு நதியை செப்பனிட்டு அதை வந்து அந்த வழி தடங்களையெல்லாம் GPS இல்லை, ஒன்றுமே இல்லை. அது இல்லாத காலத்தில் குளங்களை உருவாக்கி, குட்டைகளை உருவாக்கி, அணைக்கட்டுகள் கட்டி, எல்லாத்தையும் வந்து ஒரு சொட்டு தண்ணிங்கோட வீணாகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம இதையெல்லாம் இன்றைக்கி மறந்துட்டோம். இன்றைக்கி ஆறுகள் தினம் அப்படிங்க நம்ம செலிப்ரேட் பண்ணுறது. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது. நம்ம ஆறை, நம்ம ஜீவாதாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரிசர்வ் பண்ணுறது நம்ம கடமை. நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் வந்து 2003 எங்கே பார்த்தாலும் குளங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு. ஒரு குளத்தில் கூட தண்ணி இல்லை. 1300 அடியில் தண்ணி இல்லை. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் நாங்கள் சிறுதுளி அப்படிங்கிற ஒரு அமைப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். முக்கியமாக வந்து நொயல் நதியை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போடு தான் நாங்கள் பண்ணோம். சொல்லப்போனால் சிறுதுளிங்கிறது ஒரு அச்சத்தில் பிறந்த ஒரு NGO. என்ன பண்ண போகிறோம், தண்ணி இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிறுவாணிலையும் தண்ணி இல்லை, ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி இல்லாமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ஆதங்கத்தில் தான் நாங்கள் சிறுதுளி அப்படிங்கிற அமைப்பை 23 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் எங்கள் அனுபவத்தில் இயற்கை அன்னை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பேஷன், மனிதாபிமானம்னு சொல்கிறது அளவிட முடியாது. ஏன்னா 1 அடி அவங்கள நோக்கி நம்ம எடுத்து வச்சா 10 அடி அவங்க நம்மளை நோக்கி வர்றாங்க. ஒரு சின்ன முயற்சி ஒரு குளத்தை தூர்வார்னா உடனே அது ஃபில் ஆகுது. எங்கே இருந்தது இந்த தண்ணியெல்லாம் அப்படின்னு பார்த்தா மலைப்பாக இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம வந்து அது பார்க்காம இருக்கோம். அந்த வழித்தடங்கள் எல்லாம் நம்ம மீட்டெடுத்து மறுபடியும் நதியை நம்ம ரீஸ்டோர் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு நொயல் நதி, நொயல் நதி மட்டும் இல்லை, இன்றைக்கி கங்கா, யமுனா, கங்கா, இப்போ நமாமி கங்கான்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வழியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் யமுனான்னு பார்த்திங்கன்னா ஒரு சாக்கடை நதியாக தான் இருக்குது. கங்கையை பற்றி பேசணும், யமுனையை பற்றி பேசணும். சவுத்தில் நீங்கள் காவேரி எடுத்துக்கோங்க, அகண்ட காவேரி.

பொன்னியின் செல்வனில் நீங்கள் இதை படிச்சிங்கன்னா அந்த காவேரி அப்படி காவேரி அன்னைன்னு சொல்கிறாங்க. இந்த காவேரி அன்னை எப்படி ஓடி வர்றாங்க நம்மளை நோக்கி அப்படிங்கிறது வந்து ஒரு தத்ரூபமாக பார்க்கலாம். அந்த காவேரி இன்னைக்கு வந்து நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். நதிகள் வந்து நம்ம இணக்கமாக இருந்து நட்பும் உறவுமாக இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வஸ்து. நதி என்ன பண்ணுவாங்க? அங்கே நதி வரக்கூடிய இடத்துல நம்ம வீடுகளை கட்டுறோம், ஆக்கிரமிப்பு பண்ணுறோம், வழி தடம் மாறிடுது. இன்றைக்கும் வந்து காவேரியில் தேவைக்கு மேலே தண்ணி இருக்குது. அதை கொண்டு வந்து சரியான முறையில் நம்ம எல்லோரும் நட்பாக இருந்து நதிக்காக நம்ம எல்லாரும் அழிச்சா தேவைக்கு அதிகமான தண்ணி நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி மற்ற ஆறுகளையும் அப்படி தான் இருக்குது. சென்னையில் கூவம்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து கூவம்னா ஒரு நாற்றத்துக்கு ஒரு சினானிமா ஆயிடுச்சு. கூவம் அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் ஒரு இன்லண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தண்ணி இருந்தது, சுத்தமான தண்ணி. ஆனால் இன்றைக்கி வந்து வர்ற தண்ணியெல்லாம் நம்ம கடலில் கொண்டு கலந்துட்டுருக்குறோம். அந்த தண்ணியை

0: சென்னையில் கூவம்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து கூவம்னா ஒரு நாற்றத்துக்கு ஒரு சினானிமா ஆயிடுச்சு. கூவம் அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் ஒரு இன்லண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தண்ணி இருந்தது, சுத்தமான தண்ணி. ஆனால் இன்றைக்கி வந்து வர்ற தண்ணியெல்லாம் நம்ம கடலில் கொண்டு போய் கலந்துட்டுருக்குறோம். அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி சாக்கடை எங்கே இருக்கணுமோ சாக்கடை தனியாக இருக்கணும், நதியில் வர்ற தண்ணி நதிக்கு வர்ற மாதிரி பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நதிகள் வளமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், நாமளும் செழிப்பாக இருப்போம். அப்போ நீங்கள் நதி இருக்கிற ஊரில் மட்டும்தான் ஒரு கலாச்சாரம், நதிக்கரை நாகரிகம் இருக்கா, அப்போ மற்ற இடத்துலையெல்லாம் நதி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது சரியான ஒரு கேள்வி. நிறைய ஊர்களில் அவங்க வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. குளம், கண்மாய், ஏரி, மழை வர்றப்போ அதில் சேமித்து வச்சுக்குவாங்க. சேமித்து வச்சுட்டு அதை கண்ணும் கருத்துமா தங்கத்தை பார்க்குற மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க. இது எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் வந்தது. அங்கே வந்து அந்த கண்மாயெல்லாம் சுத்தமாக காஞ்சிருச்சு, தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது, நிறையா அந்த நீர்வழி பாதைகள்லாம் அடைச்சிருந்தது, தூர்வாராமல் இருந்தது. அந்த கண்மாய்களையும் நிறையா வண்டல் மண்ணை சேர்ந்துருச்சு. ஸோ நாங்கள் அங்கே போனப்போ கொஞ்சம் கூட ஒரு வரவேற்பே கிடைக்கல எங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் அவங்களுக்கு தங்க மாதிரி, இல்லை இங்கே வரக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்புறம் நாங்கள் அவங்கக்கிட்ட கெஞ்சி ஒரே ஒரு சின்ன ஒரு கண்மாய் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொன்னீங்கன்னா நாங்கள் மற்றது பண்ணுறோம், இல்லைன்னா நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு. ரொம்ப ஒரு சந்தேகத்தோடு தான் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க பண்ணுறதுக்கு. ஆனால் அதை செய்ய செய்ய தண்ணி வர வர, ஏன்னா அந்த பகுதியிலெல்லாம் உங்களுக்கு போர்வெல் போட முடியாது, பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால கடல் தண்ணி இன்ஃபியூஷன், அதனால அவங்க போர்வெல் இல்லை. கண்மாய், ஏரி இதில் இருக்கிறது தான் தண்ணி அவங்களுக்கு, அதுதான் குடிக்கிறாங்க, அதுதான் அவங்களுக்கு ஆடு மாடுகளுக்கும் அதே தண்ணி தான், அவங்க விவசாயத்துக்கும் அதே தண்ணி தான். ஸோ முதல் கண்மாய் பண்ணுன்னு அந்த தண்ணி வந்தது பாருங்கள், மழை பெஞ்சு அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. நிறைய கண்மாய் எடுத்து அதுக்கப்புறம் பண்ணோம். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு போகமே ஒரு சந்தேகமாக இருந்தது, காலையில் எழுந்திரிச்சா நாங்கள் வேறு எங்கேயும் பார்க்க மாட்டோம், கண்மாய் தான் பார்ப்போம், இன்றைக்கி எவ்வளோ தண்ணி இருக்குது, இன்றைக்கி நம்மளுக்கு விவசாயத்துக்கு தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த கண்மாயில் தண்ணி வந்துன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த பக்கமே பார்க்குறதில்ல, ஏன்னா எங்களுக்கு நீ ஒரு போகம் விளைஞ்சிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி மூணு போகம் எங்களுக்கு கிடைக்கிது, எங்களுக்கு வாழ்க்கைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டீங்க, அதனால் நாங்கள் எங்கள் தெய்வம் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளால முடியும், நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தண்ணிக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொடுத்தனா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் சேவ் பண்ணுறதுக்கு பணம் சேவ் பண்ணுறோம் இல்லையா, எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கே வேலை பண்ணி இங்கே வேலை பண்ணி ஒவ்வொரு டைம் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லி நம்ம சம்பாதிக்கிறோம். அதை விட முக்கியம் தண்ணி. தண்ணியை நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு முயற்சி எடுத்தாலே போதும், ஒரு சின்ன முயற்சி. ஸோ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடமை, நமக்கு வரக்கூடிய நீர்நிலைகள், நம்ம நதிகள் பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் செய்யணும். எல்லோருக்கும் மீண்டும் நதி தின வாழ்த்துக்கள். நதிகளை போற்றுவோம், நீர்வளம் காப்போம், வளமான வாழ்வு வாழ்வோம். நன்றி.
1: உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: மதுரத்தினல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: 9 மணி.
2: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். பிரபல வீணை இசை மேதை ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்கள் 1922 செப்டம்பர் 23 ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள பாரம்பரிய இசை குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய தந்தை வீணை ஆச்சாரியா ஈமணி அச்சுதராம சாஸ்திரியின் அற்புதமான பயிற்சி ஈமணி சங்கர சாஸ்திரியின் இசை மெல்லிசை கச்சேரிகளில் நுட்பமாக பிரதிபலித்தது. முற்றிலும் பாரம்பரிய பாணியில் வீணையில் அவரது லாவகமான வாசிப்பு கேட்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியதோடு ஈமணி அவர்களின் கச்சேரிகளை கேட்கவும் தூண்டியது. ஈமணி அவர்கள் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை முடித்த பிறகு சென்னையில் திரைப்பட உலகில் 10 ஆண்டுகளுக்கு மேல் இசை அமைப்பாளராக வலம் வந்தார். 1959 சென்னை அகில இந்திய வானொலியில் இசை தயாரிப்பாளராக சேர்ந்தார். விரைவில் அவர் தேசிய இசைக்குழுவின் இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளராகவும் இசையின் தலைமை தயாரிப்பாளராகவும் உயர்ந்தார்.

சிறந்த எனும் வானொலி இசை கலைஞர்களின் குழுவினரை கொண்டு இவர் தயாரித்து அளித்துள்ள பல இசை வடிவங்கள் இவரது அபாரமான கற்பனைக்கு உதாரணமாக இன்றும் திகழ்கின்றன. இவர் மெட்டமைத்து தயாரித்த வாத்திய விருந்த இசை அமைப்புகளில் ஆதர்ஷ சிகாரோகணம், ஸ்வரதரங்கிணி, தோடி, இந்து, பரத ஜோதி ஆகியவை குறிப்பிடத்தக்கன. கற்பனை வளத்துடன் கூடிய ராகாலாபனை ஸ்வர பிரஸ்தாரங்கள் இவரது வீணை வாசிப்பின் சிறந்த அம்சமாகும். இந்தியா முழுவதும் இசை கச்சேரிகளை வழங்கிய ஈமணி அவர்கள் கிழக்கத்திய மேற்கத்திய இசை விழாக்கள், தான்சென் விழா, விஷ்ணு திகம்பர் விழா மற்றும் பல இசை மாநாடுகளிலும் பங்கேற்றது இசைத்துறையில் அவருக்கு தனித்துவத்தை பெற்றுத்தந்தது. அவரது சொந்த இசையமைப்பான கீர்த்தனைகள், ஜாவளிகள் மற்றும் பஜனைகள் அவரது தனி இசை நிகழ்ச்சிகளில் அடிக்கடி ஒலிக்கும். ஹிந்தி மற்றும் பிராந்திய மொழிகளிலும் அவரது இசை நாடகங்கள் மிகவும் பிரபலமானவை. அகில இந்திய வானொலியின் டாப் கிரேட் இசை கலைஞரான இவருக்கு சங்கீத நாடக அகாடமி விருது, சாகித்ய கலா பரிஷத் விருது, பத்மஸ்ரீ மற்றும் ஆந்திர பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டமும் வழங்கப்பட்டது. இன்றைய இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கல்யாணி லட்சுமி நாராயணா அவர்களும் உடன் வீணை வாசித்துள்ளார். பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா, பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். முதலில் தியாகராஜ நீ பாக்யமோ, சொந்த சாகித்யம், முகாரி ராகம், ரூபக தாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கல்யாணி லட்சுமி நாராயணா அவர்கள் உடன் வீணை வாசித்துள்ளார். பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா, பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். தொடர்ந்து நமச்சிவாய சொந்த சாகித்யம், ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஈமணி சங்கரசாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்டோம். கல்யாணி லட்சுமி நாராயணா அவர்கள் உடன் வீணை வாசித்துள்ளார். பாலக்காடு ஆர். ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி. ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா, பாலக்காடு வி. ஏ. சுந்தரம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10 மணி.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் ஆரோடும் நீரோடும் உலக ஆறுகள் தினத்தை ஒட்டி மேனாள் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் தினகரன் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர்.
4: வணக்கம் நேயர்களே. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறில்லா ஊருக்கு அழகு பால் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு இலக்கியங்கள் சொல்லுது. அப்போ நமக்கு முக்கிய உணவாக அமைவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மட்டும் இல்லை, நமக்கு முக்கியமாக நீரும் அவசியம் அப்படிங்கிறது இதில் முக்கியத்துவம் பெறுது. அப்போ இந்த நீருக்கு ஆதாரமாக இருப்பது நீர்நிலைகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் இப்படி நிறைய இருக்குது. இதில் இன்னைக்கு உலக ஆறுகள் தினம் நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆறுகள் தினம் கொண்டாடுவதற்கான முக்கியத்துவம் என்ன? அந்த ஆறுகள் நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே அடிப்படையாக நமக்கு தேவைப்படுது, அதுவும் முக்கியத்துவம் பெறுது. அதை பற்றிய நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய தகவல்கள், சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க மதுரை கல்லூரியின் மேனாள் விலங்கியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் எஸ் தினகரன் அவர்கள். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: நமக்கு வந்து நீர்நிலைகளில் வந்து ஆறுகள் முக்கியத்துவம் பெறுது, அந்த ஆறுகளுக்கே வந்து நீர் ஆதாரமா எதுங்க சார்?
5: பொதுவா என்ன சொல்றோம், மழைப்பொழிவின் மூலமா ஆத்துல தண்ணி வரும். இந்த நெடுதுயர்ந்த வனம் இருக்குல்ல, வனங்கள் மூலமா மலைகள்லாம் வந்து சின்ன சின்ன சுனைகளை ஏற்படுத்தி, இந்த சுனைகள் வந்து சின்ன ஓடையா மாறி, ரெண்டு சின்ன ஓடை வந்து இன்னொரு பெரிய ஓடையா

0: மாதிரி அப்படியே வந்துதான் ஆறு ஆகும். பொதுவா இது ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னா ரிவர் கண்டினியூம் கான்செப்ட்னு ஒன்று இருக்கு, ஆற்று தொடர் விதி அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்றாங்க. அது வேனோட்டுன்ற ஒரு அறிஞர் ஏற்படுத்தினது. இப்படிதான் வருது, ஃபர்ஸ்ட் டே ஆர்டர், செகண்ட் டே ஆர்டர், முதல் வரிசை, இரண்டாம் வரிசை, மூன்றாம் வரிசை, நாலாம் வரிசை. இந்தியா வந்து ஒரு தீபகற்ப நாடு மாதிரி ஒரு குறுகிய இருக்கனால இங்க நாலாவது வரிசை ஆறுகள் தான் முடியுது. வைகை அறிந்தது நாலாவது வரிசை தான், அது நம்ம தமிழ்நாட்டிலே பெரிய நதினு சொல்றோம், காவேரி நீரை சொல்றோம், அதான் பெருசா சொல்றோம். கிட்டத்தட்ட 17 ஆற்று படுகைகள் உண்டு, 34 ரிவர் உண்டு. காவேரி எடுத்து வந்து தாமிரபரணி, இதுல பொதுவாக என்ன சொல்லும், காவேரி தான் பெருசு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அந்த மீடியம் சைஸ் ரிவர்ஸ் சொல்றாங்க. அந்த மூணு சின்ன ரிவர் இருக்கு அப்படின்ட்டாங்க. இப்ப நீங்க திருமங்கலத்துல கூட குண்டாறு ஓடுது, சோ அந்த மாதிரி குடகனாறு, நிறைய ஆறுலங்கள்லாம் சின்ன சின்ன ஆறுகள் தான் சொல்றாங்க. பெரிய சிற்றாறுகள் சொல்றாங்க. பெரிய ஆறுன்னா நம்ம வைகையை சொல்றோம். இப்ப நீங்க கோயம்புத்தூர் பக்கம் நொய்யல் ஆறு தான் போயிருச்சு, பாலாறு தேனாறு ஓடுறதெல்லாம் இப்ப இன்னைக்கு இப்ப கிட்டத்தட்ட அழிந்து போன மாதிரி சொல்றோம். காவேரியிலே வந்து வருஷம் ஃபுல்லா ஓடுதானா இல்ல. பொதுவா தென்னிந்திய ஆறுகளுக்கும் வட இந்திய ஆறுகளுக்கும் வித்தியாசம். கங்கை நதியெல்லாம் எப்படின்னா ஹிமாலயாஸ்ல, இமயமலையில உள்ள பனிப்பாறைகள் உருகி ஆறுகள் ஆவறது. சோ அதெல்லாம் முதல்ல வற்றாத ஜீவநதினா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த புவி வெப்பமடைதலின் காரணமா என்னாச்சு, இந்த பனிப்பாறைகள்லாம் உருகிட்டே இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமா பனிப்பாறைகள்லாம் அழிஞ்சுக்கிட்டே வந்துச்சுன்னா ஒரு கட்டத்துல இந்தியாவின் வற்றாத ஜீவநதிகள் கூட வத்தி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா கங்கை நதி கூட வற்றி போறதுக்கு
1: நம்மது அபாயம் இருக்கு,
0: அதுக்கான அபாயம் இருக்கு. இன்னொரு 100 வருஷத்துல என்ன நடக்கும்னா சொல்ல முடியாது. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுகள் பெரும்பாலும் மலைகளிலிருந்து சுனைகள்ல இருந்து வர்றதா பெரும்பாலான ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுறது. அதான் இந்த ஆற்று தொடர்பு விதி மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் பெரும்பாலான ஆறுகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்தா நமக்கு வைகை ஆறுனா மூலிக வைகை சொல்றோம், வருசநாடு பக்கம் சொல்றோம், அந்த மாதிரி வருது. இப்ப காவேரி ஆறுனா கர்நாடகால வருது, குடகு மலையில இருந்து இது வருதுன்னு சொல்றோம், தாமிரபரணினா அங்கிட்டு தென் தமிழகத்தில் உள்ள பொதிகை மலையிலிருந்து வருதுன்றாங்க. புருணை நதினு சொல்றோம், தாமிரபரணிய புருணை நதி சொல்றோம். இந்த மாதிரி பெரிய ஆறுகள் இருந்தாலும் மற்ற ஆறுகள்னா சுமாரான ஆறுகள் தான் சொல்றாங்க.
1: இந்த ஆறுகளுக்கும் காடுகளுக்கும் ஏதாவது நம்ம தொடர்பு இருக்கா?
0: கட்டாயம். மேற்கு தொடர்ச்சி மலையில அவ்வளவு முக்கியமான விஷயம் இன்னைக்கு என்ன நடந்து போச்சு அப்படின்னா, பிரித்தானியர்கள் வந்த பிறகு காஃபி தோட்டங்களும் தேயிலை தோட்டங்களும் வந்து பெரிய அளவுக்கு அந்த மரங்கள் பிடித்து வைக்கிற தண்ணி இருக்குல்ல, சேமிக்கிறது இருக்குல்ல, அதுதானே அது போகுது, அது பூரம் தானே சுனையா உருவாகுது. அப்ப நெடுதுயர்ந்த மரங்கள், ஹை கெனோபீடு ட்ரீஸ் சொல்லுவோம், நெடுதுரைந்த நெடுதுயர்ந்த பசுமை பரப்பு மிகுந்த காடுகள்ல இருந்து தான் அவங்களுக்கு தண்ணீர் உறுப்பு இருக்கும், உருவெடுக்கும், உருவெடுத்து தான் சின்ன சின்ன சுனைகளா வந்து ஒரு சின்ன சின்ன ஓடைகளா மாறும். அப்ப என்னைக்கு வனப்பரப்பு குறையுதோ அப்போ வந்து நதிகளோட தண்ணீர் பெருக்கமும் கம்மியாகும். அது மட்டும் இல்ல, மான்சூன் சொல்றோம், பருவகால மலைகள் சொல்றோம். நமக்கு வந்து இந்தியாவில 4 சீசன் இருக்குன்னு சொல்றோம், சம்மர் சொல்றோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று சொல்றோம், அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று சொல்றோம், கடைசியா விண்டர், 4 சீசன் தான். இந்தியாவுக்கு வசந்த காலம்லாம் கிடையாது. அப்போ இதுதான் வந்து உண்மை. அப்போ நம்ம எந்த மலை அளவுக்கு இந்த நதிகளுக்கும் சரி ஏரிகளுக்கும் சரி நாம பெருவாரியாக நம்பி இருக்குது இந்த மான்சூனல் ரெயின்ஸ் சொல்லக்கூடிய பருவகால மலைகள் தான். இந்த பருவகால மலைகள் பொய்த்து போகும்போது தான் நமக்கு வந்து தண்ணீர் வரத்து, ஆறுகளில் தண்ணீர் வரத்து குறையுது. இந்த ஆறுகளில் தண்ணீர் வரத்து குறைஞ்சுன்னா கம்மாயிலில் தண்ணீர் சேகரிப்பும் இயல்பாகவே குறைஞ்சிரும். அப்போ இது ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டு குறிப்பா எல்நீலோனால ரொம்ப பெரிய பிரச்சனை, தாக்கம்லாம் ஏற்படுது அப்படின்றாங்க. இப்போ இந்த எல்நினோ பத்தி நம்ம பேசணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பருவ மலை வந்து குறைஞ்சிருது,
1: சரி,
0: அதனால மலைப்பருவம் குறைஞ்சு போயிருது. ரெண்டாவது வந்து அந்த பருவமழை தப்புறனால இந்த பசிபிக் பெருங்கடல்ல உள்ள அந்த வெப்ப மாறுதல்னால என்ன ஆகுதுன்னா பருவமழை தவறுது. பருவமழை தவறுந்துச்சுன்னா மலைப்பொழுவும் குறைஞ்சிரும். மலைப்பொழிவு குறைஞ்சினாலே என்ன ஆகும், தண்ணி ஓட்டமும் குறைஞ்சு போயிரும். தண்ணி ஓட்டம் குறைஞ்சு போச்சுனாலே என்ன நடக்கும், வெப்பநிலையும் கூடிருச்சுன்னா நீர் ஆவியாரதும் கூடிரும். இது எல்லாமே எல்நினோட தாக்கம் தான். அது மட்டும் இல்ல, நதிகளில் நீர் வரத்துக்கான நேரம் இருக்குல்ல, அதுவும் மாறுபடைஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கு. இன்னொன்னு, இந்த பிரச்சனைனால திடீர்னு அதிகமா மேகவெடிப்பு ஏற்பட்டு பெருசா மழை பண்ணி அப்படியே ஓடி போறதும் இதனால
1: அடிச்சிட்டு
0: போயிரும். அதனால நிலையா நின்னு நிதானமா மழை பெஞ்சுன்னா இந்த ஆறுகள்லயும் சரி ஏரிகள்லயும் சரி தண்ணீர் வரத்து கரெக்டா இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒன்னு அதிகமா மொத்தமா அடிச்சு போய் கடலுக்கு போயிரும், இல்லைன்னா ரொம்ப கம்மியாயிரும். மான்சூன் ரெயின்ஸ் ரொம்ப கம்மியாச்சா தண்ணி வரத்தும் கம்மியாயிரும் அப்படின்ற நிலை இல்லா காஞ்சி போயிருது அப்படின்றது இன்னொரு இது. அதுக்கப்புறம் காஞ்சி போறதுனால என்ன ஆகுதுன்னா உவர்த்தன்மை, ஆறுகளில் ஓடக்கூடிய தண்ணீரோட உவர்த்தன்மையும் கூடியிருது அப்படின்னு. அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது ஏன் நல்லதுக்கு இல்லைன்னு சொன்னோம்னா இப்ப

0: நீங்க வைகை நதியிலே பாத்தீங்கன்னாலே பாசிகள் சொல்லக்கூடிய ஆல்கல் ப்ளூம் இருக்கும், அது யூட்ரோபிகேஷன் ஒரு இதாக இருக்கணும். அதில் வந்து என்ன பண்ணும், தண்ணியில் இருக்க ஆக்சிஜனை வந்து குறைச்சிரும். அப்படி குறைச்சிச்சுன்னா அது என்ன ஆகும்னா சுவாசிக்க முடியாது, தண்ணியில் வாழக்கூடிய உயிரினங்கள் சுவாசிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அது மட்டும் இல்லை, அத்துமீறி வர்ற தாவரங்கள் இப்ப சொல்றோம்ல, ஆகாய தாமரை அல்லது வெங்காய தாமரை, அதெல்லாம் பயங்கரமா கூடியிருது, ஆல்கையும் கூடியிருது. அப்போ அதோட ஆற்று நீரின் தன்மையவே மாத்திடுது, அதை வந்து ஒரு பொல்யூஷனை மாத்தி. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றோம்னா அத்தனை நகரத்தை சுத்தி அத்தனை கழிவுகளும் ஆத்துல தான் கலைக்கப்படுது. அது இண்டஸ்ட்ரியல் வேஸ்டா இருந்தாலும் சரி, அல்லது டொமஸ்டிக் வேஸ்டா இருந்தாலும் சரி, வீடுகள்ல இருந்து வர்ற கழிவுகள் எல்லாமே ஆத்துல தான் வருது. அந்த பொல்யூஷன்னாலையும் மிகப்பெரிய இது பண்றாங்க. அது மட்டும் இல்ல, தண்ணி வரத்துக்கு கறந்துச்சுனாலே அங்கங்க பள்ளங்கள்ல தான் தண்ணி போகுமே வெளியே, பரவலா தண்ணி வராதனால வாலிட சிதைவும் ஏற்படுது அப்படின்றாங்க. இப்போ எல்நிலோனால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எல்நிலோ எஃபெக்ட் ஏற்படும்ன்றாங்க. இந்த வருஷம் ரொம்ப அதிகமா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு.
1: இது எதனால ஏற்படும் சார் இந்த மாதிரி ஒரு தாக்கம் வந்து, இதை நம்ம தடுக்க முடியாதா, அதுக்கான வாய்ப்புகள் இல்லையா?
0: அது இயற்கையான சுழற்சினாலதான்.

0: பரவலா தண்ணி வராதனால வாலிட சிதைவும் ஏற்படுது அப்படின்றாங்க. இப்போ எல்நிலோனால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எல்நிலோ எஃபெக்ட் ஏற்படும்ன்றாங்க. இந்த வருஷம் ரொம்ப அதிகமா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு.
1: இது எதனால ஏற்படும் சார் இந்த மாதிரி ஒரு தாக்கம் வந்து? இதை நம்ம தடுக்க முடியாதா? அதுக்கான வாய்ப்புகள் இல்லையா?
0: அது இயற்கையான சுழற்சியினாலதான் இந்த மாதிரி நடக்குது. அது ஒரு பீரியாடிக்கா வரத்தான் செய்யும். ஆனா நம்ம அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்கணும். அது மாதிரி பெரிய இதெல்லாம் இல்லை. இது காரணமே காடழிப்பு தான். பெரிய காடழிப்பு பெரிய இது. அதே மாதிரி ஆறுகள்ல இது மறைச்சு கட்டடங்கள் கண்டது ஆக்கிரமி ஏற்படுது, நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிப்பு பண்றது, இதெல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம்தான். அப்போ வந்து இது நடக்குது. ஏன்னா இப்ப பொதுவா என்ன ஆகும், ஒவ்வொரு வருஷம் போகப்போ பாப்புலேஷன் கூடும். அந்த பாப்புலேஷன் கூட கூட வீடுகள் கட்டுவாங்க. வீடுகள் கட்ட கட்ட என்ன ஆகும், ஆக்கிரமிப்பு நடக்கும். வேற வழி இல்லை. ஒரு நகர விரிவாக்கம்ன்றது வந்து இந்த நீர்நிலைகளை நிச்சயம் கண்டிப்பா பாதிக்கத்தான் செய்யும். அதுவும் தவிர பருவகால மழையும் பெரிய இதுதான் இருக்கும், காடொழிப்பும் பயங்கரமா தான் இருக்கும். என்ன சொல்லணும்னா, மற்ற மாநிலங்களை விட வனப்பரப்பு வந்து தமிழ்நாட்டில் குறைவா இருக்கு. குறைஞ்சது 15% நீங்க காத்துக்கிட்டே வரணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்திலிருந்து அறிவுரையெல்லாம் சொல்றாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்போ உதாரணமாக இப்போ குன்னூரில், ஊட்டி குன்னூரில் ஒரு இது ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது. எங்களுடைய துறையை வந்து நீர்நிலை பூச்சிகள் துறை தான். அதில் வந்து நாங்கள் நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கோம். இந்த நீரில் வாழக்கூடிய இந்த பூச்சிகள் இருக்குல்ல, அவங்களுக்கு என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ்னே போகுது, சுற்றுச்சூழல் பொறியாளர்கள்னே அவங்களுக்கு பேர். ஏன்னா அவங்க தான் வந்து ஃபுட் செயினில் ரொம்ப முக்கியமான, உணவுச் சங்கிலில் முக்கியமான நாட்கள்.
1: சரி,
0: இப்போ சின்ன சின்ன ஓடைகளில் அந்த பூச்சிகள் இருக்கும். பொதுவாக வந்து இபிடி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அது தவிர சிலதெல்லாம் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நதிகள்லையும் இருக்கும், ஓடைகள்லேயும் இருக்கும், ஏரிகள்லையும் கூட டிராகன் ஃபிளைஸ் இருக்கும். டிராகன் ஃபிளைஸ்னா தட்டாம்பூச்சிகள். தட்டாம்பூச்சிகள் தான் அந்த கண்ட்ரோல் பண்ணுறது, விவசாய நிலங்களில் தாக்கக்கூடிய பூச்சிகளை உண்றது அதுதான். அப்போ ரெண்டு விதமாக சொல்கிறோம். ஏரிகள் குளங்கள் எல்லாம் ஸ்டாண்டிங் வாட்டர்ன்றோம். ரன்னிங் வாட்டர் வந்து லென்டிக் லோட்டிங் சொல்லுவோம். லோட்டிக்னா ஓடுற தண்ணி, லென்டிக்னா நிலையான தண்ணி. அதுதான் இங்கே ஓடுற தண்ணி நதிகளில் வந்துடுது, இது வந்து ஏரி குளங்கள்லாம் இது வந்துடுது. அப்போ இதில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குல்ல, அது பூரா பயங்கரமாக பாதிக்கப்படுது. இந்த இதுதான் சுற்றுச்சூழல் உணர்த்திகள் சொல்றோம். இந்த மாதிரி உயிரினங்களை நம்ம சுற்றுச்சூழல் உணர்த்திகள் சொல்றோம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, மலைகள்ல என்ன நடக்குதுன்னா, காஃபி தோட்டங்களும் தேயிலை தோட்டங்களும் வச்சிருக்காங்க, சில ரிசார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பொதுவாக காடுகளில் வந்து என்ன பண்றாங்க, காடுகளை பார்த்தா நம்ம வந்து நம்மளுடைய மனது வந்து ரெஃப்ரெஷ் ஆயிரும்ட்டு நிறைய பேர் அங்கே போறாங்க. அதுக்கான நிறைய ரிசார்ட் எல்லாம் பண்றாங்க. காடு அழிச்சு தான் இந்த ரிசார்ட் கட்டுறாங்க. அங்கிருந்து வர கழிவு நீர் எல்லாம் சின்ன சின்ன ஓடைகள் மட்டும். அது மட்டும் இல்ல, காடுகள்ல என்ன பண்றாங்க, இந்த பயிரிடுறாங்க. பயிரிடுறது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அது எந்த பயிரா இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆற்றோட அது நதிகளோட அல்லது ஓடைகளோட போக்கையே மாத்திடுறாங்க, அப்படி டைவர்ட் பண்றாங்க. அப்படி பண்றனாலும் ஆறுகள் நதிகள் வந்து பயங்கரமா பாதிக்கப்படுது. அவங்களுடைய நிலத்துக்கு அதை திருப்பி
1: விடுறாங்க,
0: இயல்பா போறத வந்து மாத்தி விடுறாங்க. அதோட இயல்பு ஓட்டத்தின் இயல்பையே மாத்தி விடுறாங்க தங்களுடைய சுயநலத்துக்காக. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அதுல நீர்நிலைகள்ல வாழக்கூடிய பூச்சிகள் எல்லாம் பெரிய லெவலுக்கு பாதிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மலைகள்ல இருக்க நதிகள் சின்ன சின்ன ஓடைகள் எல்லாம் என்ன ஆகுது, கொஞ்சம் பெரிய ஓடைகள், கொடைக்கானல்ல சில்வர் கேஸ்கேட்னு ஒண்ணு இருக்கு. பொதுவா அந்த சில்வர் கேஸ்ல குளிக்க மாட்டா இருந்தாலும், ஆனா அந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்த பயங்கர பொல்யூட் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த சுற்றுச்சூழல் உணர்த்திகள் சொல்றோம், அந்த பூச்சிகள் எல்லாம் மறைஞ்சு போயிருது. அந்த மறைஞ்சு போய் என்னாச்சுன்னா, பொல்யூஷனை அதாவது மாசுக்களை தாங்கி வளரக்கூடிய பூச்சிகள் இருக்கும். நீங்க ஒரு நதிக்கு போறீங்க, இல்ல ஒரு சின்ன ஓடைக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஓடையில வாழக்கூடிய பூச்சிகளை வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நல்ல தண்ணியா இல்ல மாசுபட்ட தண்ணியான்றத கண்டுபிடிச்சிடலாம். மாசுபட்ட தண்ணினா இந்த மாதிரி டிப்டீரன்ஸ் இருக்கும், சில கைரனோமஸ், பிளாக் ஃபிளைஸ், அந்த மாதிரி இருக்கும். ரத்த புழுக்கள் சொல்லுவோம், இப்ப சாக்கடையில இருக்கும் ரத்த புழு, அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அது இதே போச்சு. இப்ப குன்னூர்ல ஒரு பெரிய இது நடந்துச்சு, சுற்றுலா பயணிகள் அங்க போனால அங்க இருக்க சின்ன சின்ன கிளை நதிகள் நதிகள்லாம் வந்து ரொம்ப பொல்யூட் ஆயிருச்சு. அப்படி பொல்யூட் ஆனா என்னதுன்னா, பிளாக் ஃபிளைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு பூச்சிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிருச்சு. அது பூரா ஸ்வாமிங் பண்ணி எல்லா கடையிலும் அடைச்சிட்டாங்க. குன்னூர் சாலையில இருக்க கடைகளை பூரா அடைச்சிட்டாங்க. அந்த மாதிரி அப்போ ஒரு அதாவது சுற்றுச்சூழலுக்கு மாசடைந்தால் மட்டும் கூடக்கூடிய இது வந்து நல்லது இல்லை. இந்த தண்ணியை பயன்படுத்துற மாதிரியான போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்லுவோம், குடிக்க உகந்த தண்ணி இருக்குல்ல, அது இருக்குன்னா அதுக்கான பூச்சிகள் உயிரினங்களே வேற. இந்த இபிடி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம், எஃபிமராப்டரா, பிளிகாப்டரா, ட்ரைகாப்டரான்னு சொல்றோம், மே ஃபிளைஸ், ஸ்டோன் ஃபிளைஸ், கேரிஸ் ஃபிளைஸ், அதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, வெளிநாடுகள்ல குறிப்பா அமெரிக்கால இதை பத்தியான ரெக்கார்டு உண்டு. ஒவ்வொரு மாசமும் தண்ணி எவ்வளவு ஓடுது, அதுல என்னென்ன பூச்சிகள் இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த மாசத்துல ஏன் இது இல்லைன்னா அதுக்கான காரணத்தை கண்டறிவாங்க. மற்ற நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொறியாளர்கள் இருப்பாங்க, பொதுவா பொறியாளர்கள் இங்க இருக்காங்க. உயிர் பொறியாளர்கள் யாருமே கிடையாது, பயாலஜிக்கல் இன்ஜினியர்ஸ், அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க.

0: பொறியாளர்கள் இருப்பாங்க, ஆனா உயிர்களை பற்றி அறியக்கூடிய பொறியாளர் இருக்க மாட்டாங்க.
1: இது புதிய தகவலா இருக்கு.
0: அவங்க இருந்தா தான் நம்ம சொல்ல முடியும். அது வெளிநாடுகள் எல்லாம் உண்டு. அந்த உயிர் பொறியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, இதுல என்னென்ன உயிர்கள்லாம் இருந்துச்சு, இந்த உயிர் ஏன் குறைஞ்சு, இந்த சிற்றினம் ஏன் குறைஞ்சிச்சு, இந்த சிற்றினம் ஏன் கூடி இருக்கு. இப்ப கருப்பு பூச்சிகள் குன்னூர்ல கூடி இருக்குன்னா அந்த அரசாங்கமே தரவு வச்சிருக்கும், ஒவ்வொரு மாசத்துக்கும் தரவு வச்சிருக்கும். அப்ப என்ன ஃபுளோ மதுக்குன்னு சொல்லுவாங்க, அதை கூட பாத்துருவாங்க. ஆற்ற வந்து என்ன வச்சுமா, ஒரு தெர்மாக்குள்ள கூட சின்ன பீஸ போட்டு போட்டோம்னா ஒரு மீட்டர் எத்தனை செகண்ட் ஆகுது, ஒரு மீட்டரை கடக்கிறதுக்கு என்ன செகண்ட் ஆகுது அப்படின்னு ஒவ்வொரு மாசத்துக்கும் தரவுகள் வச்சிருப்பாங்க. பிஹெச் என்ன, டிசால்வ்
1: ஓட்டம் எவ்வளவு,
0: என்ன இருக்கு, ஓட்டம் குறைஞ்சிருச்சா கூடிருச்சா இல்ல வேகமா ஓடுதா அப்படின்றத கூட அவங்க இது வச்சிருப்பாங்க. பிஹெச் வச்சிருப்பாங்க, டிசால்வ் ஆக்சிஜன் வச்சிருப்பாங்க, ஆல்கல் ப்ளூம்ஸா இருக்கா இல்லையாங்க, அந்த மரங்கள்ல இருந்து விழுந்த இலைகள்லாம் எப்படி மக்கி போயிருந்துருவாங்க, அது எப்படி மக்க செய்யுது, அதோட பாக்டீரியாவோட பங்கு என்ன, அந்த மற்றத எப்படி, அந்த சின்ன சின்ன பூச்சிகள் எப்படி உயிர் வாழுது, இந்த சின்ன பூச்சிகளை நம்பி இருக்க பெரிய பூச்சிகள் எப்படி இருக்கு, இதை வந்து ஃபுட் செயின் சொல்லுவோம், உணவு சங்கிலினு. இந்த உணவு சங்கிலி பாதிக்கப்பட்டுச்சுன்னா மீன்கள் கிடைக்காது. மீன்கள் கிடைக்கலாம், நமக்கு உணவு கொஞ்சம் தானே, மீன் நம்ம உணர்வா இருக்கும். அது இருக்கு, கொக்கு இருக்கு, மற்ற நீர்ப்புல பறவைகள் இருக்கு. இன்னைக்கு ஆறுகள்ல தண்ணி வராதனால அது என்ன ஆகும், ஏரிகளுக்கும் தண்ணி போகாது. அப்படி இருக்கனால நீர்ப்புல பறவைகளோட உயிர் வாழ்தலே இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுன்ற ஒரு பரிதாபகரமான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்ப இது பத்திய அரசு பதிவுகளும் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த துறைகள்ல ஒரு பொறியாளர்கள் துறையில உயிர் பொறியாளர்களோட தேவையும் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்பதான் உணர முடியும் அந்த இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சாகா ரொம்ப கொடுமையா இருக்கு, இதை நம்ம காக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்றோம். அதனால வந்து இப்ப மீன்கள்லாம் நிறைய செத்து போயிருது நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்ப எல்நினோனால டெம்பரேச்சரும் கூடி இருக்கு. என்னதான் அதை வந்து குளிரத்த பிராணிகளா இருந்தாலும் சமாளிக்கணும்ல, அந்த இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி தண்ணி ஓட்டம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், மைக்ரேட்டரி ஃபிஷஸ்லாம் இருக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வலசை போறோம். எப்படி பறவைகள் வலசை போதோ அதே மாதிரி பூச்சிகளும் வலசை மேற்கொள்ளும். ஸோ மீன்களும் வலசை மேற்கொள்ளும். அப்ப அதெல்லாம் வந்து ரொம்ப கெட்டு போயிருதுன்னு. அது மட்டும் இல்லாம அத்துமீறி வெளிநாடுகள்ல இருந்து வர்ற தாவரம் ஃபிஷ் பொதுவா என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஓரியோக்ரோமஸ் மொசாம்பிகஸ் சொல்லுவோம், மொசாம்பியா நாட்டில இருந்து வந்தது, நம்ம ஜிலேபி கண்டேன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் அத்துமீறிதான். அதனால என்னாச்சுன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கே உரிய மீன் வகைகள்லாம் அழிஞ்சு போயிரு. ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் சொல்றாங்க, அந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் வந்து கார்னிவோரஸ், மாமிச பட்சினி. அப்ப இருக்கதெல்லாம் முட்டைகளை நம்மளுடைய நேட்டிவ் ஸ்பீசிஸ் அப்புறம் சாப்பிட்டுருக்கு,
1: எதை போட்டாலும்
0: சாப்பிட்டுரும். இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுடைய பல்லுயிர் வளத்துக்கே பயோடிவர்சிட்டிக்கே பெரிய அச்சுறுத்தலா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றோம்.
1: ஆறுகளுக்கும் பல்லுயிர் வளத்துக்கும் என்ன விதமான தொடர்பு, என்ன முக்கியத்துவம் சார்?
0: ஒரு ஆறு வந்து சுத்தமா அதற்கான வரைமுறையோடு இருந்துச்சுன்னா பல்லுயிர் வளம் அங்க நல்லா இருக்கும். ஆனா அந்த ஆறு மாசடையும் போது, இப்ப தேம்ஸ் நதி சுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் இங்க திருப்பூர்ல இந்த இது பண்றதுனால அங்க என்னாச்சு, பாலாறு வந்து பெரிய இதாயிருச்சு. அங்க ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்க தெரியாதா? ஆனா இங்க இருந்து நம்ம என்ன பண்றோம், இதுல என்ன பெரிய பிரச்சனைனா நம்ம வந்து தண்ணீரை ஏற்றுமதி செய்கிறோம். அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப தண்ணீரை ஏற்றுமதி எப்படி செய்யறோம்னா, இங்க இருந்து ஆடைகள்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்புறோம்னு வச்சுங்களேன், இந்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட்ல 5000 லிட்டர் தண்ணி மறைஞ்சிருக்கு. இதை மறை நீர் சொல்றோம். ஏற்கனவே நமக்கு தண்ணீர் வரத்து வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இங்க இதுல தண்ணீரை வேற இது பண்றோம், 1 கிலோ மாட்டிறைச்சியில 5000 கிலோ மறை நீர் இருக்குன்றோம். அப்போ நமக்கே தண்ணி இல்லை, ஆனா நம்ம வந்து அவ்வளவு தண்ணீரை வந்து ஏற்றுமதி செய்யறோம். நிறைய பிரச்சனைகள் வந்து அதுக்கான முழு புரிதல் இருந்துச்சுன்னா, அதுக்குதான் நம்ம உயிர் பொறியாளர்களோட முக்கியத்துவம் பேசுறதுக்கான காரணமே என்னன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுன்னா இது மட்டும் இல்ல, மக்கள் அதிகமா விழிப்புணர்வு அடைய வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.
1: ஆறுகளோட அந்த உயிர் பன்மையை பத்தி சொன்னீங்க, ஆறுகளை நம்பி இருக்கிற உயிரினங்கள் பத்தி சொல்லுங்க சார்.
0: குறிப்பா மீன்களை நம்ம சொல்றோம், ஏன்னா ஏராளமான சிற்றினங்கள் ஆற்றை நம்பியே இருக்கின்றன, ரிவர் டிபெண்டன்ட் சொல்லுவோம். அது முதல்ல நீங்க பாத்துருப்பீங்க. அடுத்து வர்றது வந்து இருவாழ்விகள் சொல்லக்கூடிய ஆம்பிபியன்ஸ், அது ரொம்ப முக்கியமா
1: இருக்கு.
0: அந்த இது வந்து நிலத்திலையும் இருக்கும், ஆறுகள்லயும் நிறைய இருக்கு. ஏன்னா ஆறுகள்ல இன்னும் கூட பிஜுன்ற ஒரு புது புது தவளை இனங்களை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பதிவு செய்யப்படாத சிற்றினங்களே நிறைய இருக்கு. அதை பத்திய இன்னும் பதிவுகள்லாம் நமக்கு, ஆராய்ச்சி பதிவுகள்லாம் இன்னும் நமக்கு தேவையா இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோம்னா, பறவைகள், இந்த நீர்ப்புல பறவைகள் சொன்ன மாதிரி, இந்த நீர்ப்புல பறவைகளும் என்ன குறிப்பா வாட்டர் ஃபவுல், இந்த வேடர்ஸ் சொல்றோம், மட்டக்கலை வாத்துல இருந்து மைக்ரேட்டரி, அதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப பறவைகளும் இது பண்ணிருக்கு. குறிப்பா நான் இந்த இன்வெர்டபிரேட் சொல்லக்கூடிய முதுகலும் பற்றவை, அதுல வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் மே ஃபிளைஸ், டாம்சல் ஃபிளைஸ், கேடிஸ் ஃபிளைஸ், இதெல்லாம் சொல்றோம். இதுவும் பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஆறுகள்ல இருக்கும் ஓட்டஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஓட்டஸ் எல்லாம் அந்த இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, தாமிரபரணியிலேயே நீர்நாய்கள் உண்டு. தாமிரபரணியில கண்டுபிடிச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பெருசாலாம் பண்ணல, தாமிரபரணியில நீர்நாய்கள் கண்டுபிடிச்சோம். ஏன்னா தண்ணியில வந்து அது வலையமைச்சு அது

0: நீர் நாய்கள்னு சொல்லுவோம், அந்த ஓட்டர்ஸ் வந்து அது இருக்குது, நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் வடநாட்டில் வந்து ரிவர் டால்ஃபின் இருக்குது, பிரம்மபுத்திராவில் பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்கு, கங்கையிலையும் ரிவர் டால்ஃபின் இருக்கு, மேமல்ஸ் கூட ஆற்றை நம்பி இருக்கு. அப்படின்றனால இதெல்லாம் வந்து ஆறுகள் இல்லையே இந்த இப்ப குறிப்பிட்ட சிற்றினங்களை நீங்க பார்க்க முடியாது. அப்ப ஆறுகள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. கடல்ல தான் டால்பின் பார்த்துருப்பீங்க, இங்க ஆத்துல டால்பின் பாக்குறது வடநாட்டுல இருக்கு, கங்கையிலையும் சரி பிரம்மபுத்திராலையும் நம்ம பாக்குறோம். தமிழ்நாட்டுல நீர் நாய்கள் சொல்றோம், ஓட்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த நீர் நாய்கள் சொல்றோம்.
1: நிறைய உயிரினங்கள் ஆறுகளை நம்பியே இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற ஆறுகளை பத்தி சொல்லுங்க சார்.
0: கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 17 ரிவர் பேசின் இருக்குன்னு சொல்லியிருந்தோம், ஆற்றுப்படுகைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் முக்கியமான ரிவர்கள் என்ன சொன்னோம், பாலாறு, செய்யாறு, பொன்னியாறு, வெள்ளாறு, காவேரி, அதுதான் பெரிய இருக்கிறதுலே பெரிய ஆறு காவேரி தான், வைகை, குண்டாறு, வைப்பாறு, தாமிரபரணி, தாமிரபரணியும் ரீசனபிளி பெரிய ஆறு, நம்பியாறு, கோதையாறும் அந்த டவுன் சவுத்தில் தான் இருக்கு, கோதையாறு, சிட்டாறு, மணிமுத்தாறு, மணிமுத்தாறுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நொய்யலாறு, பவானி ஆறு, அமராவதி, இத்தனை 17 ஆறுகள் இருக்கு. ஆனால் 17 ஆறுகளும் கவலைக்கிடமாக தான் இருக்கிறது. காவேரியுமே இருக்கிறதுலேயே பெரிய ரிவர் வந்து ஆறு வந்து காவேரி தான், காவேரியுமே கவலைக்கிடமாகத்தான் இருக்கு. அப்பனா மற்றதை பத்தி நம்ம சொல்லணும்னு தேவையே இல்லை. இந்த ஆறுகளை புனரமைக்க வேண்டிய கட்டாயம் வந்து அரசுக்கு மட்டும் இல்லை, நம் ஒவ்வொருவருக்குமே உண்டு. ஆறுகளை அழித்தொழிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம உடனே இம்மீடியட்டா தடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.
1: என்ன விதமான நடவடிக்கைகள் நம்ம பொதுமக்களாகிய நாம மேற்கொள்ளணும் சார்?
0: இப்போ ஆறுகள் வந்து மிகவும் கவலைக்கிடமான இருக்க நகரங்களில் சென்னையையும் கோயம்புத்தூரையும் அதிகமாக குறிப்பிடுறாங்க. ஏன்னா நீங்கள் பழைய காலத்தை ஒப்பிடும்போது இப்போருடைய ஆறுகளின் பரப்பு வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ மதுரையில எடுத்துட்டோம்னா, இப்போ கீழடி காலங்களில் வைகை ஆறு எவ்வளவு தூரத்துக்கு பரவி இருந்தது, சமீப காலங்களில் எவ்வளவு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஆறுகளில் இப்ப சில இடத்துலலாம் பார்த்தோம்னா வைகை ஆறுலே தேக்கு மரம்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க, அப்படிலாம் வரக்கூடாது. மணல் அல்றது பெரிய பிரச்சனை, ஆறுகளை இது பண்றது மணல் அல்றது. இப்போ நீங்க ஒரு நகரமயமாதல்ல வந்து வீடுகள் கட்டணுமோ கட்டுமானங்கள் கட்டணும்னா மணல் எடுத்துதான் ஆகணும். ஆனா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்றோம் நமக்கு? இந்தியால பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, கிட்டத்தட்ட அதிகமா உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கண்ட நாடு அது இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழிடம் தேவைப்படுது. மனிதர்களோட வாழிடங்கள்னால மற்ற உயிரினங்களின் வாழிடம் வந்து பயங்கரமா பாதிக்கப்படுது. அப்ப இதுக்கு என்ன பண்றது? பொதுவா என்ன சொல்றாங்க, வெர்டிக்கலா கட்டிட்டு போறது. அப்படின்னா கட்டிட்டு போறதுனா கூட கட்டுமான பொருட்கள் வேணும். இந்த கட்டுமான பொருட்கள் மூலமா அதிகமா பாதிப்படைகிறது. என்னதான் எம்சாண்டா கொடுத்தாலும் ஆறுகள் இருக்க மணல்கள்லாம் இது பண்ணாங்க. இப்ப எல்லாம் ஒரு லாரி வந்து கிட்டத்தட்ட ஆந்திரால இருந்து சென்னை போன்ற நகரங்களுக்கு வரும்போது 1.5 லட்சம் ரூபா கூட கேட்கறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. ஆனால் ஆத்துல மணல் அல்றதும் கூடிட்டு இருக்கு. ஆத்துல மணல் அல்றதுனால இந்த ஆற்றுல தண்ணி மிஞ்சி நிலத்தடி நீர்மட்டத்தை கூட்டுறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. நொய்யலாறு கிட்டத்தட்ட காலி ஆகி போச்சு. நொய்யலாறு கோயம்புத்தூர் இதாகி போச்சு. வைகை கூட அந்த மாதிரி தான், ட்ரிபியூட்டிஸ், கிளை நதிகள், உபநதிகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் என்ன பண்ணாங்க, இந்த குடிமராமத்தில் இந்த கால்வாய்கள், இந்த ஆறுகள், இதெல்லாம் நிறையா பண்ணியிருந்தாலும் நம்ம நினைக்கிற அளவுக்கு அது பெருசாலாம் பண்ணலை. ஆனால் ஒன்றும் இல்லாததுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் சொல்கிறோம்ல, அந்த மாதிரிக்கு அதெல்லாம் சொல்லலாம். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆறுகள் உலர்ந்து போகுது, தண்ணி வரத்தில்லைனாலும் உலர்ந்து போயிடுது. அது குறுகள் ஆக்கிரமிப்புமானாலையும் ஆறுகள் ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா நம்முடைய நாகரிகமே ஆற்றுச்சமூலி நாகரிகம் தான் சொல்கிறோம். ஆற்றை ஒத்தி ஒட்டி தான் வாழ்ந்தோம். அதுவே நமக்கு இப்போ என்னாச்சுன்னா ஆற்றை ஆக்கிரமிக்கும் ஒரு இதாகவும் மாறிப்போச்சு. பாப்புலேஷன் கண்ட்ரோல்லாம், மக்கள் தொகை கண்ட்ரோல்லாம் நம்ம பண்ண முடியாது. பொதுவாக என்ன சொல்கிறோம், காப்பாற்றுவார்கள். அதுதான் சொல்லும். இப்ப பாருங்க, காவேரியில தண்ணி விடும்போது அந்த ஏரியா விவசாயிகள்லாம் ஆரத்தி எடுத்து கும்பிடுவாங்க, வர்ஷிப் பண்றாங்க. நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவில மட்டும்தான் ஆறுகளை கடவுளர்களாக பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கு. ஆனா அந்த இங்க பார்க்கக்கூடிய பாருங்க, கங்கையில அவ்வளவு பொல்லுஷன் சொல்றோம், காவேரியில பொல்லுஷன், வைகையில பொல்யூஷன், தாமிரபரணியில அரிக்குதுன்னே ரிப்போர்ட், குளிச்சாலே அரிக்குதுன்றதெல்லாம் சொல்லுவாங்க. நீர்நாய்கள்லாம் அங்க இருக்குன்றாங்க ஒரு பக்கம். நமக்கே இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னா நீர்நாய்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும், அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அங்க தேம்ஸ் நதி சுத்தமா இருக்கு, ஆனா இங்க வந்து நம்ம நதிகள்லாம் ஆறுகளை கொண்டாடுறோம். இது கொண்டாடுறதுலயே பொல்யூட் பண்ணி விட்டுறோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. கொண்டாடுறது மனசுக்குள்ள வச்சுக்கணும், அதை எவ்வளவு சுத்த

0: அதை எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கிறது தான் கொண்டாடுறது. உண்மையிலேயே அங்கு போய் பூக்களையும் மாசுக்களையும் ஏற்படுத்துவது நிச்சயமான கொண்டாட்டமாக இருக்க முடியாது.
1: நிகழ்ச்சியில வந்து ஆறுகள் பத்தி நிறைய தகவல்கள் சொன்னீங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிறைய தகவல்கள் ஆலோசனைகள் சொன்னீங்க. ஒரு சில தகவல்கள் கேட்கறப்ப நமக்கே வருத்தமா இருக்கு, இப்படிலாம் இருக்கா, இயற்கையினால மனித மாசுபாடுனால நிறைய ஆறுகள் வந்து பாதிக்கப்படுது, ஆறுகள்னால வந்து பிற உயிரினங்கள் பாதிக்கப்படுது, அதன் மூலமா மனித இனமும் பாதிக்கப்பட்டு தான் வருது அப்படிங்கறது வந்து நிதர்சனமான உண்மையா இருக்கு. நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி.
2: அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை ஆறோடும் நீரோடும் உலக ஆறுகள் தினத்தை ஒட்டி மேனாள் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் தினகரன் அவர்கள் பங்கு பெற்ற சிறப்பு நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் எல்என்ஜி ரவிசங்கர்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:25. நேர்களே, எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்று ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பாடல்கள் கேட்போம் நேர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மின்னலை இந்த திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா திம்மியுடன் இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம் நேர்களே.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்காரங்கி, நான் பாத்துக்கிறேன்.
1: அடிப்படையே.

0: இதுக்குதான் சொன்னேன், பாத்து ஓட்டுங்க பாத்து
1: ஓட்டுங்கன்னு. ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டாக கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
2: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேர்களை எனக்கு பிடித்த பாடல் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில். நிகழ்ச்சியில் ஹரிஷ் ராகேந்திரா குரலில் யூத் திரைப்படத்திலிருந்து பாடல்

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் திருவிளையாடல் ஆரம்பம். இந்த திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பாடல் கேட்போம் நேயர்களே.

0: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
1: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளோ ஆகும்?
0: அதே தான்ப்பா, 60 ரூபா.
1: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
0: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
1: அடுத்த வழி,
0: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
1: நல்ல வேலை, யூபிஐ என்னை காப்பாத்திருச்சு.
0: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: நிகழ்ச்சி நிறைவாக மஜ்னு திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ, ஓஎஸ் அருண் இவர்களோடு ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்கும் பாடல்லாம்.

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் மாதம் 26 தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 9 தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014 ஆண்டிலே நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம்பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்துவிட்டது. 32 மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லடாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் 15 தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் SE.CENSUS.GOV.IN. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன். SE.CENSUS.GOV.IN. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000 மேற்பட்டவர்கள்
மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள்.

சுய விவர பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டுமக்களே, இன்று செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100ஆண்டு பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026ஆம் ஆண்டிலே முகம்மது கஜினி முதன் முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால் இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026ஆம் ஆண்டிலே கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆண்டே ஆகியிருந்தது. 1025ஆம் ஆண்டிலே இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1ஆம் பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தே

பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒருமுறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யலை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் அறிவியல். ஆகையால் குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ. செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மை பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு. பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான சிரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம்.
தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம்

இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ, இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங் இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்து கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நிலக்காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலி தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்த்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் 1000கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் 1000கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால்

அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மனவுறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜேந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜேந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்துச் சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜேந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜேந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோரெல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவி குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிக அளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப்போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவி குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால்
உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது.

இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கட்டிலே ஹர் கர் முலகா கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்து கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000 மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டத்தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவரு குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப்போலவே மேலும் முன்னேற்றி செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000 பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது.

0: பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்றிருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த

0: that it looks forward to strengthening that relationship between India and Turkmenistan. Russian Foreign Minister Sergei Lavrov has strongly backed India's claim for a permanent seat in the United Nations Security Council. In his address at the UN General Assembly in New York last night, Mr. Lavrov said Russia is in favor of broadening the representation of Asia, Africa and Latin America, and Moscow supports India and Brazil's candidature for a permanent seat. In men's cricket, first one international of the three-match series between India and West Indies will be played today at the Greenfield International Stadium in Thiruvananthapuram. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சங்கீத சாரல் ராதாசங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். லக்ஷணமுலு சுதசாபிரி ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையை முதலில் கேட்க உள்ளோம்.

0: வயலின் ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
0: சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஸ்குவாஷ் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனாகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், எல்லைக்கோட்டை தாண்டி இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் குறித்து எடுத்துரைத்தார்.
3: எனதருமை நாட்டு மக்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது.
2: மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமை என்று அவர் கூறினார்.
3: நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் sec.census.gov.in. இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது.
2: நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கும் போதைப் பொருட்களுக்கும் எதிராக உறுதிப்பாட்டை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார்.
3: என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்பு திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதை போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டாக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள்.
2: மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள் வரும் 2 தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தூய்மை என்ற அவர் அளித்த வாழ்க்கையின் மந்திர

0: சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும் போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன.
0: செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான போராட்டத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து குறைபாடுகளை எதிர்கொள்ள பல நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
1: எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கரிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்துக் கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன.
0: தமிழகத்தில் திருச்சி மணப்பாறையில் பேராசிரியர் செல்வராஜ் தொன்மையான உருவச்சிலைகள் குறித்து கள ஆய்வு நடத்தியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார்.
2: தமிழ்நாட்டிலே
1: திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ராணுவ திறனை மேம்படுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். சுற்றுலா என்பது பயணம் மேற்கொள்வது மட்டுமல்ல என்றும், அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சுற்றுலாவை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம், இயற்கை, லட்சக்கணக்கான இளையோருக்கு சுற்றுலாத்துறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டுள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் குறித்து அறிந்து கொள்வதற்கு சுற்றுலா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளிப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கூடுதல் இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்குவாஷ் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனாகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஹாக்கி கடைசி லீக் போட்டியில் இந்தியா இன்று பிற்பகல் சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. பி பிரிவில் 12 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ள இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் குத்துச்சண்டை 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அன்குஷ் பங்கால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதியில் அவர் 5-0 என்ற கணக்கில் தஜிகிஸ்தானின் நெக்ரு சாலிமோவை வென்றார். வில்வித்தை

0: பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் குழு அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதியில் இந்திய மகளிர் குழு 233-230 என்ற கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஆடவர் அணி 235-232 என்ற கணக்கில் பூட்டானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஸ்குவாஷ் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50 25 ஆகாஷ்வாணி சென்னை.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. மேலும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இன்றும் நாளையும் வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும், நாளையும் நாளை மறுநாளும் கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1-1.1 மீட்டராக இருக்கக்கூடும். நாளை இரவு 7 மணி வரை காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை நாளை இரவு 7 மணி வரை 1-1.1 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1-1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 17-20 வினாடிகளுக்குள் 1.4-1.5 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை 17-21 வினாடிகளுக்குள் 1.4-1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 17-21 வினாடிகளுக்குள் 1.3-1.5 மீட்டராக அலைகள் உயரம் வாய்ப்புண்டு. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 17-20 வினாடிகளுக்குள் 1.3-1.5 மீட்டராக அலைகள் உயரும். ஆந்திரப்பிரதேசத்தில் நெல்லூர் கடலோர பகுதிகளில் 0.9-1.2 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 0.9-1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். ஸ்ரீகாகுளம் கடலோர பகுதிகளில் 15-20 வினாடிகளுக்குள் 0.8-0.9 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. கேரளம் மாஹே பகுதிகளில் ஆலப்புழா கடலோர பகுதிகளில் 17-23 வினாடிகளுக்குள் 1.1-1.5 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். எர்ணாகுளம் கடலோர பகுதிகளில் 1.1-1.5 மீட்டராக அலைகளின் வேகம் 18-23 வினாடிகளுக்குள் இருக்கும். கண்ணூர் கடலோர பகுதிகளில் 18-22 வினாடிகளுக்குள் 1.1-1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. காசர்கோடு மற்றும் கண்ணூர் கடலோர பகுதிகளில் 1.1-1.5 மீட்டராக அலைகளின் உயரம் 18-22 வினாடிகளுக்குள் இருக்கும். கொல்லம் கடலோர பகுதிகளில் 17-23 வினாடிகளுக்குள் 1.3-1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். கோழிக்கோடு கடலோர பகுதிகளில் 18-22 வினாடிகளுக்குள் 1.1-1.5 மீட்டராக அலைகள் உயரும். மலப்புரம் கடலோர பகுதிகளில் 1.1-1.5 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். திருவனந்தபுரம் கடலோர பகுதிகளில் 17-22 வினாடிகளுக்குள் 1-1.5 மீட்டராக அலைகள் உயரும். திருச்சூர் கடலோர பகுதிகளில் 18-22 வினாடிகளுக்குள் 1-1.5 மீட்டராக அலைகள் உயரும். மாஹே கடலோர பகுதிகளில் 18-22 வினாடிகளுக்குள் 1-1.5 மீட்டராக அலைகள் உயரும். லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 17-20 வினாடிகளுக்குள் 1.3-1.5 மீட்டராக இருக்கும். கர்நாடக கடலோர பகுதிகளில் தெற்கு கன்னட,

கடலோர பகுதிகளில் 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.1 மீட்டராக அலைகள் உயரும். உடுப்பி கடலோர பகுதிகளில் 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கக்கூடும். வடக்கு கன்னட கடலோர பகுதிகளில் 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.1 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம். டிஎல் தியாகராஜன் பாடியுள்ள பாடல் ஒலிக்க உள்ளது. இயற்றியவர் அரக்கோணம் சோசு யுவராசன், இசை கே பத்மநாபன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
8: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: அதாவது
10: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
11: அந்த காலக்கை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த பிள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
9: நினைக்கிறேன்டா.
10: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
9: அதாவது
10: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
9: ஆமாங்கக்கா.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
2: துள்ளி துள்ளி போகும்.

0: technologies. In Nepal, 10 people are missing after an avalanche struck the base camp of Himlung Himal in western part of the country near the Tibet border, said an expedition organizers today. Weather system over the Bay of Bengal has brought heavy snow to the mountains and persistent rain to Nepal's hills and plains, prompting tourism authorities to urge trackers and climbers to suspend activities. In men's cricket, first one international of the three-match series between India and West Indies will be played today at the Greenfield International Stadium in Thiruvananthapuram at 2 p.m. IST. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: ஆசைகளையும் தேவைகளையும் படிப்படியாக குறைத்து

0: வாழ்வு.
1: முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: ஆசைகளையும் தேவைகளையும் படிப்படியாக குறைத்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அணு அளவு வந்தபாசத்தை குறைத்து கொண்டால் மலையளவு நிம்மதி கிடைக்கிறது என்பது அடியேன் அனுபவத்தில் கண்ட உண்மை என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.

இது சம்பந்தர் தேவாரம். இவர் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் பந்தபாசத்தை அறுக்கலாம் என்கிறார் திருஞான சம்பந்தர். ஒரே அடியாக பந்தபாசத்தை அறுப்பது என்பது நமக்கு இயலாத காரியம், எனினும் படிப்படியாக குறைக்க முடியும். இளைய தலைமுறையினர் நம் பண்பாட்டுக்கு ஒவ்வாத வகையில் நடந்து கொள்வதை கண்டு நமக்கு எரிச்சல் ஏற்படும் என்பது உண்மைதான். அவர்களிடம் எதிர்மறையாக கூறி கண்டிக்காமல் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே, அப்படி நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று நாம் கூற கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நேர்மறையில் அமைந்தால் நல்லது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் திருவள்ளுவர். அதைவிட வாயை பற்றி கொண்டு சும்மா இருப்பதே நல்லது என்று கூட தோன்றுகிறது. இச்சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக வாழும் நாம் கனிந்த என்ற வார்த்தைக்கு ஏற்ப இனிமையும் கருணையும் கூடிய உள்ளத்தோடு பிறருடன் பழகுவது நல்லது. பிறருக்கு நம்மாலான உதவி செய்து மகிழலாம். குழந்தைகளுக்கு பள்ளிப்பாடம் கற்க உதவுவது, பக்தி பாடல்கள் கற்றுத்தருவது, சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆசீர்வதிப்பது, அசுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆறுதல் கூறுவது போன்ற செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள உறவு சீர்படும் என்பதில் ஐயமேதும் இல்லை. மேலும் நமக்கு கிட்டும் திருப்தியும் மன அமைதியும் அலாதியானது என்றுதான் சொல்லலாம். முதியவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழு அமைத்து கொள்வதன் மூலம் ஒருவருக்கொருவர் உதவலாம், பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளலாம், தங்களுடைய அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளலாம், சேர்ந்து பஜனை செய்யலாம், சுற்றுலா செல்லலாம், பண்டிகைகளை கொண்டாடலாம். மேலும் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி வம்பு பேசுவது நல்லதல்ல. இதனால் சக்தியும் நேரமும் விரயமாகாமல் மிச்சப்படுத்தப்படுகின்றன. இதுவும் ஒரு உண்மைதான். நம்முடைய முன்னோர்கள் முதுமை காலத்தில் சந்தித்த பிரச்சனைகள் வேறு விதம், இன்றைய முதியவர்களான நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை வேறு விதம். இரண்டிற்கும் மலைக்கும் மடுகுக்கும் உள்ள வித்தியாசம், தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. முதியவர்களான நாம் எதையும் வேகமாக கற்க இயலவில்லை. மெதுவாக கற்றபின் பார்த்தால் அவ்விஷயம் காலாவதியாகி புதிய விஷயம் ஒன்று வந்துவிடுகிறது. முடிகிறதோ முடியவில்லையோ சில அடிப்படை விஷயங்களை நாம் கற்றாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். உதாரணத்திற்கு ஃபோனில் மெசேஜ் பார்ப்பது, மெசேஜ் அனுப்புவது, அதை டெலீட் செய்வது, ஃபோனுக்கு சார்ஜ் செய்வது, ஏடிஎம்மில் பணம் எடுப்பது, வங்கியில் நம் கணக்கில் பணம் போட்டு எடுப்பது, எஃப்டியில் டெபாசிட் செய்வது, கேஸ் புக் செய்தால் வரும் ஓடிபியை குறித்து வைத்து கொள்வது போன்ற அடிப்படை விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அடியேனுடைய கருத்து. ஆன்லைனில் பொருளை வாங்க தெரிந்தால் மிகவும் நல்லதுதான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாய்திறக்கும், இவை நம் எல்லோருக்கும் தெரிந்த கரிகாலத்து பழமொழிகள். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்று திருவள்ளுவர் பொருளை பற்றி ஒரு அதிகாரமே ஏற்றியிருக்கிறார். திருவள்ளுவரே சொன்னபின் மறுவார்த்தை ஏது? மாதாந்திர பென்ஷன் வாங்குபவர்கள் பணம் பற்றி அதிக கவலை கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் சம்பாதிக்கும் காலகட்டத்திலேயே தனக்கென்று தன் எதிர்காலத்திற்கென்று தனியாக கொஞ்சம் பணம் சேமிக்கும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். நம் குழந்தைகள் மிகவும் நல்லவர்கள்தான். இருந்தாலும் வயதான காலத்தில் வங்கியில் நம் கணக்கில் கொஞ்சம் பணம் இருக்கிறது என்ற நினைவே நமக்கு தென்பு அளிக்கும். இது சுயநலம் இல்லை. முன்காலத்தில் வாழ்க்கை முறையை 4 பகுதிகளாக பிரித்திருந்தார்கள். பிரம்மச்சரியம்,

கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். வானப்பிரஸ்தம் என்ற நிலையில் பொறுப்புகளை அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைத்துவிட்டு முதியவர்கள் வனத்திற்கு சென்று அமைதியான சூழலில் தவ வாழ்க்கை மேற்கொள்வது ஆகும். இதே கருத்தைத்தான் மாடர்ன் சைக்காலஜியும் வலியுறுத்துகிறது. வனவாசம் மேற்கொள்வது இக்காலகட்டத்தில் இயலாத ஒன்று என்றாலும் வீட்டில் இருந்து கொண்டே வானப்பிரஸ்த வாழ்வு வாழலாம். ஆசைகளையும் தேவைகளையும் படிப்படியாக குறைத்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அணு அளவு வந்தபாசத்தை குறைத்து கொண்டால் மலையளவு நிம்மதி கிடைக்கிறது என்பது அடியேன் அனுபவத்தில் கண்ட உண்மை என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.

இது சம்பந்தர் தேவாரம். இவர் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் பந்தபாசத்தை அறுக்கலாம் என்கிறார் திருஞான சம்பந்தர். ஒரே அடியாக பந்தபாசத்தை அறுப்பது என்பது நமக்கு இயலாத காரியம், எனினும் படிப்படியாக குறைக்க முடியும். இளைய தலைமுறையினர் நம் பண்பாட்டுக்கு ஒவ்வாத வகையில் நடந்து கொள்வதை கண்டு நமக்கு எரிச்சல் ஏற்படும் என்பது உண்மைதான். அவர்களிடம் எதிர்மறையாக கூறி கண்டிக்காமல் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே, அப்படி நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று நாம் கூற கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நேர்மறையில் அமைந்தால் நல்லது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் திருவள்ளுவர். அதைவிட வாயை பொத்தி கொண்டு சும்மா இருப்பதே நல்லது என்று கூட தோன்றுகிறது. இச்சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக வாழும் நாம் கனிந்த என்ற வார்த்தைக்கு ஏற்ப இனிமையும் கருணையும் கூடிய உள்ளத்தோடு பிறருடன் பழகுவது நல்லது. பிறருக்கு நம்மாலான உதவி செய்து மகிழலாம். குழந்தைகளுக்கு பள்ளிப்பாடம் கற்க உதவுவது, பக்தி பாடல்கள் கற்றுத்தருவது, சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆசீர்வதிப்பது, அசுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆறுதல் கூறுவது போன்ற செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள உறவு சீர்படும் என்பதில் ஐயமேதும் இல்லை. மேலும் நமக்கு கிட்டும் திருப்தியும் மன அமைதியும் அலாதியானது என்றுதான் சொல்லலாம். முதியவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழு அமைத்து கொள்வதன் மூலம் ஒருவருக்கொருவர் உதவலாம், பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளலாம், தங்களுடைய அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளலாம், சேர்ந்து பஜனை செய்யலாம், சுற்றுலா செல்லலாம், பண்டிகைகளை கொண்டாடலாம். மேலும் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி வம்பு பேசுவது நல்லதல்ல. இதனால் சக்தியும் நேரமும் விரயமாகாமல் மிச்சப்படுத்தப்படுகின்றன. இதுவும் ஒரு உண்மைதான்.

நம்முடைய முன்னோர்கள் முதுமை காலத்தில் சந்தித்த பிரச்சனைகள் வேறு விதம், இன்றைய முதியவர்களான நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை வேறு விதம். இரண்டிற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. முதியவர்களான நாம் எதையும் வேகமாக கற்க இயலவில்லை. மெதுவாக கற்றபின் பார்த்தால் அவ்விஷயம் காலாவதியாகி புதிய விஷயம் ஒன்று வந்துவிடுகிறது. முடிகிறதோ முடியவில்லையோ சில அடிப்படை விஷயங்களை நாம் கற்றாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். உதாரணத்திற்கு ஃபோனில் மெசேஜ் பார்ப்பது, மெசேஜ் அனுப்புவது, அதை டெலீட் செய்வது, ஃபோனுக்கு சார்ஜ் செய்வது, ஏடிஎம்மில் பணம் எடுப்பது, வங்கியில் நம் கணக்கில் பணம் போட்டு எடுப்பது, எஃப்டியில் டெபாசிட் செய்வது, கேஸ் புக் செய்தால் வரும் ஓடிபியை குறித்து வைத்து கொள்வது போன்ற அடிப்படை விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அடியேனுடைய கருத்து. ஆன்லைனில் பொருளை வாங்க தெரிந்தால் மிகவும் நல்லதுதான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும், இவை நம் எல்லோருக்கும் தெரிந்த கரிகாலத்து பழமொழிகள். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்று திருவள்ளுவர் பொருளை பற்றி ஒரு அதிகாரமே ஏற்றியிருக்கிறார். திருவள்ளுவரே சொன்னபின் மறுவார்த்தை ஏது? மாதாந்திர பென்ஷன் வாங்குபவர்கள் பணம் பற்றி அதிக கவலை கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் சம்பாதிக்கும் காலகட்டத்திலேயே தனக்கென்று தன் எதிர்காலத்திற்கென்று தனியாக கொஞ்சம் பணம் சேமிக்கும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். நம் குழந்தைகள் மிகவும் நல்லவர்கள்தான், இருந்தாலும் வயதான காலத்தில் வங்கியில் நம் கணக்கில் கொஞ்சம் பணம் இருக்கிறது

என்ற நினைவே நமக்கு தென்பு அளிக்கும். இது சுயநலம் இல்லை. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தெரியாத இடத்தில் முதலீடு செய்வது ஏற்கத்தக்கது அல்ல. நிறைய பணம் கிடைத்து நாம் தம்ளர் தம்ளாக நெய் குடிக்க முடியுமா அல்லது ஸ்வீட்டாக வாங்கி சாப்பிடத்தான் முடியுமா? இரண்டும் இல்லை. டாக்டர் சிபாரிசு செய்த கஞ்சியை குடித்து கொண்டு கிடைக்கிறோம். வட்டி குறைவாக கிடைத்தாலும் நம் வங்கியிலேயே எப்டியில் போடலாம் என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. உயிர் எழுதி வைக்க வேண்டும் என்றால் உடனே நம் வீட்டு வாசற்படிக்கு யமதர்மராஜன் வந்துவிட்டதை போன்று சிலர் பதறுகிறார்கள், பயப்படுகிறார்கள். நமக்கு பயன் தருவது அல்ல இந்த உயில். நம் காலத்திற்கு பிறகு மற்றவர்களுக்கு உதவப் போவதுதான் இந்த உயில். ஆகவே தக்க நபர் உதவி கொண்டு உயிர் எழுதி வைக்க வேண்டும். இதில் தவறேதும் இல்லை, குற்ற உணர்ச்சியும் இல்லை. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பான் கார்டு, வாழ்நாள் சான்றிதழ் அதாவது லைஃப் சர்டிஃபிகேட், பென்ஷன் புத்தகத்தின் முதல் பக்கம், பேங்க் பாஸ்புக்கத்தின் முதல் பக்கம், டாக்டரின் பிரிஸ்கிரிப்ஷன் போன்றவற்றிற்கு குறைந்தபட்சம் 5 காப்பியாவது நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய போட்டோக்களும் இருக்க வேண்டும். திடீரென்று இவற்றில் ஏதாவது ஒன்றை கேட்டால் நம்மால் ஜெராக்ஸ் கடைக்கும் ஃபோட்டோ ஸ்டுடியோக்கும் ஓட முடியாது. அடுத்து நாம் வெளியில் செல்லும்போது நம் ஹேண்ட்பேக்கில் பணத்தோடு இருக்க வேண்டிய பொருட்களை பார்ப்போம். நம் பெயர், விலாசம், ஃபோன் நம்பர், நாம் யாருடன் இருக்கிறோமோ அவர்களை பற்றிய இதே மாதிரியான தகவல்கள் இவற்றை ஒரு மெல்லிய அட்டையில் எழுதி ஹேண்ட்பேக்கில் வைத்திருங்கள். பேப்பரில் எழுதி வைத்து கொண்டால் அது சீக்கிரம் கசங்கி விடுகிறது. மேலும் நமது ரத்தம் எந்த வகையைச் சேர்ந்தது என்று தெரிந்தால் அதையும் சேர்த்து வைத்து கொள்ளலாம். வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்ட பெற்றோர்களுக்கான செய்தி இது. நாம் வசிக்கும் வீட்டை தவிர மற்ற வீடு, நிலம், பிளாட் போன்றவற்றை விற்றுவிட்டு ரொக்கமாக மாற்றி வங்கியில் போட்டு வைக்க வேண்டும். இதுதான் நம் குழந்தைகளுக்கு நாம் செய்யும் உதவி. அவர்கள் 3 வார லீவில் அல்லது 4 வார லீவில் இந்தியா வருகிறார்கள். நண்பர்களை சந்திக்க வேண்டும், உறவினர் வீடுகளுக்கு செல்ல வேண்டும், குலதெய்வம் கோவிலுக்கு சென்று கும்பிட வேண்டும் என்று பல வேலைகள் அவர்களிடம் இருக்கின்றன. இந்த குறுகிய காலத்தில் அவர்களால் வீட்டையோ நிலத்தையோ எளிதாக விற்க முடியாது. எனவே குழந்தைகளுக்கு அதிக சிரமம் தராமல் இருக்க யோஜனை தரப்பட்டது. பேங்கில் நாமினேஷன் தரவும் மறக்க வேண்டாம். நம் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் 4 அங்குல நீளமே உள்ள நாக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. நாக்கின் உதவியின்றி உணவு கட்டுப்பாடு இயலாது. சமூகத்தில் நமக்கு நல்ல பெயரை வாங்கித்தரும் இதே நாக்குதான் கெட்ட பெயரையும் வாங்கி தருகிறது. உறவினர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்வதற்கு காரணமாகவில்லை இதே நாக்குதான் அவர்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நமக்கு மரண தண்டனையும் கூட வாங்கி தந்து விடுமாம் பொல்லாத இந்த நாக்கு. நாக்கு பற்றிய ஒரு சிறியான ஸ்லோகத்தை இப்பொழுது பார்ப்போம். ஜிஹ்வாஹ்வே வததி லக்ஷ்மீஹி ஜிஹ்வாஹ்வே மித்ர பந்தவாஹ ஜிஹ்வாஹ்வே பந்தன பிராப்திஹே ஜிஹ்வாஹ்வே மரணம் த்ருவம். அடியனுடைய வயது ஒரு விஷயத்தில் தடையாக நின்று பின் விலகி போனது. என்னுடைய அந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யூனிவர்சிட்டியில் 2022 எம்ஏ திவ்ய பிரபந்தம் முடித்த பின் எம்ஏ சயின்ஸில் படிக்க விரும்பினேன். அப்போது அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1/1/1944 அன்றோ அல்லது அதற்கு பின் பிறந்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம் என்றது. ஆன்லைனில் அப்ளை செய்ய வேண்டும். துரதிருஷ்டவசமாக நான் 1939 பிறந்துவிட்டேன். எனவே என்னுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, இன்வேலிட் என்றார்கள். மேலும் என் தந்தையின் ஃபோன் நம்பர் கேட்டார்கள். அவர் மறைந்த 56 ஆகின்றன. அந்த காலத்தில் ஃபோன் ஏது? அடியேன் 8 வரை மண்ணெண்ணெய் விளக்கில் ஹரிக்கேன் லைட் வெளிச்சத்தில் படித்தவள். 9 படிக்கும் பொழுதுதான் எலக்ட்ரிக் லைட் வந்தது. இது சம்பந்தமாக உதவி கேட்டு பல்கலைக்கழக அதிகாரிகளை சந்தித்தேன். அவர்கள் சொன்னார்கள், இது ஏற்கனவே ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒன்று, எங்களால் இதை மாற்ற முடியாது. நீங்கள் 1944 பிறந்ததாக டைப் செய்துவிட்டு எங்களுக்கு தனியாக 1939 பிறந்ததாக இமெயில் அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்றார்கள். சரி, தந்தையின் ஃபோன் நம்பருக்கு என்ன செய்வது? தந்தையின் ஃபோன் நம்பர் 000 என்று 10 டைப் அடிக்க சொன்னார்கள். அவ்வாறே செய்தேன். அதுபோல செய்தவுடன் என் விண்ணப்பம் ஏற்கப்பட்டது. கடவுள் அருளால் பரீட்சை எழுதி பாஸ் செய்து வடபழனி நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் எம்ஏ சயின்ஸில் பட்டம் பெற்றேன் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடமைகளை முடித்துவிட்ட திருப்தி,
வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு போராட

செய்தால் ஏற்பட்ட முதிர்ச்சி அனுபவம், வேலை அதிகம் இல்லாததால் கிடைக்கும் அதிக நேர பொழுது, பொறுப்பு இல்லாததால் கிடைக்கும் சுதந்திரம் நிம்மதி, இவைதான் முதுமையில் கிடைக்கும் வரப்பிரசாதம். இவற்றை நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் துன்பம் தலை காட்டாது. தியானம் செய்வது, ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்களை படிப்பது, சொற்பொழிவுகளை கேட்பது, பஜனை செய்வது, பக்தி பாடல்களை பாடுவது, கற்றுக்கொள்வது, வழிபாட்டு தலங்களுக்கு போவது என நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொன்னான நேரத்தை செலவிட பழக வேண்டும். ஒரு முதியவர் மரணப்படுக்கையில் இருந்தார். அருகில் இருந்தவர்கள் இறைவனின் நாமம் சொல்லும்படி அவரை வற்புறுத்தினார்கள். அவர் வாயை திறக்கவே இல்லை. அப்பொழுது ஒருவருக்கு ஒரு யோசனை உதித்தது. முதியவருடைய கடைசி மகனின் பெயர் நாராயணன். அவனை முன்னே நிறுத்தி இவன் யார் என்று தெரிகிறதா என்று கேட்டார்கள். முதியவரும் ஆம் என்ற பாவனையில் தலையை அசைத்தார். இவன் யார் என்பது அடுத்த கேள்வி. நாராயணன் என்று சொல்வார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் முதியவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் கடைசி மகன் என்றார். மறுகணம் உயிர் பிரிந்தது. இதைத்தான் அவன் அருளால் அவன்தாள் வணங்கி என்று மாணிக்க வாசகர் சொன்னது நினைவுக்கு வருகிறது. சினிமாவில்தான் முதியவர் முழு மேக்கப்போடு படுக்கையில் படுத்திருப்பார். ஏழு எட்டு பக்கம் வசனம் பேசிவிட்டு ஒரு கையை தொப்பந்து கீழே போட்டுவிட்டு தலையை ஒரு பக்கமாக தொங்க விடுவார். அவர் இறந்து விட்டாராம். இதை குறிக்கும் வகையில் அகல் விளக்கு அணைக்கப்படும். இது சினிமாவில் நாம் காண்பது. இவ்வாறு நிஜ வாழ்க்கையில் நடக்குமா என்று கேட்டால் சந்தேகம்தான். இறக்கும் தருவாயில் இறைவனின் திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்று இப்பொழுது நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்பொழுது என்ன நிலையில் இருப்போமோ தெரியாது. ஐயோ என்று புலம்புவோமா? அருகில் உள்ளவர்கள் மீது அனாவசியமாக எரிச்சல் படுவோமா? யாரையாவது திட்டுவோமா? அல்லது நினைவித்து கிடப்போமா? தெரியாது. அதற்கு என்ன பண்ண வேண்டும்? ஏய் பெண்ணை வந்து நலியும் போதங்கே அது முன்னினால் நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அறவழி பள்ளியானே என்று பெரியாழ்வார் கூறுகிறார். அதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கையில் உன்னை நான் நினைப்பேனோ மாட்டேனோ இறைவா, நான் இப்பொழுது கூறுவதையே கணக்கில் வைத்துக்கொள். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்கிறார் பெரியாழ்வார். பயதாவதை பயத்துடன் பார்க்காமல் கருணையுடன் நன்றியுடன் எதிர்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். வாழ்க்கையின் கோட்பாடுகள் நம் கைகளிலேயே தான் உள்ளன. மகிழ்ச்சியாக வாழ்ந்து மகிழ்ச்சியுடன் மறைவோம். வண்டி மலைக்கு சென்றதும் பாதை தெரியும். இது முதியவருக்கான மகிழ்ச்சியின் மந்திர சொல்.

0: முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். 30 முன் கற்பனைகள் படத்திற்காக சித்தாரா பாடியது.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்க சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் ஊரக புத்தாக்க திட்டத்தின் இரண்டாம் கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இனி விரிவான செய்திகள். இந்திய ராணுவம் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கொள்கைகளை உலகிற்கு பறைசாற்றியதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 138வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர் இந்த தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு நாள் நாளை கடைபிடிக்கப்பட உள்ளதாக கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்திய ராணுவ வீரர்களின் துணிச்சல் வீரம் உள்ளிட்டவைகளை உலகமே உற்று நோக்கியதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வருவதாக தெரிவித்த பிரதமர் கடந்த 10 ஆண்டுகளில் பாலக்கோட் வான்வழி தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரையிலான இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகள் இதனை எடுத்துரைப்பதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று கூறிய பிரதமர் பொதுமக்கள் தங்களது விவரங்களை தாங்களே அலைபேசி மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். தமிழ் ஹிந்தி உள்ளிட்ட 16 மொழிகளில் sc.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது இருப்பிடம் குடும்ப விவரங்கள் உள்ளிட்டவைகளை 15 முதல் 20 நிமிடங்களிலேயே சமர்ப்பிக்க முடியும் என்றார். தகவல்களை சரிபார்த்த பிறகு சிறப்பு அடையாள எண் வழங்கப்படும் என்றும் அதனை கணக்கெடுப்பு பணியாளரிடம் நேரில் பகிர்ந்து கொள்ளுமாறு கூறிய பிரதமர் தகவல்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு அவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவின் ஒரு பகுதியாக மாறும் என்றார். இதுவரை 2,60,00,000 அதிகமான மக்கள் அலைபேசி வாயிலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயல்முறையை நிறைவு செய்துள்ளதாக கூறிய பிரதமர் பொதுமக்களின் துல்லிய தகவல்கள் நாட்டின் எதிர்காலம் குறித்த துல்லிய தகவல்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றார். லடாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களின் தொலைதூர பனிப்படர்ந்த பகுதிகளில் தற்போது கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக பிரதமர் கூறினார். தேசிய பெருமிதத்தை பறைசாற்றும் சோம்நாத் ஸ்வபிமான் பர்வ் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் 1,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கிபி 1026 கஜினி முகமது சோம்நாத் கோவிலை தகர்த்த நிலையில் இன்றளவும் கடற்கரையில் பிரம்மாண்டத்துடனும் கம்பீரத்துடனும் இக்கோவில் நிலைத்து நிற்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். குஜராத் மாநிலம் மோதாரா சூரிய கோவில் பலமுறை தாக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் நாட்டின் முதல் சூரிய கிராமமாக மோதாரா தற்போது உருவெடுத்துள்ளதாக கூறினார். வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள மோதாரா நடன விழாவில் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நடனங்கள் இடம்பெற உள்ளதாக கூறிய பிரதமர் மக்கள் ஒருமுறையாவது மோதாராவின் பாரம்பரியத்தை கண்டு ரசிக்குமாறு கேட்டுக் கொண்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை கல்லூரி பேராசிரியர் பல்வேறு இடங்களில் பழங்கால சிற்பங்கள் கோவில்களை கண்டறிந்ததாகவும் இது நாட்டின் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ள உதவுவதாகவும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான இளையோர் போதைப் பொருட்களிலிருந்து விலகியிருக்கவும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உறுதி பூண்டுள்ளதாக கூறிய பிரதமர் 100 வார காலத்திற்கு நடைபெறும் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் இயக்கத்தின் கீழ் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறிய பிரதமர் மக்கள் தங்களது உணவில் முருங்கை உள்ளிட்ட ஊட்டச்சத்துமிக்க உணவுகளை சேர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். காந்தி ஜெயந்தி வரும் 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் காந்தியடிகளின் கொள்கைகளில் ஒன்றான தூய்மையை பேணுவதற்கான பல்வேறு முன்னெடுப்புகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் தனி நபரின் முயற்சிகள் மக்கள் இயக்கமாக மாறுவதாக சுட்டிக்காட்டினார். தூய்மையை பேணுவது மகாத்மா காந்தியடிகளுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலி என்றும் பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் மூலம் ஒட்டுமொத்த சூழல் அமைப்புகளும் வலுவடைவதாக கூறிய பிரதமர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கையின் சமநிலையை போற்றவும் பல்லுயிர் சூழலை பேணிக்காக்கவும் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிடைக்கும் தனித்துவமான தயாரிப்புகள் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறிய பிரதமர் உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் நாடு தன்னிறைவு பெற முடியும் என்றார். பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு கேட்டுக்கொண்ட பிரதமர் மக்கள் தங்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாட வாழ்த்தியுள்ளார். உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதள

0: அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், வேலைவாய்ப்பு, உள்ளூர் பொருளாதாரம், ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆகியவற்றிற்கு வலுவான அடித்தளமாக சுற்றுலா திகழ்கிறது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் கீழ் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டின் வளமான பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் இயற்கை பன்முகத்தன்மை ஆகியவை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவை உலகின் முன்னணி சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சுற்றுலாவை மேம்படுத்த டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்த அதிகவனம் செலுத்தப்படுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு தனது பாதுகாப்பில் எதிர்காலத்திற்கு தேவையான யுக்திகளை உருவாக்கி வருவதாக கூறினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இரண்டாயிரத்து 2015 ஆண்டு நாட்டின் படைப்பாற்றல் திறன், தொழில் முனைவு ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை அறிமுகம் செய்தார். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது 350 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களே இருந்த நிலையில், தற்போது அவற்றின் எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் 25 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. உலகளாவிய ஸ்டார்ட் அப் கட்டமைப்பில் இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. பள்ளி கல்லூரி மாணாக்கரின் சிந்தனைகள் புதுமை கண்டுபிடிப்புகளாக உருப்பெற்று உற்பத்தி பொருட்களாக அவற்றை மேம்படுத்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதுணையாக உள்ளதாக திருச்சி தேசிய கல்லூரியின் வங்கி மேலாண்மை துறை பேராசிரியர் திரு அரவிந்த் தெரிவிக்கிறார்.
2: இந்திய பொருட்கள்ல கலப்படங்கள் இல்லாத பொருட்களை நம்மளால உருவாக்க முடியும். ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமா கவர்மெண்ட் நம்மளை நம்பி ஒரு அமௌண்ட் கொடுக்குது. அதை நாம எந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்டை திறம்பட நடத்தி முடிக்கணுமோ அதை நடத்தி முடிக்கும் போது நமக்கு நல்லபடியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அப்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அதர் கண்ட்ரீஸ்க்கு போகும்போது அவங்களோட கண்ட்ரியில இருக்கிற ஒரு ப்ராடக்டை விட நம்ம இந்தியன் கண்ட்ரி ப்ராடக்ட பார்க்கும்போது குவாலிட்டியா நல்லா இருக்கும் போது வரவேற்பு தாராளமா கிடைக்குது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக அரசின் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 30 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து 10 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனாரின் 122வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில், இதழியல் துறையில் உயிரோட்டமான எளிய நடைமுறையை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டில் கடைகோடி மக்களுக்கும் செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்கி அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வெங்கடரமணன் ஆகியோர் இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக ஊரக பகுதிகளில் உலக வங்கி நிதியுதவியுடன் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் 2வது கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஏற்கனவே இத்திட்டத்தில் பணியாற்றியோருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் நடைபெறும் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வில்வித்தை பிரிவின் காம்பவுண்ட் மற்றும் ரிகர்வ் பிரிவில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டிகளில் இவ்விரு அணிகளும் வரும் 30ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவை எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்தி. செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்க சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார். தமிழக

0: அரசின் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் ஊரக புத்தாக்க திட்டத்தின் இரண்டாம் கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மெல்லிசை கேட்கலாம்.

0: வானொலியில் நேர்கள் கேட்க இருக்கிறீர்கள் மதுரத்தெண்டல் நிகழ்ச்சியில். தொடக்கமாக எங்க மாமா இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் கேட்கலாம். பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதே தான்ப்பா 60 ரூபா.
2: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
1: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
2: அடுத்த வழி,
1: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
2: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
1: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15:30 ஆகாஷ்வாணி மதுரை.

நேரம் 2:29 நேரில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியிலிருந்து மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் குரல்களில் 3 முடிச்சு.

0: ஆதரத்தென்றல் கேட்டீர்கள். இனி சென்னை அஞ்சல் தொடரும்
1: நிகழ்ச்சி விடுமுறை விருப்பம் 3 மணிக்கு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40 ஆகாஷ்வாணி இசை பயிற்சி. கற்பிப்பவர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள். மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர் பாபநாசம் சிவன் பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். சரணத்துல இன்னைக்கு கத்துக்கலாம். உன்னதடி பண்ணு.

0: இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: புரிஞ்சுது.
0: இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் கச்சேரியில் அடிக்கடி இந்த பாட்டை பாடணும். கற்பகாம்பிகா கபாலீஸ்வரர் கோவில் அம்பாள் மேலே பாடினது, அதனால் கோவில் கச்சேரி சபா கச்சேரி எல்லாத்துலேயும் பாடுங்கோ. நல்லா பாடி நீங்கள் நல்ல புகழ் வரணும்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
3: கற்பக மனோகரா ராகம் மலையமாரதம் கண்டச்சாப்பு தாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலை கற்பித்தார் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள். மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில்

அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 9.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கடலூர், தருமபுரி, ஈரோடு, கரூர், நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கடலூர், தருமபுரி, ராமநாதபுரம், திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை ஒடிஷாவின் தெற்கு உட்பகுதிகளின் கடலோர பகுதிகளிலும் சத்தீஸ்கரை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் உருவாகி இருந்தது. வலுவிழந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மத்திய உத்தரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதிகளில் மையம் கொண்டிருந்தது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி 5.8 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேலும் லேசான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 29ஆம் தேதியன்று ஈரோடு, நாமக்கல், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை, சில இடங்களில் இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை நாளை மறுநாள் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 30ஆம் தேதியன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

மதுரை வானொலியின் மதுர தண்டலில் இணைகிறீர்கள் நேர்களே. இந்த மதுர தண்டலில் சுஜாதா மோகன் குரலில் பாடல்கள் கேட்போம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மின்சார கனவு இந்த திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவனோடு சுஜாதா மோகன் இணைந்து பாடியிருக்கும் பாடலை கேட்போம்.

நேரம் 3:14. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மதுரத்தை தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோஜ், சுஜாதா. இது கிழக்கு சிமையிலே திரைப்படத்திற்காக.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகிறதா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 3:26. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரத்தண்டில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி வருகிறது புதிய முகம். சுஜாதா மோகன் தனித்து பாடியிருக்கும் பாடலை கேட்போம் நேர்களை.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதுரை தண்டலில் இனி வருகிறது தூள். இந்த திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன், சுஜாதா குரல்களில் பாடல். பாடல் ஒலிக்க இருக்கும் நேரம் 3:36.

நேரம் 3:46 ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் இனி வருகிறது காதலுக்கு மரியாதை. இந்த திரைப்படத்திலிருந்து கே.ஜே. ஜேசுதாஸ், சுஜாதா.

0: இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மதுரை வானொலியின் மதுரத்தென்றல்.
1: ஆகாஷ்வாணி சுவரை தேடும் சித்திரங்கள் நாடகம் கேட்கலாம்.

0: ஹலோ, யாரு
1: அக்கா?
0: ஹேய் விமலா, நீயா? எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா?
1: நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? மச்சான், பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம்மா.
1: அக்கா,
0: என்னடி அக்கானு இழுக்கிற, அப்புறம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற?
1: இல்லக்கா, என் ரெண்டாவது பிரசவத்துக்கு உன் வீட்டுக்கு தான் வரலான்னு இருக்கேன்.
0: அதுக்கு என்ன வாடி, உனக்குன்னு யார் இருக்கா? நான் தானே உன்ன பாக்கணும். அம்மா இருந்தா பாத்துருப்பாங்க. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். பையன் எப்படி இருக்கான்? குட்டி பையன் பார்த்து ரொம்ப நாளாச்சு. அம்மா எப்படி படிக்கிறான்?
1: ரொம்ப நல்லா படிக்கிறான்க்கா. ஒன்னா அப்பதான் படிக்கிறான். வர ஏப்ரல் 15 தேதிக்கு மேல பள்ளிக்கூடத்துக்கு வேற லீவ் விட்டுருக்காங்க.

0: சரி சரி சரி.
1: எனக்கு ஜூன் மொத வாரத்தெல்லாம் டேட் குடுத்திருக்காங்க, அதனால லீவ் விட்டதும் கிளம்பி வர்றோம்க்கா.
2: சரிமா சரிமா, உடம்ப பாத்துக்க. சரி நான் போன வைக்க, செல்வி காலேஜ் கிளம்ப நேரம் ஆயிட்டு, அவளை கிளப்பி விட்டுக்கிட்டு அப்புறமா பேசுறேன். சரியா?
1: சரிக்கா.
3: அம்மா யாருமா போன்ல? எனக்கு நேரம் ஆது, நீ பாட்டுக்கு காலங்காத்தால பேசிட்டே இருக்க, சாப்பாடு எடுத்து வைமா.
2: ஐயோ என்னடி கத்துற விமலா சித்திடி, டெலிவரிக்கு இங்க வராளாம்.
3: ஆமா அவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல, மே மாசம் எனக்கு செமஸ்டர் வேற இருக்கு. ஏன் உன் அண்ணன் வீட்டுக்கு போறது தானே? அவர் சென்னையில தானே இருக்காரு, அங்க இல்லாத வசதியா இங்க இருக்கு. எல்லாம் நீ குடுக்கற இடம், அப்பாவும் இதுக்கு சப்போர்ட் வேற.
4: என்ன செய்யமா, உங்க அம்மா நான் சொன்ன கேக்கவா போறா?
2: அம்மாடி செல்வி, சித்தி மார்க்கெல்லாம் நம்மள விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு. எங்க அண்ணன் குணம் தான் உனக்கு தெரியும்ல, என்னமோ நல்லதுக்கு கிட்டதுக்கு வருவான். அதோட சரி.
3: சரிமா எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன்.
2: சரிமா பாத்து போயிட்டு வா.
4: ஏமா முத்து, உன் தங்கச்சியா கூப்பிடுறா, கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன்.
2: போன் அடிச்சா எடுத்து பேச வேண்டிதானங்க. என்னங்க நீங்க விமலா என்ன தூரத்து சொந்தமா? உங்க குழந்தையார் தானே. ஹலோ ஏ விமலா, சொல்லுமா.
1: அக்கா நாங்க கிளம்பிட்டோம், மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருவோம்.
2: ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க. ஏங்க அவங்க கிளம்பிட்டாங்களாம், போன் வச்சிடறேம்மா.
1: சரிக்கா.
2: என்னங்க, கா கிலோ இல்ல இல்ல அரை கிலோ மட்டனும் அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வாங்க. விமலா மாப்பிளைக்கு நான் வைக்கிற கறினா ரொம்ப பிடிக்கும்.
4: அவ்வளவுதானே?
2: ஐயோ மறந்துட்டேன், அவ்வளவுதானு கேக்குறீங்க. இங்க பாருங்க, ஆட்டு எலும்பு கறின்னு கேட்டு வாங்குங்க. குட்டி பையன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: அவதான் இங்க ஒரு மூணு நாலு மாசம் இருப்பாள், முத நாளே விருந்து வைக்கணுமா?
2: இல்லங்க, அவ மாப்பிள்ள நாளைக்கே கிளம்பிடுவாருங்க. அப்புறம் ஏன் தங்கச்சி தானே, ரசம் சோறு கொடுத்தா கூட திருப்தியா சாப்பிட்டுக்கிடுவா. போங்க, முணுமுணுக்காம நல்ல மனசோட வாங்கிட்டு வாங்க.
4: சோறு தானே, சாப்பிடுவா சாப்பிடுவா, தினைக்கும் நல்லா சாப்பிடுவா. பாப்போம், இப்ப புள்ள தச்சு வேற ரசமா சோறா.
2: என்ன கடைக்கு கிளம்பியாச்சா? பைய கொண்டு போண்டாமா? என்னங்க நீங்க ஞாபகத்துல இருக்கீங்க, இந்தாங்க வீசுற கைய வெறுங்கையுமா போவாதீங்க, பைய கொண்டுட்டு போங்க.
4: ஆமா ஆமா, அந்த பைய எடுத்தா.
2: இந்தாங்க
4: வேற எதுவும் வாங்கணுமா?
2: நீங்க ஒண்ணு வாங்க வேண்டாம், சீக்கிரமா கிளம்புங்க. இங்க பாருங்க, நீங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சமைக்க ஆரம்பிக்கணும்.
1: அக்கா எப்படி இருக்க?
2: ஏ விமலா வா வா வா வா.
1: மாமா எங்க காணோம், செல்வி காலேஜுக்கு போயிட்டாளா?
2: காலையில அவ காலேஜுக்கு போயிட்டா. வாங்க குழந்தைனாரே, வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஏய் குட்டி பையா எப்படி இருக்க? என்னை ரொம்ப தேடினியாடி. ஃபேனு கீழே உட்காருங்க, அப்போதான் நல்லா காற்று கிடைக்கும். சூட்கேஸ் எல்லாம் இங்கே வச்சுருங்க.
4: வாங்க வாங்க வாங்க, இப்போ தான் கடையிலிருந்து வந்தேன். தம்பி நல்லா இருக்கீங்களா? விமலா எப்படி இருக்க? நீங்கள் வாரீங்கன்னு உங்கள் அக்கா சொன்னான், அதான் கழி வாங்கிட்டு வர கடைக்கு போயிருந்தேன்.
1: நாங்கள் நல்லா இருக்கோம் மாமா, இன்னும் நாலு மாசத்துக்கு
5: இங்கதான்.
1: அடுத்த வருஷத்துக்கான புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன். செல்வி அக்கா உனக்கு நல்லா சொல்லி தருவா. சரியா
5: போமா, நீ ரொம்ப பேட்.
1: அக்கா முருங்கை இலை போட்டு கேழ்வரகடை செய்விய, எம்மா என்ன ஒரு ருசி! இப்ப நினைச்சாலும் சாப்பிட ஆசையா இருக்குக்கா. காலையிலேயே இவனை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பணும், அவசரவசமாக சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸில் வேற அடைச்சிட்டு ஒரே ஓட்டம்தான். ஐயோ இது ஒரு வாழ்க்கையா?
2: அதுக்கு என்னடி நான் தான் இருக்கேன்ல. சரி எல்லாரும் கை கழுவிட்டு உட்காருங்க, நான் இட்லி எடுத்துட்டு வந்துடுறேன். இட்லியும் சாம்பாரும் மணக்க மணக்க வச்சிருக்கேன், உனக்கு பிடிக்குமேன்னு கேசரி வேற செஞ்சு வச்சிருக்கேன்.
1: ஆஹா கேசரி வேற இருக்கா?
2: ஆமா.
1: ஐயோ அக்கா கேசரி எல்லாம் நீ செஞ்சனா அப்படியே வழுக்கிக்கிட்டு போகும், அம்மா கைப்பக்குவோம் அப்படியே உனக்கு. எனக்கு தான் எதுவுமே செய்ய தெரிய மாட்டேங்குது.
2: நிறைய சாப்பிடு.
1: ஆஹா இடி சாம்பார் வேற வச்சிருக்கியா?
2: அம்மா
1: அப்படியே அம்மா வச்ச மாதிரியே இருக்குக்கா, வேற லெவல். இன்னும் கொஞ்சம் ஊத்து ஊத்து.
2: நல்லா சாப்பிடுமா. விமலா எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
4: மத்த நாளெல்லாம் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு புலம்புவா. இன்னைக்கு

0: சந்தோஷமா இருக்காமல
1: விமலா சித்தி, நல்லா இருக்கீங்களா?
2: ஆமாடா, ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பெல்லாம் எப்படி போகுது?
1: அடுத்த மாசம் செமஸ்டர் வருது சித்தி. ஏ குட்டி பையா, மொத ரூமு அக்காவோட ரூம் தெரியுதா? அங்க வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா?
2: என்னம்மா, வந்ததும் வராதுமா பிள்ளைய மிரட்டுற? சரி, என்ன செய்ய, எங்களுக்கு அம்மா வீடு மட்டும் இருந்தா நாங்க எங்க வர போறோம்?
3: ஏய் விமலா, விமலா, அவ விளையாட்டுக்கு சொல்றடி, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. உன் மேல அவளுக்கு கொள்ள பாசம் இருக்கு தெரியுமா? ஆனா அப்பப்போ அவ அப்பாவை மாதிரி ஏதாவது மனசுல வச்சுக்காம சொல்லிடுவா. செல்விமா, போய் சாப்பிடு போ. உனக்கு கறி குழம்பும் கோழி சுக்காவும் வச்சிருக்கேன்.
1: தோ முகங்களை விட்டு வந்துடுறேம்மா, செம்ம பசியா இருக்குது.
3: ஆ, சீக்கிரவா, சீக்கிரவா உக்கார். சாப்பிடு.
1: எம்மா, நீ இன்னைக்கு உன் தங்கச்சி வந்திருக்காங்கன்னு நல்லா சமைச்சுக்கிட்டு சும்மா சப்ப கட்டு கட்டாத.
3: சும்மா சும்மா அவங்கள ஏண்டி இழுக்கிற? நல்ல வேலை அவங்க அந்த ரூம்ல போய் இருக்காங்க. உனக்கும் உங்க அப்பாவுக்கும் இதே வேலையா போச்சு.
4: அம்மா,
1: என்னம்மா, என்ன ஆச்சு? உடம்புக்கு முடியலையா? டாக்டர் கிட்ட போவோமா?
3: சும்மா இருடி, சத்த போடாத. தங்கச்சி தூங்கிட்டு இருக்கா. லேசா, அம்மாவுக்கு வயிறு வலிக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் ஓமம் வெந்தயத்தை போட்டு கஷாயம் பண்ணி குடிச்சா சரியா போயிடும்.
1: போம்மா, உனக்கே உடம்புக்கு முடியல, இதுல சித்தி வேற இங்க வந்து உனக்கு வேலையை கூட்டுறாங்க. நீ எல்லாம் என்னைக்குதான் உன் உடம்ப கவனிக்க போறியோ? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மொத்தமா இழுத்து வச்சுக்க போற பாரு. அப்ப உன்னை யார் பாக்காங்கன்னு நான் பார்க்க தானே போறேன்.
3: முதல்ல வாய கழுவிடி. நான் யாரு குடியும் கெடுத்தது இல்ல, அதனால எனக்கு ஒன்னும் ஆகாது. நானே தண்ணியை சுட வச்சுக்கிடுதேம்மா.
1: என்னமோ பண்ணு, நான் போய் படிக்க போறேன்.
2: செல்விமா, சித்திக்கு ஒரு உதவி செய்வியா? தம்பிய குளிப்பாட்டி இட்லி கொஞ்சம் ஊட்டி விட்டுறியா?
1: சித்தி, இப்பதான் படிக்கலான்னு போனேன். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சித்தி. என்ன செய்ய, நான் முடியாதுன்னு சொன்னா அம்மா தான் செய்யணும். அம்மாவுக்கு வயித்த வலி வேற, இவங்களும் உயிரை வாங்குறாங்க.
2: அக்கா.
3: என்னம்மா?
2: என்ன, இன்னைக்கு டாக்டரம்மா செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க.
3: அப்படியா? சரிம்மா, நான் சமையலை முடிச்சுட்டு வரேன். நீ குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பு, நான் ஃபோன் பண்ணி டோக்கன் போட சொல்லிடுறேன்.
2: சரிக்கா. வணக்கம் மேடம்.
5: வணக்கம்மா, வாங்க. எத்தனை மாசம் ஆகுது?
2: 9வது மாசம் மேடம். நைட்டெல்லாம் தூங்கவே முடியலை, வயிறு வலியும் அப்பப்போ வந்து போகுது.
5: இது நிறமாசங்கிறதுனால அப்படிதாமா இருக்கும். இருங்க, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். விமலா, குழந்தை ரொம்ப நல்லா இருக்குமா? ஆனால் தண்ணி சத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் உடனடியாக சிசரியன் பண்ணுறது நல்லது.
2: எனக்கு முதல் குழந்தை சுகப்பிரசவத்தில் தான் டாக்டர் பிறந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா?
5: ஓகே, சுகப்பிரசவத்துக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு நீ கண்டிப்பாக அட்மிட் ஆகிறது நல்லது. ஃபஸ்ட்டு வலி வர்றதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவோம். இன்ஜெக்ஷன் போட்டும் வலி வரலை அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது தான் உனக்கும் குழந்தைக்கும் நல்லது, சரியா?
3: மடி, நீ பயப்படாத. நீங்கள் அட்மிட் ஆயிக்கோ, நான் வீட்டில் போய் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், சரியா? உன் புருஷனுக்கு தகவல் சொல்லிடு.
5: இங்கே விமலாவோட சொந்தக்காரங்க யாருமா?
3: என்ன டாக்டர் சொல்லுங்க.
5: விமலாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குமா, சுகப்பிரசவம்.
3: ரொம்ப சந்தோஷம், உங்க கை ராசி நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
6: காலம் எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா? இப்போ தான் நமக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே ரெண்டு பிள்ளைங்களும் பிறந்துட்டாங்க. பெரியவளுக்கு இந்த வருஷம் 5 வயசு முடிய போகுது, இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருவோமா? அதான் இங்கே வேனே வருதே.
7: ஆமாம் பார்வதி, நம்ம பிள்ளைகளையும் டை கட்டி ஷூ சாக்ஸ் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு தான் எனக்கும் ஆசை பார்வதி. அதுக்கு இங்கிலீஷ் பேசுகிறத என் காதால் கேட்கணும் பார்வதி.

0: இல்லையா, அடுத்த வீட்டுக்காரி மக ஒன்னாப்பு தான் படிக்குது. அம்மாவை மம்மிங்கு தான், அப்பாவை டேடிங்கு தான். குழாயடியில் அவளுக்கு இதே பேச்சு தான்.
1: சரி பார்வதி, ஏதோ பண்ணு, வேலைக்கு எனக்கு நேரம் ஆகுது. தூக்கு செல்ல சாப்பாடு எடுத்து வை, உடனே கிளம்பணும். மணியை பார்க்காம இருந்துட்டே உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் பாரு.
0: ஆமாம்யா, 2 லிட்டர் கேனில் தண்ணி கூட எடுத்து வச்சுட்டேன். யோ, யார் யாருக்கெல்லாமோ வீடு கட்டி கொடுக்குற, நமக்கு நீ எப்பயா வீடு கட்ட போகிற?
1: பேங்கில் லோனை போட்டு நமக்கு இருக்கிற 2 சென்ட் நிலத்தில் சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கலாமா?
0: கட்டணும்யா, பிள்ளைங்க சின்னதாக இருக்கும் போதே கட்டினாத்தான் உண்டு. அப்புறம் இதுக வளர்ந்துடுதுன்னா படிப்பு செலவு வேறு வந்துடும். இன்னும் பைக் வாங்கணும், ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு நிறைய ஆசை இருக்கியா? யாவமாக பார்த்து போயா.
1: சரி பார்வதி, சாயங்காலம் வரும்போது உனக்கு பிடிச்ச பக்கோடாவும் பால்கோவாவும் வாங்கிட்டு வரட்டுமா?
0: வேலை முடிஞ்சு வரும்போது மறக்காமல் அந்த கடை வழியாக வாயா. பேச்சு சுவாரஸ்யத்தில் வேற பக்கமாக வந்துட்டு மறந்துட்டேன்னு சொல்லிடுறத. ஆமாம், இது பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க.
1: சரிம்மா, நீ சொன்னப்பறம் நான் மறப்பேனா? சைக்கிளில் சாப்பாடு

0: சரி பார்வதி, சாயங்காலம் வரும்போது உனக்கு பிடிச்ச பக்கோடாவும் பால்கோவாவும் வாங்கிட்டு வரட்டுமா?
1: வேலை முடிஞ்சு வரும்போது மறக்காம அந்த கடை வழியா வாயா. பேச்சு சுவாரஸ்யத்துல வேற பக்கமா வந்துட்டு மறந்துட்டேன்னு சொல்லிடுறத. ஆமா, இது பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க.
0: சரிம்மா, நீ சொன்ன பிறகு நான் மறப்பேனா? சைக்கிள்ல சாப்பாடு கூட எடுத்து வை, எனக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு பாரு, போயிட்டு வரேன்.
1: சரியா, பார்த்து போயிட்டு வா.
2: வாங்க வாங்க குழந்தைநாரே, வாங்க. அதுக்குள்ள என் தங்கச்சியை கூட்டு போக வந்துட்டீங்களா? குழந்தை பிறந்து 2 மாசம் தானே ஆகுது.
3: இல்ல அண்ணி, பையனை ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும்ல, டீச்சர் போன் போட்டு கேட்டுட்டே இருக்காங்க.
2: சரிதான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, 2 நாள் இருந்துட்டு அப்புறமா கூட்டிட்டு போங்களேன். ஏமா விமலா,
4: அக்கா
2: கடையில குழந்தைகளுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு கொஞ்சம் சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன்.
4: அக்கா, பாப்பாவுக்கு புது மாடல் தொட்டில்,
2: சரி
4: விளையாட்டு சாமானம், 1 வயசு வரைக்கும் போடுற மாதிரியான துணிமணிகள், அப்புறமா பூட்ஸ், அப்புறம் மறந்துட்டேனே
2: என்ன,
4: கொஞ்சம் நாட்டு மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா.
2: சரிம்மா சரிம்மா. இந்த மூத்தவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தேவையான ஸ்கூல் பேக்கு, வாட்டர் பாட்டில், லஞ்ச் பேக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்.
3: ஏ விமலா, நீ ஏன் அண்ணியை இவ்வளவு கஷ்டப்படுத்துற? நான் வாங்கி தர மாட்டேனா என்ன?
4: இல்லைங்க, நம்ம ஊருக்கு போகும்போது வெறுங்கைய வீசிட்டா போக முடியும்? உங்க வீட்டுல உள்ளவங்க என்ன மதிப்பாங்களா சொல்லுங்க? என்ன செய்யறது, எங்க அம்மா இருந்தா அவங்களாவே எல்லாம் செய்வாங்க. அவங்க சீக்கிரமா போய் சேர்ந்ததுனால தான் எங்க அக்கா கிட்ட கேட்க வேண்டியிருக்கு.
2: குழந்தைநேர நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீ அதெல்லாம் யோசிக்காத விமலா, நான் அன்னைக்கே கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டேன். இங்க பாத்தியா, இந்தா.
3: என்ன நீ, இது ஒரு 6 சூட்கேஸ்க்கு பொருள் இருக்கும் போலயே.
2: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சமா தான் வாங்கியிருக்கேன் குழந்தைநேர.
4: அட, நீங்க வேற சும்மா இருங்க, என்னவோ நீங்க தலை மேல தூக்கி சுமக்க போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆம்னி பஸ்ல பின்னால லக்கேஜ் போட்டோம்னா ஊர்ல கொண்டு போய் இறக்கிற போறாங்க, அவ்வளவுதானே?
3: நீ சொன்ன சரிதாமா. ஆமா, நீ வீட்டுல சண்டை வராம இருக்கணும்னா ஒரு மந்திரம் இருக்குது, அதுல 2 வார்த்தை தான், ஒண்ணு சரிம்மா, இன்னொன்னு சாரிம்மா. கல்யாண நாள்ல இருந்து அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்.
4: என்ன கிண்டலா?
3: மன்னிச்சுக்க தாயே, உன்னை கிண்டல் பண்ண முடியுமா?
1: என்ன, இன்னும் இவர் வேலை முடிஞ்சு வர காணுமே. போன் அடிச்சு வர பார்த்துட்டேன், எடுக்கவும் மாட்டேங்கிறாரு. மணி வேற 7 ஆக போகுது. சரி, அவர் வேலை செய்யற இடத்துக்கு போயே பார்ப்போம். ஆட்டோ ஆட்டோ, அந்த 3 மைல்ல ஒரு புது கட்டிடம் கட்டுறாங்கல்ல, அங்க கொஞ்சம் என்ன இறக்கி விட்டுருப்பா. ஐயோ, என்னாச்சு, ஒரே கூட்டமா இருக்க. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே, யாரையும் ஆஸ்பத்திரிக்கு வண்டியில தூக்கிட்டு போறாங்களே. ஐயோ, அவர் லுங்க மாதிரி தெரியுது. என்னங்க என்னங்க,
5: என்னமா பார்வதி, வீட்டு வாடகை என்னாச்சு?
1: இருந்த காசெல்லாம் எங்க வீட்டுக்கார் இருந்த காரியத்துக்கே சரியா போச்சுங்க. நான் ஒரு வேலையை தேடிட்டு உங்களுக்கு கண்டிப்பா வாடகை கொடுத்துறேன் ஐயா.
5: ஏமா, ஏற்கனவே 2 மாசம் வாடகை பாக்கி, அதையே இன்னும் கொடுக்கல.
1: வேலைக்கு போனா பிள்ளைகளை பார்க்க முடியலங்க, பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே வேலை செய்யற மாதிரி வேலையை தேடிட்டு இருக்கேன் ஐயா.
5: ஏமா பார்வதி, இலவசமா குடியிருக்க நான் வீடு கட்டி கொடுக்கல. நான் வீடு கட்ட வாங்கின லோனே இன்னும் கட்டி முடிக்கல. நல்லா இருப்ப, நீயா வீட்டை காலி பண்ணிரு, இல்லைன்னா நான் உன்னை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு நீ நடந்துக்கிடாத.
1: இங்க இருந்து தூக்கிட்டு போற அளவுக்கு எங்கிட்ட எந்த பொருளும் இல்லையா, உடுத்தின துணியோட போக வேண்டியதுதான்.
6: அம்மா வேலை அடிக்குதுமா. அம்மா பசிக்குதுமா.
1: கொஞ்சம் பொறுத்துக்கோமா, அம்மா கிட்ட காசு வேற இல்ல, நான் என்னம்மா செய்ய? அம்மா அம்மா, வீட்டில் யாராவது இருக்கீங்களா?
2: யார் மணி, என்ன வேணும்?
1: அம்மா, வீட்டு வேலை செய்ய ஆள் யாராவது வேணுமாம்மா?
2: அப்படிலாம் யாரும் தேவையில்லைம்மா.
6: அம்மா பசிக்குதுமா.
2: பிள்ளைங்க சாப்பிடலையம்மா?
1: இல்லைங்கம்மா.
2: இரு இரு, இட்லி எடுத்துட்டு வரேன், இந்தா இந்த இட்லியை கொடு, சட்னியை தொட்டு கொடு.

0: அப்புறமா பேசலாம்.
1: ஏமா, உனக்கு எந்த ஊரு? உன் வீட்டுக்காரர் இல்லையா? உன் பேர் என்ன?
2: அம்மா, என் பேர் பார்வதிமா. வீட்டுக்காரரு கொத்தனார் வேலை செஞ்சாருமா. வீடு கட்டுறப்பவே வீடு சரிஞ்சு விழுந்தவர் இறந்துட்டாருமா.
1: ஆதரிக்க சொந்த பந்தம் யாரும் இல்லையம்மா.
2: ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்தோம்மா. கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம்மா. ரெண்டு பேர் வீட்லேயும் ஏற்றுக்கல. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இந்த பிள்ளைகளை பார்த்துக்க கூட அவங்களுக்கு மனசு வரலம்மா.
1: ஐயோ கடவுளே. ஏம்மா, எங்கேயாவது வேலைக்கு போகலாம்ல?
2: அது ஒன்றும் இல்லைம்மா. வேலைக்குன்னு போனால் பிள்ளைகளை பார்க்க முடியலம்மா. பிள்ளைகளை பார்த்துக்கிற மாதிரி ஏதாவது வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இப்போ இங்கே இருக்கக்கூட இடம் இல்லாமல் என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா.
1: ஒன்று பார்த்தா பாவமாக இருக்குமா. எங்கள் வீட்டில் வேலை ரொம்ப இல்லை. எங்களுக்கு விவசாயம்தான், சாப்பாட்டு பிரச்சனை இல்லை. நீ ஒன்று பண்ணு, ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்க. பக்கத்தில் தையல் சொல்லி கொடுக்காங்க. படி, தாய் தகப்பன் கைவிட்டாலும் கற்றுக்கிட்ட தொழில் கைவிடாது. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்ல.
3: இப்போ எதுக்குமா வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கிற? அதான் விருந்தாள் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களே. இப்போ நாம மூணு பேர் தானே இருக்கோம். வேலைன்னா அப்படியா இருக்கு?
2: ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நிற்கதையா நிற்கிற என்னையும் இந்த பிள்ளைங்க முகத்தையும் பாருங்க ஐயா.
1: கேங்க, மொட்டை மாடியில் ஒரு ரூம் காலியாக இருக்குல்ல, அதில் அவங்க தங்கட்டும். செல்வி காலேஜுக்கு போயிடுவா, நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க, நாங்கள் ஒத்தையில் இருப்பேன். எனக்கு பேச்சு துணைக்கு ஆளுமாச்சு. வேலை சுமையும் எனக்கு கொஞ்சம் குறையும் இல்லை.
3: அது சரிதான்.
1: எனக்கு வர வர என்ன வயசு குறைஞ்சிக்கிட்டா போகுது. அப்பப்போ வயிற்று வலி வேற வந்து உயிரை வாங்குதுங்க. அதனால் அவள் இங்கே இருக்கட்டுமே.
3: ஏதோ நீ சொல்ற. சரி சரி, அது உன்னோட விருப்பம்.
1: சரிங்க. விமலா பிள்ளைகளை கூட்டிட்டு ஊருக்கு போனதும் வீடே வெறிச்சோடி போச்சு. நல்ல வேலை கடவுளா பார்த்து பார்வதியையும் அவள் பிள்ளைகளையும் அனுப்பி வச்சிருக்காரு. மடி பார்வதி, நீ இங்கே இருந்துக்கம்மா, ரூம்ல தங்கிக்க.
2: அம்மா ரொம்ப நன்றிம்மா. இந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவிட்டு வீடை பெருக்கி தொடச்சிடுறேம்மா.
1: சரிம்மா சரிம்மா.
4: செல்வி,
5: என்னம்மா?
4: அந்த ஃபோன் எடுத்துட்டு வாம்மா.
5: இந்த எடுத்துட்டு வரேம்மா.
1: அந்த சின்ன குழந்தை யாவமாவே இருக்கு. ரெண்டு மாசமா கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டேனா. அதான் குழந்தை முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டானா, ரொம்ப தேடுது. அதுக்குள்ள ஒரு குட்டி போயிட்டாள். ஃபோன் போட்டா போட்டா. ஹலோ விமலா. ஏடியம்மா, ஊருக்கு போய் சேர்ந்த செய்தியை சொன்னேன். சரி, அப்பப்போ பேசலாம்ல. குழந்தை எப்படி இருக்கா? நீ நாட்டு மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றியா?
6: ஹலோ அக்கா. இங்கே எனக்கு ரொம்ப வேலைக்கா. இந்த குழந்தை வேற படா படுத்து எடுக்குது. காலையிலேயே சமையல் செஞ்சு டிஃபன் கட்டி அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு திரும்பினா இந்த சின்னதை கவனிக்க வேண்டியிருக்குது. அவளை குளிப்பாட்டி பால் கொடுத்து தூங்க வைக்கிறதுக்குள்ளே மத்தியானம் ஆயிடுது. நைட்லையும் முடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால நானும் தூங்கவே முடியல, ஒரே டயர்டு.
1: பிள்ளைய வளர்க்குதுன்னா சும்மாவா? கொஞ்சம் யோசித்து பாரு. நம்ம அம்மா நம்மளெல்லாம் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போல்லாம் அம்மியில் மசாலா அரைச்சி ஆட்டுக்கல்லில் மாவாட்டி விறகடுப்பில் சமையல் பண்ணி, அப்பாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு நாள் கூட புலம்பி நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ நாள் நான் கூட அப்படி தான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். உன் மாமாலாம் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாரடி.
6: எக்கா, நானே நொந்து போய் இருக்கேன். நிறைய வேலை கிடக்கு. ஃபோனை வை, அப்புறமா பேசுகிறேன்.
1: பாத்தியா, என்ன உலகண்டா இது? நாம இவ்வளவு செஞ்சு என்ன புண்ணியம்? நாலு வார்த்தை பேசுறதுக்கு கூட இவளுக்கு நேரம் இல்லாம போச்சான். பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன், இது ஒரு குத்தமா?
2: அம்மா, என்னம்மா தனியா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க?
1: ஒண்ணும் இல்லம்மா. நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா?
2: ஆமாம்மா. வந்து வந்து
1: என்ன பார்வதி, வந்து வந்துன்னு இழுத்துக்கிட்டு இருக்க?
2: ஒன்றும் இல்லைங்கம்மா, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு இருக்கேன்.
1: ஆமாம் பார்வதி, பிள்ளைங்களை படிக்க வையி. முன்ன மாதிரி கிடையாது. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ படித்தாதான் அதுக வாழ்க்கைக்கு நல்லது. ஆமாம், எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்ட்டு இருக்க?
2: அடுத்த தெருவில் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இருக்குல்லாமா?
1: ஆமாம்மா,
2: அதுலேயே சேர்த்துடலான்னு இருக்கேம்மா.
1: சரி சரி.
2: அங்கேயே காலை சாப்பாடு மதிய சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்களாம். அது போக யூனிஃபார்மு, நோட்டு, புக்கு, பேக்கு, ஷூவு, சாக்ஸு, கலர் பென்சில் எல்லாமே.

0: கடைக்கு போனலம்மா, அப்ப பக்கத்து வீட்டு மல்லிகா அக்கா தான் சொல்லிச்சு, அரசு பள்ளியில படிச்சு அவங்க பொண்ணு நல்ல மார்க் வாங்கி சென்னையில அரசு மருத்துவக் கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்களாம். படிச்சு முடிச்ச உடனே வேலையும் கிடைச்சிரும் சொன்னாங்கம்மா.
1: ரொம்ப நல்லதா போச்சே. நீ ஒன்று பண்ணு, காலையில இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு தையல் கற்றுக்கோ. சாயங்காலம் பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கோ. ஆம்பளை துணி இல்லாமல் இருக்க, எங்க இருந்தாலும் கைத்தொழில் கத்துக்கிறது என்னைக்கு நமக்கு கை கொடுக்கும். யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாரு.
0: ஆமாம்மா, ரொம்ப நன்றிம்மா. என்னம்மா அம்மா, நல்லா இருக்கீங்களே?
1: ஒன்றும் இல்லைம்மா, சும்மா வயிற்ற புரட்டுற மாதிரி இருக்கு.
0: அப்படியாம்மா, இருங்க, சுக்கும் கருப்பட்டியும் மல்லியும் தட்டி போட்டு சூடாக ஒரு காப்பி எடுத்துட்டு வரேம்மா.
1: சரிம்மா.
0: அம்மா அம்மா, என்னங்கம்மா குடிங்கம்மா.
1: தாம்மா. அம்மா நல்லா இருக்கு பார்வதி, சுக்கு தண்ணி நல்லா இருக்கு.
0: சரிம்மா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு நான் சமையலை பார்த்துக்கிறேம்மா.
1: சரிம்மா. அம்மாடி, முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சாம்பார் வச்சு பாவக்காயை வதக்கிடு.
0: சரிங்கம்மா. கூடவே கொஞ்சம் சேமியா பாயாசமும் செஞ்சிருதம்மா.
1: பாயாசமா? என்ன இன்னைக்கு?
0: ஒன்றும் இல்லைம்மா, வெள்ளிக்கிழமை அதுமா கசப்பு பாவக்காய் செய்கிறேன்ல, அதான் கொஞ்சம் இனிப்பு பாயசம் செய்யலான்னு இருக்கம்மா.
1: ஆமாம் பார்வதி, நீ சொன்ன உடனே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது.
0: அப்படியாம்மா, பெரியவங்க சொன்னால் அதில் காரணம் இருக்கும்லம்மா.
1: பார்வதி, நம்ம உணவில் 6 சுவையும் இருந்தால் ரொம்ப நல்லது. கீரை, காய்கறி, மாவுச்சத்து, புரதச்சத்து இதெல்லாம் சேர்த்து நல்ல உணவாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க.
0: சரிம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேம்மா.
1: காலை எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா?
2: ஆமாம் முத்து, நம்ம பார்வதி பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தது, இப்போது காலேஜ் படிக்கிறதுக்கு சென்னைக்கு போயிட்டாங்களாமே.
1: ஆமாங்க, அவங்க சென்னைக்கு போகிறேன்னு சொன்னதும் எனக்கு பகீர்னு ஆயிட்டு தெரியுமா.
2: பிறகு என்ன இருக்காதா உனக்கு? உன்னை ராசாத்தி மாதிரி இல்லை பார்த்துக்கிட்டா.
1: ஆமாங்க, எனக்கு பார்வதி சென்னைக்கு போன உடனே வலதுகையே உடஞ்ச மாதிரி ஆயிட்டு தெரியுமா.
2: அப்பயே அவளை போக விட்ட.
1: அவ பிள்ளைங்க ரெண்டு பேரும் சென்னையில அரசாங்க உதவி தொகை கிடைச்சி படிக்க போயிட்டாங்க.
2: அப்படியா?
1: அவ மட்டும் இங்க இருந்தா எப்படி பிள்ளைங்களை பார்க்க வேண்டாமா?
2: ஓ, அதுவும் சரிதான்.
1: ஆமா, பிள்ளைங்க அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கா. இருந்தாலும் இவளால பிள்ளைகளை பார்க்காம இருக்க முடியல, பிள்ளைகளுக்கு இவளை பார்க்காம இருக்க முடியல.
2: ஆமா, பிள்ளைகளுக்காக தானே உழைக்கிறா, பாவம்.
1: ஆமாங்க, அதனால தான் இங்கே இருக்கும்போதே மாதத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துக்கிட்டு இருந்தா, இப்போ சென்னை போன உடனே வார வாரம் பிள்ளைங்களை பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சென்னையில் உனக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிக்கோமான்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொன்னான்.
2: சென்னையில் கொஞ்சம் வீட்டு வாடகை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்வதி தையல் நல்லா பழகிட்டாளா?
1: ஆமாங்க, நல்ல தைப்பா. இப்போ சென்னையில் ஒரு ரெடிமேடு துணி தைக்கிற கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கான்.
2: நல்லதாக போச்சு, அவளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் கடவுள் ஒரு நல்ல வழி காட்டினா சரி.
1: ஆமாங்க, கடவுள் தான் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்.
2: ஆமாம் முத்து, பார்வதி இப்போலாம் ஃபோன் பண்ணுறாளா?
1: ஆமாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தா, இப்போ கொஞ்ச நாளாக ஃபோனே போடலை தெரியுமா.
2: சரி, அதனால் என்ன, எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி. ஆமாம், போகணுன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, செல்வி ஃபோன் பண்ணி நாளாச்சுல்ல.
1: ஆமாங்க, ஃபோன் பண்ணி 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். நான் ஃபோன் போட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன், ஏம்மா உனக்கு வேறு வேலை இல்லையா, சும்மா ஏமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாள். அதான், நான் கூட ஃபோன் பண்ணுறதே இல்லை.
2: சரி, நானே செல்விக்கு ஃபோன் பண்ணுறேன். இப்போ வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பால்ல.

0: செல்வி, செல்வி.
1: என்னப்பா சொல்லுங்கப்பா.
0: ஏம்மா எப்படிமா இருக்க? ஒரு ஃபோன் பண்ண கூட உனக்கு நேரம் இல்லையாம்மா.

0: நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா பக்கத்துல இருக்காங்களாப்பா?
1: பக்கத்துல தான் இருக்கா. கொடுக்கணுமா?
0: அம்மா கிட்ட கொடுங்கப்பா.
2: சொல்லுடி.
0: ஏம்மா, உனக்கும் அப்பாவுக்கும் இதே வேலையா போச்சு.
2: என்ன எதுக்கடி திட்டுற? ஃபோன் பண்ணது உங்க அப்பா. எது சொல்றதா இருந்தாலும் உங்க அப்பா கிட்டே சொல்ல வேண்டியதானே.
0: அதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லை. சும்மா எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணலேன்னு ஒரே குறைதான். இங்க நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும்.
2: சரி சரி சரி, கோவப்படாதடி. உடம்ப பாத்துக்க. என்னமா மாப்பிள்ள கிட்ட கேட்டேன்னு சொல்லு.
0: சரிம்மா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமா அவங்கள கூப்பிடுறேன். இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, போனை வச்சிடவா?
2: கேட்டீங்களா? கொம்மாகா பேசுற பேச்ச கேட்டீங்களான்னு.
1: உலகமே அப்படித்தான் இருக்கு. யாரையும் இந்த காலத்துல குறை சொல்ல முடியாது. வா, பசிக்குது, நாம போய் சாப்பிடலாம்.
2: இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சுருக்கீங்க.
1: நல்லா இருக்கு முத்து பேச்சி. ரொம்ப நாளாக நீ வெண்டைக்காய் குழம்பு வைக்கவே இல்லையா? ஆமாம், நீ சாப்பிடலையா?
2: இப்போ எனக்கு பசிக்கலைங்க, ஏதோ வயிறு புரட்டுற மாதிரியே இருக்குது.
1: கொஞ்சம் மோர் சாதமாகவும் சாப்பிடுமா. இப்போ வீட்டில் இருக்கிறது நாம் ரெண்டு பேர் தான்.
2: கொஞ்சம் வேணால் சாப்பிட்றேன்.
1: தட்டை பார்த்து ஒழுங்காக சாப்பிடு. என்னத்தை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க?
2: இல்லைங்க, நம்ம செல்வி மேல கோவப்படுறது தப்புன்னு நினைக்கிறேங்க.
1: என்ன தப்பு? அம்மாவையும் அப்பாவையும் மறந்துட்டால. வாரத்துக்கு ஒரு தரமாவது ஃபோன் பண்ண வேண்டாமா?
2: அப்படி இல்லைங்க, அவ வேலை அப்படி. வேலையை முடிச்சுட்டு வந்து ராத்திரி சாப்பாட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணுவா. அதுவும் இல்லாமல் நம்ம தானே அவளை அமெரிக்காவில் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம்.
1: அது சரி, எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரிதான்.
2: இங்க ராத்திரின்னா அங்க அவங்களுக்கு பகல். நாம் தூங்க போகிற நேரத்தில் அவங்க அங்கே முழிப்பாங்க. அதனால தாங்க அவளால் பேசவே முடியல. கோவப்பட்டு என்ன செய்ய?
1: சரி சரி, இப்போ சாப்பிடு.

அச்சோ, எவ்வளோ நேரம் தூங்கிட்டு வந்திருக்கே, மணி 6 ஆகுதே. அடடா, அவங்களும் எந்திக்கல போல இருக்கே. சரி, ஒரு டீயை போட்டுட்டு வந்து எழுப்புவோம். என்னங்க என்னங்க, எந்திரிங்க, மணி 6 ஆகுதுல்ல, இன்னுமா தூங்கிட்டு இருக்கீங்க. இந்தாங்க இந்த டீயை குடிங்க. என்னங்க என்னங்க, எந்திரிங்க, என்னங்க என்னங்க என்னங்க, உடம்பெல்லாம் குளிர்ந்து கிடக்கு. என்னங்க என்னங்க என்னங்க.

கூப்பிடுவேன் இந்த காலையிலே. ஐயோ என்னங்க என்னங்க, நான் என்ன செய்வேன்? 108 போட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போல.

ஆனாலும் 108 வண்டிங்களா? கொஞ்சம் வாங்களே. ஆமாம் வாங்க சீக்கிரமா. ஆமாம் ஐயனார் தெருவுதான், 52 நம்பர் வீடு, சீக்கிரம் வாங்க.

0: வாங்க தம்பி, வந்துட்டீங்களா? கொஞ்சம் பாருங்க ஐயா, என்னாச்சுன்னு பாருங்க ஐயா.
1: அம்மா உயிர் போயிருச்சம்மா. அழாதீங்கம்மா, அழாதீங்க, அழாதீங்க, அழாதீங்கம்மா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் புண்ணியம் ஒன்றும் கிடையாது, இங்கே ஆக வேண்டியதை பாருங்கம்மா.

0: துணையாயிருப்பேன்னு சொன்னீங்களே, ரெண்டு பேரும் ஒன்னா தானே போவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன் தம்பி? தம்பி இந்த நம்பருக்கு கொஞ்சம் போன் போடுங்களேன், என் மகா நம்பர் தையா போடுங்க ஐயா.
1: தாங்கம்மா தாங்க. போன எடுக்கவே மாட்டேங்கிறாங்களம்மா.
0: எடுக்கலையா?
1: எடுக்கலையா
0: ஐயா? இது என் தங்கச்சி நம்பரையா, கொஞ்சம் இவளுக்காவது போன் போட்டு பாருங்க ஐயா.
1: நான் போன் போடுறேம்மா, அழாதீங்கம்மா அழாதீங்க.
0: ஆமா

0: హలో అమ్మడి విమల
1: అక్క
0: విమల
1: என்ன ஆச்சு
0: அத்தா தவறிட்டாருமா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருமா அம்மாடி யாரும் இல்லாம இருக்கம்மா நீயும் மாப்பிள்ளையும் கொஞ்சம் கிளம்பி வந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்மா
1: ஐயோ அக்கா என்னால நம்பவே முடியலக்கா ஐயோ என்னால முடியலக்கா என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஐயோ அவருக்கு வேற ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு லீவு வேற கொடுக்க மாட்டாங்களே நான் ரெண்டு பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு எப்படிக்கா வர முடியும் என்ன செய்யறது எனக்கு ஒன்னும் புரியலக்கா
0: முடிஞ்சாவா அம்மா
2: ஏமா ஏமா செல்வின்னு யாரோ ஃபோன் பண்ணுறாங்கம்மா
0: ஏன் போடுதையா கொடுங்கய்யா அம்மா செல்வி அம்மாடி அப்பா தவறிட்டாரும்மா
1: எப்படிம்மா எப்படிம்மா அப்பாவுக்கு சுகம் இல்லாம இருந்துச்சா
0: நேத்து ராத்திரி கூட நல்லா தானம்மா பேசிக்கிட்டு இருந்தாரு காலையில எழுப்புற மனசு எந்திக்கலம்மா அதுக்கப்புறமா 108 ஃபோன் பண்ணினேன் அந்த தம்பி வந்து அப்பா தவறிட்டான்னு பார்த்து சொன்னாங்கம்மா
1: அலாதம்மா
0: அம்மா இங்க யாருமே இல்லம்மா நீ வந்துடுறியம்மா வந்துடுறியா
1: என்னம்மா சொல்ற நான் பக்கத்துலயாமா இருக்கேன்
0: அம்மாடி நான் ஃப்ரீசர்ல நாள் வைக்க சொல்றேம்மா நீ லீவு போட்டுட்டு வந்துருமா வரியம்மா
1: அம்மா நம்ம ஊர் மாதிரி நினைச்சியா நினைச்ச நேரம் லீவ் போட்டு வர முடியாது நீயே நம்ம சொந்த பந்தங்களை வச்சு அடக்கம் பண்ணிருமா எனக்கு லீவு கிடைக்கிறப்ப வந்து நாம செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சிருந்தேம்மா
0: ஏம்மா இப்படி சொல்ற கடைசி அவனுக்கு அப்பா முகத்தை பார்க்கணும்னு தோணலையா
1: அம்மா எனக்கும் அப்பாவை பார்க்கணும்னு நினைப்பில்லையா ஆனா இப்ப இந்த சூழ்நிலையில வர முடியாதுமா நான் லீவு கிடைச்சதும் வாரேம்மா என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா
0: சரிம்மா சரி
1: அம்மா செலவுக்கு காசு இல்லைன்னா சொல்லுமா நான் அனுப்பி வைக்கிறேன் உனக்கு அல்லாதம்மா
0: வேண்டாம் காசு எல்லாம் இருக்குமா
1: மத்த என் சூழ்நிலைய புரிஞ்சுக்கோமா
0: சரிம்மா சரி வச்சிடறேன்

அம்மா, உங்க சொந்தக்காரங்க ஒரு 6 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வர்றதா சொல்லியிருக்காங்கம்மா. நீங்க கொஞ்சம் வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. அவங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் அழாம இருங்கம்மா.

0: ஐயா, 108 தம்பி தானே நீங்க?
1: ஆமாமா, சொல்லுங்கம்மா.
0: தம்பி, சிரமமா நினைக்காதீங்க. காலையில ஒரு வீட்டுக்கு வந்தீங்கல்ல?
1: ஆமா.
0: அங்க ஒருத்தரை பார்த்துட்டு இறந்து போயிட்டதா சொன்னீங்கல்ல?
1: ஆமாமா.
0: அங்க இருந்துதான் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
0: இல்ல, சொந்தக்காரங்களுக்கு போன் போட்டு கொடுத்து தர சொன்னே, போட்டீங்களா?
1: ஆமாமா, சொந்தக்காரங்களுக்கு அப்பவே போன் பண்ணேன், வர்றோன்னு சொன்னாங்களே, யாரும் வரலையாமா?
0: இல்ல, கொஞ்ச பேர் வந்துட்டு துக்கம் விசாரிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க தம்பி.
1: அடடா,
0: அடுத்தது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல தம்பி. எனக்கு வெளி உலகம் தெரியாதுயா. என் வீட்டுக்காரர் அடக்கம் பண்றது எப்படின்னு தெரியல தம்பி. அவரை அடக்கம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா?
1: ஏம்மா, நான் எப்படிமா இதுல உங்களுக்கு உதவி செய்ய முடியும்?
0: இல்ல தம்பி, சொந்த பந்த யாருமே முன் வரல தம்பி. ஒரு பொம்பளையா இந்த காரியத்தை நான் எடுத்து செய்ய முடியுமா? இந்த உலகம் ஏத்துக்கிடுமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா.
1: சரிம்மா, சரிம்மா, நீங்க அழாதீங்கம்மா. ஏம்மா, யார் இல்லைன்னு வேற சொல்றீங்க? எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். அடக்கம் செய்யறதுக்கு அந்த இறப்பு சான்றிதழ் வாங்கணும். இந்த ஆஸ்பத்திரியில நான் விவரமா சொல்லி இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்களோட ஆதார் கார்டை எடுத்து வைங்கம்மா.
0: சரிங்க.
1: ஊருக்கு அந்த பக்கத்துல இருக்கிற அந்த தகன மேடையில நம்ம காரியத்தை முடிச்சிடலாம்.
0: சரியா.
1: அப்புறமா கொஞ்சம் சாம்பல் கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு நீர்நிலையில வச்சு ஆகக்கூடிய காரியத்தை பாத்துக்கலாம்.
0: ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி.

0: கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. பெத்த புள்ள வரல, கூட பிறந்தவன் வரல, சொந்த பந்தமும் வரல. யாருன்னே தெரியாத நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க தம்பி. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல.
1: அழாதீங்கம்மா, ஒரு நன்றி நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம். கொஞ்சம் தைரியமாக இருக்கம்மா. கடவுள் நம்மளை கூப்பிடுற வரைக்கும் நாம் இங்கே வாழ்ந்து தானம்மா ஆகணும். கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? தைரியமாக இருங்கம்மா, கவலைப்படாதீங்க. வாழ்க்கையம்மா அது போகிற போக்கில் நம்ம வாழ கற்றுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது.
0: இல்லை தம்பி, சொந்த பந்தங்க சண்டை சச்சரவுனாலும் நல்ல காரியத்துக்கு வராட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு வந்து கலந்துக்காமல் இருக்க மாட்டாங்க. என் வீட்டுக்காரங்க இறந்ததுக்கு கூட ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் இல்லை பார்த்தீங்களா? அதான் தம்பி கொடுமை.
1: காலம் மாறிடுச்சுமா, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறத்தானே வேண்டியது இருக்குமா.
0: தம்பி, என் வீட்டுக்காரருக்கு கடவுள் மாதிரி நீங்கள் வந்து இருந்து அடக்கம் பண்ணி கொடுத்தீங்க. என் நிலைமை தான் என்ன ஆக போதோ தெரியல தம்பி. என் நிலைமையை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்கு.
1: அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, மனுஷன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதை எப்படி சமாளிக்கிறோங்கிறதுல தாம்மா நம்ம வாழ்க்கையே இருக்குது.
0: தம்பி, நேற்று வரைக்கும் எனக்கு துணையாக என் வீட்டுக்காரர் இருந்தார். இனிமேல் எப்படி வாழ போகிறேன்னு தெரியல. இத்த வழி வேற அப்பப்போ வருது தம்பி. என் வீட்டுக்காரர் தான் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து நல்லா பார்த்துக்கிடுவார். எனக்கு இப்போ ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்லை.
1: அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா, தனிமையை போக்கணும்னா இந்த சமூகமும் சொந்த பந்தங்களும் நமக்கு ரொம்ப அவசியம்மா. வாழ்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது, அதை நாம் தாமா தேடிக்கணும்.
0: தம்பி, என் கவலையும் கஷ்டத்தையும் சொல்லி உங்கள் நேரத்தையும் வீணடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் செஞ்ச உதவிக்கு கடவுள் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வச்சுருப்பாரு தம்பி.
1: இனிமேல் என்ன உதவினாலும் என்னை கூப்பிடுங்க, நான் உடனே வந்து நிற்கிறேம்மா.
0: சரி தம்பி, சரி, ரொம்ப நன்றி.

0: ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? மாத்திரைலாம் ஒழுங்காக சாப்பிட்டிங்களா?
1: இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? அம்மாவுக்கு அப்பப்போ வயிறு வலி வருது.

0: தலை சுத்திருக்கு. நல்லா இருக்கிற சமயத்தில் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடுவேன். என்னமோ ஒன்றுனா என்னை பார்க்க யார் இருக்கா? ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஃபோன் பண்ணிக்க மாமாவுக்கு. ஃபோன் எடுக்கலைன்னா பக்கத்து வீட்டில் யார்ட்டையாவது விசாரிச்சுக்க.
1: மா ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா, நான் என்னம்மா செய்ய முடியும்? பக்கத்தில் இருந்தால் தானம்மா நான் உங்களை பார்த்துக்க முடியும்.
0: உங்கள் அப்பா இறந்து 6 மாதம் ஆகுதுடி.
1: என் நிலைமையை நீ புரிஞ்சிக்கவே மாட்டிக்கியம்மா.
0: ஏம்மா இப்போ தினமும் என் கூட ஃபோனில் பேசுறல்ல, அப்பா இருக்கும்போது நீ பேசியிருந்தா அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் தெரியுமா?
1: அம்மா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலை.
0: சரிம்மா சரி விடு, நமக்கு விதி என்னன்னு எழுதியிருக்கோ அது நடந்துட்டு போகுது.
1: சரி உனக்கு விசா ரெடி பண்ணுறேன், நீ அங்கே தனியாக இருக்க வேண்டாம்மா, இங்கே வந்துட்றியா?
0: அவ்வளோ தூரத்துக்கு நான் வரலம்மா, நான் இறந்தா கூட தூக்கி புதைக்க அங்கே ஆள் இருக்குமோ என்னமோ தெரியல, நான் வரலம்மா.
1: ஏம்மா இப்படி பேசுகிற?
0: இல்லை செல்வி, உங்கள் அப்பா இறந்த பிறகு எனக்கு பயம் வந்துட்டுமா, அவர் அடக்கு செய்ய யாருமே வரல தெரியுமா. நானும் அந்த 108 வண்டி ஓட்டுற தம்பியும் தான் இருந்தோம். எனக்கான தேதி என்னைக்கோ தெரியல.
1: அல்லாதம்மா இங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற.
0: கை கால் திடனாக இருக்கிற வரைக்கும் நான் நம்ம வீட்டிலே இருந்துக்கிறேம்மா, நீ உடம்ப பார்த்துக்க.
1: சரிம்மா நான் தூங்க போகிறேன், நேரம் ஆயிடுச்சு.
0: ம்

அம்மா வயிறு வலிக்கே, வெந்நீர் குடித்த பிறகு வயிறு வலி கேட்கலே. ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களே பக்கத்து வீட்டிலலாம், அவங்கள போய் தொந்தரவு பண்ண முடியாது. 108க்காவது ஃபோன் போடுவோம். செல்லுங்கன்னு தானே வச்சேன்.

0: ஹலோ தம்பி.
1: ஏம்மா என்னம்மா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறீங்க, என்னாச்சும்மா?
0: ஐயா வயிறு வலி தாங்க முடியலையா.
1: பயப்படாதீங்கம்மா, நான் உடனே வர்றேன், உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்கம்மா.
0: சீக்கிரம் வாங்க தம்பி.

0: உங்களுக்கு வயிற்றில் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல நீர் கட்டி இருக்கிறது தெரியுதுமா? கட்டி ரொம்ப நாளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லதுமா.
1: என்ன டாக்டர் சொல்கிறீங்க?
0: ஒன்றும் பதட்டப்படாதீங்கம்மா. உங்கள் கூட யார் வந்திருக்காங்க?
1: எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அவள் அமெரிக்காவில் இருக்கா டாக்டர். இருங்க, என் தங்கச்சிக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுதேன்.
0: சரி, அவங்க வந்ததும் என்னையை பார்க்க சொல்லுங்கள். சிஸ்டர், இவங்களுக்கு அட்மிஷன் போடுங்க. ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கிற மெடிசன்லாம் கொடுத்துட்டு அவங்கள அட்டன் பண்ண யாராவது வந்திருந்தா உடனே கூட்டிகிட்டு வாங்க.
2: சரிங்க டாக்டர். அம்மா, உங்கள் தங்கச்சி ஃபோன் நம்பர் கொடுங்க.
1: இந்த டைரியில் இருக்குமா, அதை பாருங்க. விமலான்னு எழுதியிருக்கோம்.
2: ஹலோ, விமலா இருக்காங்களா?
3: நீங்க யார் மேடம்? எங்க அக்கா ஃபோன்ல இருந்து நீங்க கூப்பிடுறீங்க.
2: முத்து பேச்சுங்கிறவங்க எங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. கவனிக்க யாரும் இல்ல, அதான் உங்களுக்கு ஃபோன் போட்டேன்.
3: ஐயோ, எங்க அக்காவுக்கு என்னாச்சுங்க?
2: ஏம்மா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்கம்மா. அவங்க இப்போ நல்லா தான் இருக்காங்க. நான் அவங்க நர்ஸு தான் பேசுறேன். ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு நேத்து நடுராத்திரியில வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனாங்க.
3: எங்க அக்கா எங்களுக்கு அம்மா மாதிரி, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. நான் சென்னையில இருக்கேன், உடனே எனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க. செலவு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை, நான் பணம் கட்டிடுறேன். அவங்களை கொஞ்சம் கவனிச்சுக்குவீங்களா?
2: மேடம்,

0: உங்களுக்கு வயிற்றுல கட்டி இருக்குது, அது புற்றுநோயாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த கட்டி புற்று கட்டியான்னு பார்க்குறதுக்கு லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. நீங்கள் கொஞ்சம் அவங்க கூட இருந்தீங்கன்னா நல்லது.
1: இல்லை மேடம், நானும் வேலைக்கு போகிறேன், என் வீட்டுக்காரரும் வேலைக்கு போகிறாரு, குழந்தைகள் வேற பார்த்துக்கணும். நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது.
0: சரி மேடம், டெஸ்ட் ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு கவனிப்பு ரொம்ப தேவையில்லை, அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க.
2: ஆமா, இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நினைச்சு பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கு, ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அதனால கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியது இருக்கு. சென்னையில் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா, அங்கே போயிட்டு நீங்கள் கீமோதெரப்பி கொடுங்க, ரொம்ப நல்லா பார்ப்பாங்க.
3: என்ன சொல்கிறீங்க?
2: அம்மா ஒன்றும் பதட்டப்படாதீங்க, உடனே கண்டுபிடிச்சது நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் போங்க, கீமோதெரப்பி கொடுத்து உங்களை குணப்படுத்திடுவாங்க.
3: சென்னைக்கு போகணுமா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் கூட யாருமே இல்லையே.
2: அதெல்லாம் யாருமே தேவையில்லம்மா. கீமோ கொடுக்குற ப்ராசஸிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நரம்பு வழியாக நமக்கு எப்படி குளுக்கோஸ் ஏற்றுறமோ அதே மாதிரி தான் மருந்து ஏற்றுவாங்க.
3: அப்புறம் டாக்டர்?
2: உங்களை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, டயர்டாக இருக்கும், அவ்வளவுதான்.
3: அதுக்கப்புறம் நார்மலாக ஆயிருமா டாக்டர்?
2: எவ்வளவு சீக்கிரம் அங்கே போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லதுமா.
3: சரிங்க டாக்டர், நான் ஒத்தையில் தான் போகணும், யாரும் வரமாட்டாங்க. சரி.
1: ஹலோ அக்கா, எப்படி இருக்க?
3: விமலா, கீமோ தெரபி கொடுக்கறதுக்கு சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா.
1: நல்லதாங்க்கா, நீ பேசாமல் இங்கேயே வந்துரு.
3: உனக்கு ஏண்டி சிரமம்?
1: எனக்கு என்ன சிரமம் சொல்லு. உன் விஷயத்தில் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்க்கா.
3: முடிவா? என்ன முடிவு? அதுவும் என்கிட்ட எதுவும் கேட்காம?
1: அக்கா, நீ ஏன் உடம்புக்கு முடியாமல் இருக்க? பேசாமல் நாங்கள் சொல்கிறபடி கேள.
3: என்னன்னு சொல்ல.
1: ஒரு 6 மாதம் நீ இங்கே என் வீட்டில் இரு. அடுத்த 6 மாதம் அமெரிக்காவில் செல்வி உன்னை பார்த்துப்பா. மாமாவோட பென்ஷன் வருதில்ல, எங்களுக்கு அதை கொடுத்துரு, அவ்வளோதான்.
3: அது எப்படி விமலா? நீ சென்னையில் இருக்க, செல்வி அமெரிக்காவில் இருக்கா?
1: ஆமாக்கா, இங்கே இருக்கும்போது இங்கே இருக்க டாக்டர்கிட்ட பார்ப்போம், அமெரிக்கா போகும்போது அங்கே இருக்க டாக்டர்கிட்ட பார்ப்போம், அவ்வளோதானே?
3: விமலா, நான் உன் கூட இருக்கம்மா, மாத செலவுக்கு பணம் தந்துடுறேன்.
1: என்னக்கா இப்படி பேசுற? உன் மகக்கிட்டையும் ஒரு 6 மாதம் இருக்கலாம்ல.
3: அமெரிக்காவில் எப்படி எப்படி இருக்கோ தெரியலேம்மா.
1: நல்லா இருக்கே கதை, அதுக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லு. உன் மக அங்கே ஜாலியாக அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டா? நான் தெரியாம தான் கேட்குறேன், நீ என்ன மட்டும் தான் கவனிச்சியா? சரி, போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணுற.
3: சரிம்மா, நான் ஃபோனை வைக்கிறேன்.
1: சரி.

0: என்ன வெயில் அடிக்குமா, தாங்கவே முடியல. நல்லவங்களுக்கு காலமே இல்லை. எல்லாரையும் எவ்வளவு அன்பாக நான் நேசித்தேன், எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சேன். இப்போ நம்மளை கவனிக்க ஒரு நாதியும் இல்லை. தலை சுத்துது, கண்ணை இருட்டிட்டு வருது.
1: அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு?
2: ஹலோ ஹலோ
3: சார், அண்ணா சாலையில் ஒரு அம்மா மயக்க போட்டு விழுந்திருக்காங்க சார்.
1: தள்ளுங்க தள்ளுங்க, கொஞ்சம்
3: வந்தீங்கன்னா
1: கொஞ்சம் ஒதுங்க, கொஞ்சம் இடத்த விடுங்க.
3: வர்றேன் சார்.
0: எனக்கு என்னமாச்சு? ஏ, என்ன சுத்தி எல்லாரும் கூட்டமா நிக்க

0: என்னாச்சு?
1: ஒன்றுமில்ல பாட்டியம்மா, இந்த தண்ணி கொஞ்சம் குடிங்க. உங்கள் வீடு எங்கன்னு சொல்லுங்க பாட்டியம்மா, நானே கொண்டு போய் விட்டுறேன்.
0: தம்பி, எனக்கு யாருமே இல்லை தம்பி.
1: அப்படி சொல்லாதீங்க பாட்டி, இந்த உலகத்தில் யாருமே அனதில்லை பாட்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை தான்.
0: பெத்த பிள்ளையும் கவனிக்கலை, சொந்த பந்தங்களும் கவனிக்க தயாராக இல்லை. வீட்டில் நான் அனாதையாக இறந்து கிடந்தா கூட பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது தம்பி. எனக்கு என்ன கேதி கிடைக்க போகுதோ தெரியலையே.
1: சரிம்மா சரிம்மா, எங்க போகணும்னு நினைக்கீங்க?
0: எங்க போகணும்னு எனக்கே தெரியலையப்பா.
1: பாட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு முதியோர் இல்லை இருக்கு, அங்க சேர்ந்துக்கிறீங்களாமா?
0: அப்படி ஐயா, அங்க யார் சேர்ந்தாலும் நல்லா கவனிச்சுக்கிடுவாங்களா?
1: நல்லபடியா கவனிச்சுக்குவாங்க.
0: சரியா, அப்ப அங்கேயே கூட்டிட்டு போயா.
1: வாங்க பாட்டி போலாம்.
0: வாரையா. எவ்வளோ மரங்கள் நிற்கி, மரங்கள் நிற்கிறதுனால இந்த இடம் குளிர்ச்சியாக இருக்குல்ல தம்பி.
1: ஆமாம் பாட்டி, நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொல்லி வச்சாங்க.
0: ஐயா, இந்த முதியோர் இல்ல சூழலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குயா.
1: ஆமாம் பாட்டி, இந்த முதியோர் இல்லத்து ஓனர் ரொம்ப நல்லவங்க. உங்களை மாதிரி யார் இங்கே வந்தாலும் இங்கே கொண்டு வந்து விட்டுடுவேன்.
0: ஓஹோ.
1: இந்த ஓனரும் ஒரு காலத்தில் ஆதரவு இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காங்க.
0: அப்படியாப்பா, கஷ்டப்பட்டவங்களுக்கு தான்ப்பா மற்றவங்க கஷ்டத்தை உணர முடியும்.
1: பாட்டி வாங்க, மேனேஜர் வர கொஞ்சம் நேரம் ஆகுமா, அது வரைக்கும் இங்கே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம்.
0: சரிப்பா. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குப்பா. எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் கொடுத்துருக்காங்க முதியோர்களுக்கெல்லாம். சாப்பாட்டு அறை ஒரு பக்கம் இருக்குது, அங்கங்கே சோபாலாம் இருக்குது.
1: இது என்ன பிரமாதம் பாட்டி, இங்கே ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்குது பாருங்க, வாங்க அதை பார்க்கலாம்.
0: ஆமாம்யா, எவ்வளவு அழகாக இருக்கு.
1: ஆமாம் பாட்டி, இன்னும் கொஞ்சம் மேடை பக்கத்தில் போய் பார்க்கலாம். பாட்டி பாட்டி, கொஞ்சம் இப்படி திரும்பி நில்லுங்க. இந்த அழகான சிலையை பார்க்கும்போது உங்களை சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்குதே.
0: ஆமாம்யா, சிலை ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதே கலரில் நான் ஒரு புடவை வச்சுருக்கேனே. ஆமாம், நான் போட்டிருந்த மாதிரி அதே கம்மல், அதே மூக்குத்தி தான். எப்படி பார்த்தலாம்
1: தெரியலையே பாட்டி.
0: எனக்கும் தெரியலையே.
2: அம்மா, எப்படிமா இருக்கீங்க?
0: யாருமா நீ?
2: நல்லா இருக்கீங்களாம்மா?
0: இப்படி மூச்சிறைக்க ஓடி வந்து கட்டி பிடிக்கிற, நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற, யாருமா நீ? எனக்கு தெரியலையே.
2: என்ன தெரியலையாம்மா? நல்லா பாருங்க.
0: அம்மாடி, சின்ன வயசா இருக்க எனக்கு உன்னை யாருன்னு தெரியலையம்மா.
2: அம்மா, நல்லா பாருங்கம்மா, என்ன தெரியலையா?
0: ஐயோ, என்னை கட்டி பிடிச்ச உன் புடவைலாம் கசங்கிட்டுமா. அம்மாடி, என் புடவைலாம் தூசி மண்ணுமா இருக்கு.
2: நான் இன்னைக்கு நல்ல புடவை உடுத்திருக்கேன்னா ஒரு காலத்துல நீங்க எனக்கு செஞ்ச உதவிதாம்மா காரணம்.
0: என்னது, நான் உங்களுக்கு உதவி செஞ்சனா? என்ன உதவிமா செஞ்சேன்?
2: ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால பார்வதி, பார்வதியோட குழந்தைங்க ரெண்டு பேரையும் ஞாபகம் இருக்காமா?
0: பார்வதி? ஆமாம்மா, என் வீட்டில் இருந்தாலே பார்வதி. இப்போ சென்னையில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன்.
2: சென்னையில் தாம்மா இருக்கோம், நான் பார்வதியோட மூத்த பொண்ணு.
0: என் பார்வதியோட மூத்த பொண்ணா நீ? அம்மாடி, நல்லா இருக்கியாம்மா. அம்மா அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணுவா, இப்போ ஃபோன் போடுறதே இல்லை தெரியுமா? ஏம்மா?
2: சென்னைக்கு வந்த ஒரு 5 வருஷம் கழித்து எங்கள் அம்மா புற்றுநோய் வந்து இறந்துட்டாங்க.
0: ஐயோ பார்வதி, நீ என்னை விட்டு போயிட்டியா? ஏம்மா, சின்ன பொண்ணு நல்லா இருக்காளாம்மா?
2: அவள் நல்லா படித்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காம்மா.
0: ஏம்மா, நீ இந்த அனாதை இல்லத்தில் வேலை பார்க்குறியாம்மா?
2: இல்லைம்மா, இந்த இல்லத்தை நானும் என் தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட குழந்தைகளுக்கும் கஷ்டப்படுற வயசானவங்களுக்கும் உதவி செய்யதாம்மா இந்த இல்லத்தை ஆரம்பித்தோம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு.
0: உங்கள் அம்மா குணம் உங்ககிட்ட அப்படியே இருக்குமா?
2: எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் மூச்சுக்கு 300 தடவை உங்கள் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இந்த ஆசிரமத்துக்கு உங்கள் பேரையே வச்சுருக்கோம். இந்த சிலையை கூட பாருங்கள், உங்கள் ஃபோட்டோவை வச்சு அப்படியே செஞ்சுருந்தான்.
0: பார்வதி, அம்மாடி அப்படியே என்ன மாதிரியே இருக்குமா?
2: ஆஃபீஸில் புதுசாக யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, உங்களை பற்றியும் சொன்னாங்க. வந்து பார்த்தா

0: நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, உங்களை நல்லபடியாக நாங்கள் பார்த்துப்போம். எங்களை சின்ன வயசில் எப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டீங்க, அதே மாதிரி நாங்களும் உங்களை பார்த்துப்போம்மா.
1: அடியரா சத்தி,
0: உங்களுக்கு வாழ்நாள் கடன் பட்டிருக்கோம்மா, அதை தீர்த்தே ஆகணும். அதனால் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, எங்கள் கூட தான் இருக்கணும்.
1: ராசாத்தி அம்மாடி, உங்களுக்கு மறுபடியும் சிரமம் கொடுக்கேனோன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, உங்களை பார்த்து பேசி பழகிறது எங்கள் அம்மா கூட இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, எங்கள் கூட தான் இருக்கணும். அழாதீங்கம்மா, அழாதீங்க, நாங்கள் இருக்கோம்ல. நாம் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சால் நமக்கும் நல்லது தாம்மா நடக்கும்.
1: அம்மா, உங்கள் அம்மா மாதிரியே பேசுகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.

சுவரை தேடும் சித்திரங்கள் நாடகம் கேட்டீர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் கே ஐயம்மாள், எம் காந்தி செல்வின், எல் சீதா பாரதி, மரிய சேவியர் மெத்தோடியஸ், சுமித்ரா தேவி, உஷா, முத்துக்குமார், பிரான்சிஸ் செல்வ சந்தியா, காளிமுத்து, சங்கீதா, மேராராணி, ஞான வில்சன், கணேசன், ஜோதி பாசு ஆகியோர். எழுத்தாக்கம் எஸ் பிரபாவதி. அமைப்பில் உதவி பி உஷா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 5 மணி.
1: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம். இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை புனித மரியன்னை லுயுகா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக மாணவி சிவஸ்ரீ நாளைய உலகம் உன் கையில் என்ற தலைப்பில் பேச வந்திருக்காங்க, கேட்டலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. என் பள்ளியின் பெயர் புனித மரியன்னை லுயுகா பதின்ம மேல்நிலை பள்ளி. எனது தலைப்பு நாளைய உலகம் உந்தன் கையில். புத்தக பையில் சுமப்பது வெறும் தாள் அல்ல, அது நாட்டின் தலைவிதி. வகுப்பறை மேசையில் நீ வரையும் ஓவியம் நாளை தேசத்தின் வரைபடம். விதைக்கப்படும் அறிவினும் வித்து விருட்சமாய் வளரட்டும். சிந்தனை சிற்பியாய் நீ புது சரித்திரம் படை. பேனாமுனையில் புரட்சி செய், அறிவியல் கொண்டு அற்புதம் செய். நேர்மை நெறி நின்று நீதியின் கோல் பிடி. உழைப்பே வந்தன் ஆயுதம், தன்னம்பிக்கையே வந்தன் வாகனம். எழுந்த நெல் மாணவனே, நாளைய உலகம் முந்தன் கையில். முக்கிய குறிப்புகள்: கல்வி அறிவே உலகின் மிகப்பெரிய சக்தி என்பதை மாணவர்களுக்கு உணர்த்துதல். தன்னம்பிக்கை: கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே வெற்றிக்கான வழிகள். பொறுப்பு: இன்றைய மாணவர்கள் எடுக்கும் முடிவுகளை நாளை இந்தியாவின் திசையை தீர்மானிக்கிறது. இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா தமிழ் மொழியின் சிறப்புகள் பற்றி பேச வந்திருக்கிறது மாணவி லக்ஷயா. என்னென்ன சிறப்புகள் சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: என் பெயர் ஜி லக்ஷயா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. என்னுடைய பள்ளியின் பெயர் புனித மரியன்னை லுயுகா பதின்ம மேல்நிலை பள்ளி. இன்றைக்கு நான் பேச போகும் தலைப்பு தமிழ் மொழியின் சிறப்பு. தமிழ் மொழியின் சிறப்புகள் எண்ணற்ற.

0: மொழி. உலகில் தோன்றிய மூத்த மொழிகளில் இன்றும் மக்களால் பேசப்பட்டு வரும் ஒரு உயிருள்ள மொழி தமிழ். அதன் முக்கிய சிறப்புகள் இதோ: தொன்மை, ஆன்டிக்வைட்டி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தும் முன் தோன்றி மூத்த மொழி தமிழ் என்று போற்றப்படுகின்றது. இது 2500 ஆண்டுகளுக்கு மேலான நீண்ட வரலாற்றை கொண்டது. முத்தமிழ், த்ரீ ஃபோல் தமிழ். தமிழ் மொழி மூன்று பிரிவுகளாய் வளர்ந்துள்ளது. அவை இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் எழுத்து மற்றும் பேச்சு வடிவம், இசைத்தமிழ் பாடல்கள் மற்றும் ராகங்கள், நாடகத்தமிழ் உடல் அசைகள் மற்றும் நடிப்பு. தனித்து இயங்கும் வல்லமை, இண்டிபெண்டன்ஸ். பிற மொழிகளின் சமஸ்கிருதம் அல்லது ஆங்கில சொற்கள் இல்லாமலேயே தமிழ் மிக சிறப்பாக தனித்து இயங்கும் வல்லமை கொண்டது. திருக்குறள், யூனிவர்சல் எத்திக்ஸ். உலகிற்கே பொதுவான அறநெறிகளை சொல்லும் திருக்குறள் தமிழில் உள்ளது. இது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகின்றது. அமிழ்தினும் இனிய மொழி, தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசன் தமிழின் இனிமையை பாடியுள்ளார். நன்றி, வணக்கம்.
1: நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி மோனிகா ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கை எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தும் விதமாக அழகா ஒரு தன்னம்பிக்கை சிறுகதை சொல்ல போறாங்க, என்ன கதைன்னு கேட்கலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாவி மோனிகா. நான் புனித லியுக்கா மரியன்னை மேல்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். காற்று பலமாய் வீசினாலும் தீபம் அணையாது, உள்ளம் உறுதியாயிருந்தால் யாரும் தடுக்காது. நம்பிக்கையை விதைத்தால் நம்பிக்கைத்தான் வளரும், நம்மை நாமே நம்பினால் உயர்வு நிச்சயம் வரும். இந்த கவிதையிலிருந்து தெரிஞ்சிருப்பீங்க நம்ம பார்க்க போற தலைப்பு தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைனா என்ன? மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் நம்ம நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தாங்க பெருசு. தன்னம்பிக்கைனா நம்மளோட ஆசைகள் மீதும் முடிவுகள் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறதுங்க. வாழ்க்கையில உயர தன்னம்பிக்கை கண்டிப்பா தேவைங்க. தன்னம்பிக்கை இருக்கிறவங்க வாழ்க்கையில என்ன தோல்விகள் வந்தாலும் சமாளிப்பாங்க. ஒரு சிறு கதை பார்ப்போம். இந்த கதையோட தலைப்பு மெழுகுவர்த்தியின் தன்னம்பிக்கை. ஒரு அறையில 4 மெழுகுவர்த்தி எரிஞ்சு கொண்டிருந்துச்சு. அப்போ மெல்லிய காத்து வீசல. அமைதின்ற முதல் மெழுகுவர்த்தி சொல்லிச்சான், என்ன காத்து இப்படி வீசுது, ஒருவேளை நம்ம அணிஞ்சிருவோமோ அப்படின்ற பயத்திலேயே அணிஞ்சு போச்சுங்க. இரண்டாவது மெழுகுவர்த்தி பேரு அன்பு. அன்பு மெழுகுவர்த்தி சொல்லிச்சான், என்ன அமைதியே அணிஞ்சு போச்சே, ஒருவேளை நம்மளும் அணிஞ்சிருவோமோ அப்படின்ற பயத்திலேயே அன்பு அணிஞ்சு போயிடுச்சுங்க. மூணாவது மெழுகுவர்த்தி பேரு அறிவு. அறிவு மெழுகுவர்த்தி சொல்லிச்சா, அவங்க ரெண்டு பேருமே அணிஞ்சு போயிட்டாங்களே, ஒருவேளை நம்மளும் அணிஞ்சு போயிடுவோமோ, நம்மளால போராட முடியாதோ அப்படின்ற பயத்திலேயே அறிவும் அணிஞ்சு போச்சுங்க. இந்த 4வது மெழுகுவர்த்தி இருக்கேன், அது சொல்லிச்சாம், அது காத்து பலமா வீசினாலும் அதோட கடைசி நொடி வரை இருந்து போராடி அந்த காத்து ஜெயிச்சிருச்சுங்க. அப்போ அந்த அறைக்குள்ள ஒரு சிறுவன் வந்தானா, அடடே 4 மெழுகுவர்த்தி வச்சோமே, அதுல 3 மெழுகுவர்த்தி அணிஞ்சு போச்சே, இன்னும் ஒண்ணுதான் இருக்கே, ஒருவேளை இதுவும் அணைஞ்சு போயிருமோ அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த 4வது மெழுகுவர்த்தி சொல்லிச்சான், கவலைப்படாத, நான் அணைய மாட்டேன், நீ என்னைய வச்சு மிச்சம் 3 பத்த வச்சுக்கோ அப்படின்னுச்சான். அப்போ அந்த சிறுவன் கேட்டானா, ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த 4வது மெழுகுவர்த்தி சொல்லிச்சான், என் பேரு தன்னம்பிக்கை அப்படின்னுச்சான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முதல் 3 மெழுகுவர்த்தியும் தன் மேல நம்பிக்கையே வைக்கல, நம்ம தோத்துருவோமோ அப்படின்ற பயத்திலே அவங்க தோத்து போயிட்டாங்க. ஆனா இந்த 4வது மெழுகுவர்த்தி தன் மேல நம்பிக்கை வைத்த காரணமாக அது ஜெயிச்சிருச்சு. ஒரு குறள் பார்ப்போம். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தத்தம் உள்ளத்தனையது உயர்வு. இந்த குறளோட பொருள் என்னன்னு தெரியுமாங்க? தாமிர மலரோட தண்டும் தண்ணீரோட உயர்வை கண்டுதாங்க வளரும். அதே போலதாங்க மனிதர்களாகிய நாம நம்மளுடைய மன உறுதி தன்னம்பிக்கையை பொறுத்துதாங்க நம்மளோட வாழ்க்கையே அமையும். அதனால மக்களாகிய நாம தன்னம்பிக்கை மட்டும் வாழ்க்கையில யாருக்காகவும் எதற்காகவும் இழந்துடவே கூடாதுங்க. வாழ்க்கையில உயர இந்த 2 கைகளோட தன்னம்பிக்கையும் தேவைங்க. யானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதர்களுக்கு பலம் தன்னம்பிக்கை. அதனால தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில முன்னேறுவோம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததா மாணவி விஜய ஐஸ்வர்யா முயன்றால் எதையும் செய்யலாம் அப்படிங்கறத ஒரு கதை மூலமா நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. என்ன கதைன்னு கேட்கலாமா?
1: வணக்கம், என் பெயர் சு விஜய ஐஸ்வர்யா. நான் புனித லேகா மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் 9வது வகுப்பு படிக்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அழகான உண்மை. தலைப்பு, முயன்றால் முடியும். உங்களுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஒரு குட்டி கதை பாப்போமா? வாங்க பாக்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்து வந்தா. அவ பேரு உமா. உமா வயசுல சின்னவளா இருந்தாலும் அவளுடைய கனவுகளும் ஆசைகளும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. குடும்ப சூழ்நிலை காரணமாக உமா நினைச்ச கல்வி அவ வாழ்க்கையில ஒரு 8வது கனியாவே அமைஞ்சிருச்சு. பருவ வயசு

தேவமா நகரத்துக்கு வந்து வாழ்ற ஒரு வாய்ப்பு பெற்றா. இங்க வந்து பார்த்து அவ ரொம்ப வியப்பாவும் ஆச்சரியமாவும் ஆனா. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய சாதனை படைச்சுக்கிட்டு அதே சமயத்துல குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தவுமா எப்படி இவங்க பெரிய பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அதே சமயத்துல குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியாவும் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறா. இவ பார்த்து ரொம்ப வியப்பானது யார பார்த்து தெரியுமா, ஒரு ஆசிரியரை பார்த்துதான். அந்த ஆசிரியர் அவர்களுடைய இரண்டு குழந்தைகள், கணவர், பிற குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. இதை பார்த்த உமா அந்த ஆசிரியரிடம் போய் கேட்டாங்க, எப்படி நீங்க இவ்வளவு பெரிய ஆசிரியராவே இருக்கிறீங்க, அதே சமயத்துல குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்றாங்க, என்னுடைய மகிழ்ச்சிக்கெல்லாம் காரணம் என்னோட விடாமுயற்சி, என்னுடைய நல்ல பழக்க வழக்கங்கள், என்னோட சிறந்த கல்விதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டவுமா விடாமுயற்சியோட நம்ம என்ன செஞ்சாலும் அது வெற்றியை தான் தரும்ன்றத உணர்றா. அவ விட்ட கல்வியை மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சு ஒரு சிறந்த அரசு அதிகாரியாக பதவி இருக்கிறா. இக்கதையோட கருத்து என்ன தெரியுமா, தோல்வி வந்தால் பயப்பட வேண்டாம், கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும், முயற்சிதான் வெற்றிக்கு வழி. நண்பர்களே, இன்று முடியாதது போல் தோன்றும் விஷயம் நாளை உங்கள் முயற்சியால் சுலபமாகும். இக்கதைக்கு தொடர்பாக

0: இதெல்லாம் கேட்டவுமா விடாமுயற்சியோட நம்ம என்ன செஞ்சாலும் அது வெற்றியை தான் தரும்ன்றத உணர்றா. அவ விட்ட கல்வியை மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சு ஒரு சிறந்த அரசு அதிகாரியாக பதவி இருக்கிறா. இக்கதையோட கருத்து என்ன தெரியுமா? தோல்வி வந்தால் பயப்பட வேண்டாம், கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சிதான் வெற்றிக்கு வழி. நண்பர்களே, இன்று முடியாதது போல் தோன்றும் விஷயம் நாளை உங்கள் முயற்சியால் சுலபமாகும். இக்கதைக்கு தொடர்பாக ஒரு சிறு கவிதை. முடியுமோ முடியாதோ என்ற எண்ணமில்லை, முயற்சியே இங்கு வெற்றிவாக சுடுகிறது. கட்டுக்குள் சிக்கி காலம் கழிக்காமல் தன்னன் தனியாதனை துள்ளி குதிக்கிறது தன் காட்டு ராஜாவாக வலம் வர. நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக யானை மலையின் சிறப்புகள் பற்றி பேச போறது மாணவர் ஆல்வின் பிரின்ஸ். என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: என் பெயர் ஆல்வின் பிரின்ஸ். நான் புனித லைவ் மடியனை பதின்ம மேல்நிலை பள்ளியிலிருந்து வரேன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். தலைப்பு யானை மலையின் சிறப்பு. சிறப்பு மிக்க மதுரையில் சிறப்பான மலை யானை மலையாகும். இந்த மலையின் பேருக்கு காரணம் அதன் அமைப்பே ஆகும். ஒரு பெரிய யானை அமர்ந்திருப்பது போல் இருப்பதால் இப்பெயர் பெற்றது. இம்மலை உச்சியில் 2 குடைவரை கோயில்கள் உள்ளன. சமண துறவிகள் ஓய்வெடுக்க பயன்படுத்திய கல் படுக்கைகளையும் நாம் இங்கு காணலாம். மேலும் அவர்கள் உருவாக்கிய சிற்பங்கள் இன்னும் அழியாமல் உள்ளது. அதை அச்சநந்தி என்ற அடியார் செய்ததாக குறிப்பும் உள்ளது. இங்குள்ள சிலைகள் சமணர்களின் புராண கதையை விளக்குகின்றதாக அமைந்துள்ளது. பிரம்மாண்டமான பாடைகளை குடைந்து ஊழி மற்றும் சுத்தியலால் செதுக்கப்பட்டவையே குடைவரை கோயிலாகும். முருகப்பெருமாளுக்கு இலாடன் என்னும் கோயிலும் உள்ளது. இதில் கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டும் காணப்படுகிறது. கிபி 770ஆம் நூற்றாண்டில் மதுரை ஆட்சி செய்த பாண்டிய மன்னரின் மந்திரி நரசிங்க பெருமாள் ஒரு குடைவரை கோயில் கட்டுவதற்காக பூர்வாங்க வேலையை தொடங்கினார். பின்னர் அவரது தம்பி திருப்பணியை நிறைவேற்றினார். மதுரை மிக தொன்மையான நகரம் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் அதற்கு நீங்கள் யானை மலையை சுட்டி காட்டலாம். இத்தகைய பெருமை வாய்ந்த மலை நம் மதுரையில் இருக்கின்றது. நீங்களும் ஒரு முறையாவது யானை மலைக்கு செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில மாணவ மாணவிகள் ரொம்ப அழகா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு வராங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விண்வெளித்துறையில் இந்தியர்கள் செய்துள்ள சாதனைகளை எடுத்து கூற வந்திருக்கிறது மாணவர் ரோஹித்.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் கா ரோஹித். நான் புனித மரியன்னை லெய்கா பதின்ம மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். நான் விண்வெளி துறையில் இந்தியர்கள் செய்த சாதனையை பற்றி பேச வந்துள்ளேன். விண்வெளி ஆராய்ச்சி என்பது உலக நாடுகளின் முன்னேற்றத்தை காட்டும் முக்கியமான துறையாகும். விண்வெளி துறையில் இந்தியர்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றனர். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுவார் APJ அப்துல் கலாம் ஆவார். ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள் திட்டங்களில் அவர் செய்த பணிகள் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தது. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா ஆவார். இவர் 1984ஆம் ஆண்டு விண்வெளிக்கு சென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை கல்பனா சாவ்லா ஆவார். இவர் 1997ஆம் ஆண்டு நாசா மூலம் விண்வெளிக்கு சென்று உலகம் முழுவதும் இந்தியர்களுக்கு பெருமை சேர்த்தார். நிலவை ஆய்வு செய்த சந்திராயன் திட்டம், சூரியனை ஆய்வு செய்த ஆதித்யா L1, செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்த மங்கள்யான் போன்ற திட்டங்கள் உலக நாடுகளை ஆச்சரியப்படுத்தியது. குறிப்பாக சந்திராயன் 3 வெற்றி இந்தியாவை உலகில் முன்னணி விண்வெளி நாடாக மாற்றியது. முடிவாக விண்வெளி துறையில் இந்தியர்களின் பங்கு மிக முக்கியமானதாகும். எதிர்காலத்தில் இந்தியா இன்னும் பெரிய சாதனை செய்யும் என்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததா மாணவி கமலி அன்பே சிவம் என்ற தலைப்பில் அன்பே அனைத்திற்கும் அடிப்படை என்று பேச வந்திருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, கேட்கலாம்.
4: அன்பர்க்கினே, எல்லோருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் பெயர் கமலி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. நான் புனித மரியன்ன லேகா பள்ளியிலிருந்து வருகிறேன். இன்றைக்கு நான் பேச போகும் தலைப்பு அன்பே சிவம். அன்பே சிவம் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது வார்த்தை மட்டுமல்ல, அது அன்பால் கருணையால் வடிவடிக்கப்பட்டது. அன்பே சிவம் என்பது மிக உயர்ந்த மற்றும் ஆழமான கருத்தாகும். இந்த சொற்றொடர் அன்பே கடவுள் என்பதை குறிக்கிறது. இது திருமூலர் அருளிய திருமந்திரத்தின் உயரிய கொள்கையாகும். அன்பே சிவம் 2 என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது 6 மறுகிறார். அன்பே சிவமாவது 6 மறைந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நாம் மனிதர்களாக வாழும் வாழ்க்கையில் அன்பு மிக முக்கியமான ஒன்று. அன்பில்லாத வாழ்க்கை வெறுமயமாகவும் சோகமாகவும் இருக்கும். அன்பு என்பது கருணை, பணிவு, மன்னிப்பு போன்ற நல்ல பண்புகளின் அடிப்படையாகும். அன்பில்லாத வாழ்க்கை வெறுமயமாகவும் இருக்கும். நாம் பிறர்

0: நேசித்து அவர்களுக்கு உதவினால் நமது வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். சிறிய உதவியும் கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்பே சிவம் என்ற கருத்து எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. மதம், மொழி, சாதி என பலவற்றையும் கடந்து அனைவரிடம் அன்பு காட்ட வேண்டும். நாம் தினமும் அன்புடன் நடந்து கொண்டால் இவ்வுலகம் அமைதியான இடமாக மாறும். அன்பு கொடுத்தால் அன்பே திரும்ப கிடைக்கும். நாம் என்ன கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பது பழமொழி. உலக பொதுமறையாம் திருக்குறளில் இருந்து கூட அன்பை பற்றி ஒரு குறள் உள்ளது. அன்பிலார் எல்லாம் தமக்குரையர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கே என்ற அற்புத குறளும் உள்ளது. கடவுளை கல்லிலோ மண்ணிலோ தேடுவதை விட மனதில் அன்பினால் தேடுவதே சிறந்தது என்று இயேசுநாதரே கூறியுள்ளார். தேவன் அன்பில் ஊற்றாக இருக்கிறான். அந்த அன்பை நாம் மற்றவர்களிடம் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று பைபிளில் எழுதப்பட்டுள்ளது. அன்பே சிவம் என்ற வார்த்தை ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு மக்களின் உயிரை காப்பாற்றி உள்ளது என்பது புராண கதை. அன்பு என்றால் கருணை, சிவம் என்றால் கடவுள். அன்பால் வடிவடிக்கப்பட்டவனே கடவுள். எவ்வளவு பெரிய சிரமங்களையும் கடந்து அன்பும் கருணையும் இருந்தால் மனிதர்களை ஒன்றிணைக்க முடியும். எல்லோருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். அதனால் அவர்களை மனதினுள் தேடுங்கள், அவரை உணருங்கள். பிற உயிர்களின் காட்டும் அன்பே இறைவனிடம் காட்டும் அன்பு. அன்பு என்பதை உணருங்கள். அன்புதான் சிவம் என்பதை அனைவரிடமும் உணர்த்துங்கள். அவர்கள் அன்பு சிவமாகவே வாழ்பவர். இறுதியாக அன்பே சிவம் என்ற கருத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். அன்புடன் வாழ்வோம். அன்பை பகிர்வோம். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே எல்லாவற்றிற்கும் அடிப்படை. நன்றி, வணக்கம்.
1: வாயாடி சொச்ச புல்ல வரப்போல நல்ல போல யாருவ

0: நிகழ்ச்சியில் அடுத்ததா வேண்டாம் செல்போன் மோகம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறது மாணவி அனுசுயா. என்னென்ன கருத்துக்கள் சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். நான் அனுசூயா. நான் 7ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. புனித மரியன்னை லேயுக்கா பதின்மை மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகிறேன். இன்று நம் கைகளில் ஒட்டியிருக்கும் ஒரு மாய கண்ணாடியை பற்றி பேச வந்துள்ளேன். செல்போன் ஒரு கருவிதான், அது நம் வாழ்க்கையில்லை என்பதற்கு ஏற்றவாறு வேண்டாம் செல்போன் மோகம் என்ற தலைப்பை தேர்வு செய்துள்ளேன். நேரத்தை கைபேசிக்கு கொடுக்காதே, உன் கனவுகளுக்கு கொடு. இன்றைய காலத்தில் அலைபேசி இல்லாமல் ஒரு நாள் கூட நம்மால் கற்பனை செய்ய முடியாது. காலையில் எழுந்ததும் முதல் வேலை அலைபேசி பார்ப்பதுதான். இரவு தூங்கு போவதற்கு முன்பு கடைசி வேலையும் அதுதான். படிக்கும் நேரத்தில் கூட ஒரு அறிவிப்பு வந்தால் உடனே அலைபேசியை எடுத்து பார்க்க வேண்டும் என்று தோன்றும். இன்னும் 5 நிமிடம்தான் என்று தொடங்குகிறது, ஒரு மணி நேரமாக மாறுகிறது. வீட்டில் கூட இதே நிலைதான். எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கைபேசியில் தான் மூழ்கி கிடக்கிறோம். நண்பர்களோட நேரில் சந்தித்து சிரித்து பேசுவதற்கு பதிலாக அலைபேசியில் தான் சிரிக்கிறோம். அது கவலைக்குரிய விஷயம்.

0: மொபைல் அடிமைத்தனத்தை குறைக்க பயன்பாட்டு நேரத்தை கண்காணித்து சமூக ஊடக அறிவிப்புகளை அணைத்து வைக்கலாம். தூங்க போவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அலைபேசியை பயன்படுத்தாம இருப்பது நல்ல விஷயம். மாணவர்களாகிய நாம் ரீல்ஸ் பார்ப்பதற்கு மட்டும் அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது. புதிய மொழிகள், கோடிங், கலை மற்றும் பிற தொழில்நுட்ப திறன்களை கற்க முடிகிறது. மொபைல் போனை ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்தினால் அது மாணவர்கள் வளர்ச்சிக்கு உதவும். இந்த அடைபேசி அடிமைத்தனத்திற்கு மற்றொரு பெயரும் உள்ளது, நோமோபோபியா, அதாவது மொபைல் இல்லாமல் இருக்கும் பொழுது வரும் பயம். முடிவாக, அலைபேசி நம்மை கட்டுப்படுத்த கூடாது, நாம் தான் அலைபேசியை கட்டுப்படுத்த வேண்டும். போனை விட்டு விலகி நண்பர்களோடும் குடும்பத்தினரோடும் நேரத்தை பயன்படுத்தலாம் என்று கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நேரம் அனைத்தையும் விழுங்கிவிடும், நெஞ்சத்தின் அமைதியை நசுக்கிவிடும். அளவோடு உபயோகி நண்பனே, அழகான வாழ்வு உன்னதமே. நன்றி, வணக்கம்.
1: நேரம் நிகழ்ச்சியில் இனி மாணவி தேவி ஸ்ரீ சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பில் பேச வந்திருக்காங்க, கேட்கலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா தேவிஸ்ரீ. நான் புனித மரியன்னை லேகா பதின்ம மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். பேச வள்ள திறனை அளித்த இயேசு வள்ளா சிவனை வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. நாட்டையும் வீட்டையும் காட்டையும் காக்க தேசத்தை வழமையாக மாற்ற வரிசையில் இருக்கும் காளையர்களே, கண்ணியர்களே, உங்கள் அனைவரையும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பில் ஏற்றி பேச வந்திருக்கிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்னும் தலைப்பில் தான் பேச வந்துள்ளேன். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் மறுவினில் ஆணுக்கிங்கே பெண் நிகரில்லை என்பது போல் ஆண்களுக்கு நிகராக களத்தில் நின்று போராடி தங்கள் உயிரை இழந்த நம் நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பெண்கள் எத்தனை பேர் என்று தெரியுமா? 1780ஆம் ஆண்டு தன் படையை வைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயரையே வென்ற ஒரே பெண் வேலுநாச்சியார். தமது சொத்தை விற்று சுதந்திர போராட்டத்திற்கு செலவிட்ட கடலூர் அஞ்சலையம்மாள். உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற முதல் பெண் ருக்மணி லட்சுமிபதி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதால் பிறந்த குழந்தையுடன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட SN சுந்தராம்பாள். சிறை சென்றாலும் சிறைசாலையை கல்வி சாலையாக மாற்றி அங்குள்ள பெண்களுக்கு கல்வி வழங்கிய அம்புத்ததம்மாள். இவர்கள் மட்டுமல்லாது மதுரை KP ஜானகியம்மாள், லக்ஷ்மி கவுல், லீலாவதி போன்றோரின் பங்கும் போடுதலுக்குரியது. சுதந்திரம் வேண்டும் என்று பாரத பெண்கள் அன்று ஆண்களுக்கு நிகராய் நின்று போராட்டம் செய்தனரன்று எங்கும் சுதந்திரம் வேண்டி நின்றார் நல்வழி காட்டி பிறருக்கும் விடுதலை உணர்வூட்டி கிடைத்தது சுதந்திரம் தோல் தட்டி. தியாகத்தை நாம் மறக்கலாமா? உயிர் சேதத்தை நாம் மறக்கலாமா? சுதந்திரம் கிடைத்தது யுத்தத்தில், வீர மங்கைகளின் தியாகத்தில் போராடி நின்றனர் பல திங்கள். விடுதலை ஒளியை காட்டிய கண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்கள், சிரம் தாழ்ந்து வணங்குகிறோம் நாங்கள். பாரதி கண்ட புதுமை பெண்கள், சிரம் தாழ்ந்து வணங்குகிறோம் நாங்கள். தமிழ் அன்னையும் தமிழின் தொன்மையும் என் பேச்சின் தன்மையும் என் பேச்சிலிருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். பேச வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே என் வழக்கம். தமிழே என்றும் என் முழக்கம். பேசி முடிக்கிறேன், வணக்கம்.
1: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவாக மூவேந்தர்களாகிய சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் பற்றிய சிறு குறிப்புகள் சொல்ல வந்திருக்கிறது மாணவி யுவலட்சுமி.
3: அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் ராயவலட்சுமி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. நான் புனித மரியன்னை லைக்கா பதின்ம மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகிறேன். இன்றைக்கு நான் பேச போகும் தலைப்பு தேச தலைவர்களின் வரலாறு. ஒரு காலத்தில் தமிழ்நாடு அழகான வளமான நாடாக இருந்தது. ஆனால் அந்த நாட்டை கைப்பற்ற பல அரசர்கள் முயன்றார்கள். அப்போது தான் 3 பெரிய தலைவர்கள் தோன்றினார்கள். அவர்கள் யார் தெரியுமா? சேரர், சோழர், பாண்டியர். இவர்களைத்தான் மூவேந்தர்கள் என்று கூறுகிறோம். இவர்களை பற்றி பேசுவதற்கு இன்று ஒரு நாள் போதாது. ஆனால் என்னுடைய தோற்றத்தில் எளிமையாக கூறுகிறேன். முதலாக கூறப்போவது சேரர். மேற்கு பகுதியில் சேரர்கள் சிறப்பாக ஆட்சி செய்தார்கள். சேரர்கள் கடலையும் துறைமுகங்களையும் பாதுகாத்தார்கள். வெளிநாட்டு வணிகர்களுடன் நட்பு வைத்தார்கள். தமிழ்நாட்டை செல்வம் செமித்த நாடாக மாற்றினார்கள். அடுத்ததாக சோழர். சோழர் வலிமை வாய்ந்த மன்னர். காவிரி நதி பாயும் பகுதியில் சோழர்கள் இருந்தார்கள். ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் போன்ற வீரர்களும் வந்தார்கள். நாம் நம் நாடு மட்டுமல்ல கடல் கடந்தும் காப்போம் என்று கூறிய அவர்கள் பெரிய பெரிய படையை உருவாக்கி எதிரிகளை வென்றார்கள். அது மட்டுமல்லாமல் கடல் போர் செய்து இலங்கை வரை சென்றார்கள். அடுத்ததாக கூறப்போவது பாண்டியர். பாண்டியர் தமிழ் காத்த வீரர். தென் பகுதியில் மதுரை நகரில் பாண்டியர் ஆட்சி செய்தார். தமிழ் மொழியும் நமது கலாச்சாரமும்

0: நம்மால் தான் காக்க முடியும் என்று கூறி அவர்கள் தமிழ் சங்கத்தையும் இலக்கியம், கல்வி, முத்து வணிகம் போன்றவற்றை வளர்த்தார்கள். எதிரிகள் வந்தபோது வீரமாக போராடினார்கள். சில காலத்தில் இந்த மூன்று அரசர்களும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டார். ஆனால் வெளிநாட்டு நபர்களால் ஆபத்து வந்தபோது மூவரும் ஒன்றாக இணைந்து நின்றார்கள். அதனால் தான் நாம் இன்று கூறுகிறோம், சேரர் செல்வம் காத்தவர், சோழர் வலிமை காத்தவர், பாண்டியர் தமிழ் காத்தவர். இவர்கள் இல்லையெனில் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய வரலாறு இல்லாமல் போயிருக்கும். எனக்கு தெரிந்த சிறு குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம்.
1: இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை புனித மரியன்னை லுயுகா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது குட்டீஸ் நேரம். நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன், படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:30.
2: ஆகாஷ்வாணி கிராமிய தென்றல். கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று விருதுநகர் மாவட்டம் மேட்டுக்குண்டை சேர்ந்த ஆர் கலைச்செல்வன் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். முதலாவதாக தெக்கத்தி நையாண்டி.

கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்டம் மேட்டுக்குண்டை சேர்ந்த ஆர் கலைச்செல்வன் மற்றும் குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டோம்.

அமுதா, அமைப்பு ஜே ஜெயா.

0: பெறுகிறது. கிராமிய தென்றல் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:01. நேர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்களில் வெற்றி கொடி கட்ட திரைப்பட பாடல்கள் கேட்க போகிறோம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 பண்ணை செய்திகள், 7:30 மண்ணும் மணியும். காய்கறி பறிகளின் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரிப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஸ்ரீ குமாரி அவர்கள். வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனைகள் விடைபெறும் முன் இவையாவும் கேட்கலாம். இரவு 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பு செய்யப்படும். 8:35 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள். இரவு 10:00 ரவி வாஷாரியா அகில் பாரதிய சங்கீத சபா. சுப்ரதீப் அவர்கள் ஃப்ளூட். இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:10 ஒளிபரப்பு நிறைவு செய்யப்படும். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:10. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் ஒருபட பாடல்கள். இன்னைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில வெற்றி கொடிக்கட்டு திரைப்பட பாடல்கள் தான் கேட்க போறோம். 2000 வெளியான திரைப்படம், இதை இயக்கியிருக்காரு சேரன் அவர்கள். முரளி, பார்த்திபன், மீனா, மாளவிகா அப்படின்னு பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்பட பாடல்கள் எல்லாம் கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: விதிகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள் குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜேந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதே போல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கி இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜேந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜேந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும்.
0: போதையில்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்.
1: நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம்.
0: நெல்லிக்காயின் மருத்துவ குணம் குறித்தும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார்.
1: என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ்

0: நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள்.
1: இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
2: சாத்யு,
0: நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதை போன்றே உத்வேகம் அளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதை போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் முதலாவது திரவ இயற்கை எரிவாயு அடிப்படையிலான ரயில் சேவையை இன்று குஜராத்தின் சபர்மதி ரயில் நிலையத்தில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரயில்வே துறையில் டீசல் பயன்பாடு கடந்த 2015 293 கோடி லிட்டராக இருந்ததாகவும் கடந்த நிதியாண்டில் இது 108 கோடி லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். தகவலறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முன்னதாக திமுக, அஇஅதிமுக, அமமுக, பாமக, இடதுசாரி கட்சிகள் உள்பட பல்வேறு கட்சிகள் இந்த அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தன. சுற்றுலாத்துறையில் தமிழகம் முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சர்வதேச சுற்றுலா தினத்தையொட்டி இன்று கோவையில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். மத்திய மண்டல காவல்துறை உயரதிகாரிகள் கூட்டம் காவல்துறை தலைவர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தலைமையில் இன்று திருச்சியில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மானிய உதவியுடன் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க விரும்புவோர் அருகிலுள்ள கால்நடை நிலையங்களை அணுகி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் வார விடுமுறையொட்டி இன்று சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் கடல் நீர் புகுந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஸ்குவாஷ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபய் சிங்கும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனாகத் சிங்கும், மகளிர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஆன்சி சோஜனும், உயரம் தாண்டுதலில் சர்வேஸ் குஷாரேவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் ஹரிதா பத்ராவும், ஆடவர் டெக்காத்லான் பிரிவில் தேஜஸ்வின் சங்கரும், மகளிர் ஸ்டீப்பிள் சேஸ் பிரிவில் பருள் சௌத்ரியும் வெண்கலப் பதக்கம் பதக்கம் வென்றனர். குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பர்வீன் ஹூடாவும் ஆடவர் 90 கிலோ எடைப்பிரிவில் நரேந்தர் பர்வாலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா 7-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. வாலிபால் போட்டியின் முதலாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா வியட்நாமை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 4

14 தங்கம், 16 வெள்ளி, 17 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த அபய் சிங்கிற்கு 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை மாநில அரசு அறிவித்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-10 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கிர்கானா பவுலோவாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஓபன் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கல பதக்கத்தையும் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். நேத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு கேட்கலாம் சேவை செய்திகள். சமூக நிதிக்கான தந்தை பெரியார் விருது தகுதியுள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சமூக நிதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நிதி தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருது. அதன்படி 2026 ஆண்டிற்கான தமிழக அரசின் சமூக நிதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு தகுதியுள்ள விருந்தாளரை தேர்ந்தெடுத்து பரிந்துரைகள் வரவேற்கப்படுது. மேலும் சமூக நிதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுபவர்களுக்கு 500,000 விருது தொகையும் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுரையும் வழங்கப்படுது. இவ்விருதாளரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. எனவே சமூக நிதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவங்க இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தங்களது விண்ணப்பத்தினை ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். விண்ணப்பம் கூட என்னெல்லாம் இருக்கணும்னா, சுய விவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நிதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரங்கள் மற்றும் ஆவணங்கள் ஆகியவை உள்ளடங்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 ஆண்டிற்கான சமூக நிதிக்கான தந்தை பெரியார் விருதுக்கான விண்ணப்பங்கள் 20/10/2026 தேதிக்குள்ள அனுப்பி வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டது சேவை செய்திகள். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்ததாக கேட்கலாம் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஒன்னு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிப்பு சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்பில் நூல் பேசிட்டு போயிட்டான். பச்சை தண்ணி பத்தி திருச்சு அவ சிரிச்சா சிரிப்பில் நொறுப்பு

0: தொடர்வது மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி. சபரிஷ். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு 100% வாக்களிப்பதன் அவசியம் வலியுறுத்தி நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மணிஷ் நார்னவரே தொடங்கி வைத்தார். தாராபுரம் நகராட்சி பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணி வட்டாட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட மகளிர் சுயஉதவிக்குழுவினர் பங்கேற்றனர். பேரணியில் எனது வாக்கு என் உரிமை, என் எதிர்காலம், உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம், நமது வாக்கு நமது உரிமை, நமது பொறுப்பு, தேசத்தின் வளர்ச்சிக்கு வாக்களிப்பீர், 100% வாக்கு உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் பங்கேற்பவர்கள் ஏந்தி சென்றனர். தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தேர்தல் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். தேர்தல் பணிகளின் முக்கிய கட்டமாக தபால் வாக்குகள் சேகரிக்கும் பணி தீவிரமாக தொடங்கியது. 1236 தபால் வாக்குகள் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள 85 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் தபால் வாக்கு வசதியை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. அதன்படி தொகுதி முழுவதும் மொத்தம் 1236 வாக்காளர்கள் தபால் முறையில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தாராபுரம் வட்டாரத்தை சுற்றியுள்ள பகுதியில் 3 குழுக்கள் பிரிந்து தபால் வாக்குகள் பெறப்பட்டது. இதில் ஒரு குழு தாராபுரம் கடைவீதி பகுதி மற்றும் நகர்ப்புற பகுதியில் உள்ள 85 வயதுக்கு மேற்பட்டோர் வீட்டுக்கே சென்று தபால் வாக்குகள் பெறப்பட்டது. வரும் அக்டோபர் 6 வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்யும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இதன்படி தாராபுரம் தொகுதியில் உள்ள 320 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நடவடிக்கைகளை கண்காணிக்க திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் பணியாற்றும் மத்திய அரசு பணியாளர்கள், மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் 384 அலுவலர்கள் நுண்பார்வையாளர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். தாராபுரம் மகாராணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் தேர்தல் பொது பார்வையாளர் அம்கோத் ஸ்ரீ ரங்கநாயக் தலைமையில் வாக்குப்பதிவு அலுவலர்கள் வருகை முதல் வாக்குப்பதிவு நிறைவடையும் வரை மேற்கொள்ளப்படும் பணிகள் மற்றும் நுண்பார்வையாளர்களின் பொறுப்புகள் குறித்து விளக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இவிஎம் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நார்னவரே அரசியல் கட்சி நிர்வாகிகளுடன் பார்வையிட்டார். திருப்பூரில் 17 யானக்ஸ் நூலிலை கண்காட்சி செப்டம்பர் 24 தொடங்கி 3 நடைபெற்றது. அணைப்புதூர் IKF வளாகத்தில் யானக்ஸ், டெக்ஸ்டைல் இந்தியா, பின்னலாடை மதிப்பு தொடர் மற்றும் டைகோம் டெக்ஸ் ப்ராசஸ் என 4 கண்காட்சிகள் ஒரே வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சிகள் தினமும் காலை 10 முதல் இரவு 7 வரை நடைபெற்றது. டெக்ஸ்டைல் இந்தியா கண்காட்சியில் உற்பத்தியாளர்களின் தேவைக்கேற்ற துணி ரகங்கள் இடம்பெற்றுள்ளன. அப்பரல் சோர்சிங் பிரிவில் உற்பத்திக்கான விற்பனையாளர்கள் அடையாளம் காண உதவும் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. டைகோம் டெக்ஸ் ப்ராசஸ் கண்காட்சியில் புதிய வகை ரசாயனங்கள் சாயங்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 337 நிறுவனங்கள் பங்கேற்றிருந்தது. கண்காட்சியில் நூலிலை, நார்கள், ஆடைகளுக்கான துணிகள், அலங்கார பொருட்கள், சாயம், ரசாயனங்கள், ஜாப் ஒர்க் நிறுவனங்கள், ஆடை வகைகள் மற்றும் ஜவுளி சார்ந்த சேவைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசன நிலங்கள்

0: மற்றும் குடிநீர் தேவைக்காக பிரதான கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. 90 அடி உயரம் கொண்ட அமராவதி அணையின் மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் 55 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு அமராவதி ஆற்று வழியாகவும் புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு பிரதான கால்வாய் வழியாகவும் தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆற்றின் வழியோரத்தில் உள்ள 100 கணக்கான கிராமங்களில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலான குடிநீர் திட்டங்கள் இதன் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது பாசன பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் கடும் வளர்ச்சி நிலவி வருகிறது. இதனால் பயிர்கள் காப்பாற்ற அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று பாசன விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அமராவதி புதிய ஆய கட்டுப்பாட்டுக்குட்பட்ட 25,250 ஏக்கர் பரப்பளவில் நிலப்பயிர்களை காப்பாற்றவும் குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறக்கப்பட்டது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி

0: விடப்பட்டது. அமராவதி புதிய ஆய கட்டுப்பாட்டுக்குட்பட்ட 25,250 ஏக்கர் பரப்பளவில் நிலப்பயிர்களை காப்பாற்றவும் குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறக்கப்பட்டது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்துப் பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சிங் தெரிவித்துள்ளார். காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் அமிர்தபுரியில் நடைபெற்ற மாதா அமிர்தானந்தமயி பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே உண்மையான சேவையாக கருதப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும்போது அரசின் சேவைகள் மற்றும் நலத்திட்டங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் குறிப்பிட்டார். அமிர்தானந்தமயி மடத்தின் மூலம் வழங்கப்பட்ட நிதி உதவி காரணமாக சுமார் 2.5 லட்சம் ஏழை பெண்கள் புத்தொழில்களை தொடங்கி பயனடைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்துப் பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உலக நானோ மருத்துவ மாநாட்டில் பேசிய அவர், நவீன மருத்துவ அறிவியல் உலகில் நானோ மருந்துப் பொருட்கள் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்றார். மருத்துவ சிகிச்சை என்பது அந்தந்த நபர்களுக்கு ஏற்படும் பாதிப்பின் அடிப்படையில் தனிப்பட்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். செல்லுலார் மற்றும் மூலக்கூறு அளவிலான ஆராய்ச்சிகள் இந்த மருத்துவ முறையில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மகளிர் கல்வி, சமூக சமத்துவம் போன்றவற்றிற்காக ராஜாராம் மோகன் ராய் ஆற்றிய பணிகள் சமூகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராயின் நினைவு தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். பிற்போக்கான பழக்க வழக்கங்களுக்கு மக்கள் ஆளாகியிருந்த காலகட்டத்தில் சமூக மாற்றத்திற்கு புதிய வழிகாட்டியவர் அவர் எனவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக உத்தரப்பிரதேசத்தின் ஏற்றுமதி அளவு 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரிக்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், இம்மாநிலத்தின் ஏற்றுமதி தற்போதைய 2 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 2030 ஆண்டுக்குள் 5 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்றார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் சந்தை அணுகுதல் எளிதாகி உள்ளதாக அவர் கூறினார். முதலீடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதன் வாயிலாக உத்தரப்பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை சந்தைப்படுத்த புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மாநில அரசின் கொள்கைகள் முதலீட்டாளர்களுக்கு உகந்தவையாக இருப்பதால் அந்நிய முதலீடுகள் பெருமளவு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மகாராஷ்டிராவில் நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த மூங்கில் சார்ந்த பொருளாதாரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற மூங்கில் குறித்த மாநாட்டில் பேசிய அவர், திரிபுராவில் மூங்கில் சார்ந்த தொழில்கள் சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். மகாராஷ்டிராவின் கட்சோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மூங்கிலை மூலப்பொருளாக கொண்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யவும் அதிக வாய்ப்பிருப்பதாக அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்கள் வாழ்க்கை தரம் மேம்படும் என்றும் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா தெரிவித்தார். மத்திய அரசு மற்றும் பிஜேபி ஆளும் மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டங்களை திசை திருப்பும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி வருவதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்தல் ஆணையர்களும் விளக்கம் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் தேர்தல் ஆணையம் மீதான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று நிரூபணமாகி உள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் வெனிசுலா, பெலாரஸ், மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வெனிசுலா அமைச்சருடனான சந்திப்பு எரிசக்தித்துறையில் இந்தியா வெனிசுலா இடையேயான ஒத்துழைப்புக்கு வலு சேர்த்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கனடா அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மெக்சிகோ மற்றும் பெலாரஸ் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்புகளும் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி சுயசார்பு என்ற நிலையை தாண்டி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தற்கால போர் முறை மாற்றமடைந்திருப்பதை சுட்டிக்காட்டினார். போரின் தன்மை, தொழில்நுட்ப பயன்பாடு, போர் நடைபெறும் காலம் போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் பாதுகாப்பு படையினரின் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மலை உச்சிகள் மற்றும் கடும் குளிரிலும் வீரர்கள் பணிபுரியும் சூழல் உள்ளதை சுட்டிக்காட்டிய ஜெனரல் தீரஜ் சேத், ட்ரோன் தாக்குதல்கள் புதிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன என்றும் தெரிவித்தார். ரம்மி விளையாட்டு செயலியுடன் தொடர்புடையவர்களின் 442 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் தொடர்ச்சியாக கேம்ஸ் கிராஃப்ட் டெக்னாலஜிஸ் நிறுவனம் மற்றும் அதன் பங்குதாரர்களுக்கு சொந்தமான வங்கி வைப்பு நிதி, வணிக வளாகங்கள், குடியிருப்புகள் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் 2,843 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 12 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் மாயமாகியுள்ளனர். மீன் வியாபாரிகள் 50 பேர் பயணம் செய்த அந்த கப்பல் அந்நாட்டின் தென்பகுதியில் உள்ள கிவு மாகாணத்தில் உள்ள ஒரு தீவு அருகே மூழ்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் 15 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும், எஞ்சியவர்களை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம் கடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்று ஆழ்கடல் தகவல் சேவைகளுக்கான தேசிய மையம் எச்சரித்துள்ளது. கடற்பகுதியில் அலைகள் மிக உயரமாக எழக்கூடும் என்பதால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அந்த மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக அம்மாநிலத்தில் மீனவர்கள் நாளை வரை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. லட்சத்தீவு மற்றும் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதியிலும் இதே நிலை காணப்படும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-10 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கெர்கானா பவுலோவாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஓபன் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டம். ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 10.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 71 ரன் எடுத்துள்ளது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று

வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் தெரிவித்துள்ளார். காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கரும்பில் பூச்சி மேலாண்மைகள் குறித்து காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் சண்முக பிரேமா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 வகையான பூச்சிகள் இருக்கு. அதுல எது முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 வகையான பூச்சிகள் மட்டும்தான். இதனால மகசூல் இழப்பு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 20-50%. இதற்காக தான் நம்ம வந்து மேலாண்மை வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இந்த 10 வகையான பூச்சிகளை வந்து பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கலாம். அந்த 3 வகையில முதல்ல பாத்தீங்க அப்படின்னா துளைப்பான்கள், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மண்வாள் பூச்சிகள். இது 3 தான் முக்கியமான வகைகள். துளைப்பான்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இளங்குருத்து புழு. இது எந்த காலகட்டத்துல தாக்கும் அப்படின்னா முதல்ல 30-120 நாள். இது ஒரு பெரிய மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூச்சியும் கூட. 30 நாள்ல வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா தண்டை துளைக்கும், உள்ள ஃபுல்லா திசுக்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடும். அப்ப சாப்பிட்டு முடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுக்குருத்து இருக்குல்ல, செடியில இருக்க நடுக்குருத்து காய ஆரம்பிச்சிடும். நடுக்குருத்து காய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு செடியோட வளர்ச்சி மட்டுப்பட்டுரும். இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைந்த முறையில தான் கட்டுப்படுத்தணும். ஏன்னா பருவ மாற்றம், பருவத்தை வந்து கொஞ்சம் முன்னாடியே நிர்ணயிச்சு நம்ம முன்னாடியே வந்து போட்டுட்டோம் அப்படின்னா இது மூலியமா இந்த பூச்சிகளோட தாக்கத்தை நம்ம வெகுவா குறைக்கலாம். கரும்புகளை பெரிய பாறைகள்ல நடும்போது ஊடு பயிரா தட்டை பூண்டு டேஞ்சான்னு சொல்லுவாங்க, அதை வந்து நடலாம். இல்ல அப்படின்னா பயிர் வகைகள், பச்சை பயிறு, உளுந்து இந்த மாதிரி எல்லாம் நட்டீங்க அப்படின்னா அது மூலியமா நீங்க வந்து கொஞ்சம் அதோட தாக்கத்தை வந்து கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீர் பாசனம், இது ரொம்ப முக்கியமானது. எல்லா பூச்சி மேலாண்மையிலுமே வந்து நீர் பாசனம் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இந்த பூச்சிகளுக்கே வந்து இனக்கவர்ச்சி பொறிகள் தனியா கொடுப்பாங்க. அந்த இனக்கவர்ச்சி பொறிகளை வாங்கி ஒரு ஏக்கருக்கு 10 எண்ணிக்கையில நீங்க வச்சீங்க அப்படின்னா ஆண் அந்து பூச்சி அதுல வந்து பிடிபடும். இப்ப அந்த ஆண் அந்து பூச்சி எல்லாமே பிடிபடும் போது இனப்பெருக்கம் கம்மியாகும். அதன் மூலியமா இந்த பூச்சி தாக்கத்தை கரும்புல நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். வறட்சி காலகட்டத்துல இந்த சாறு உறிஞ்ச பூச்சி இருக்குல்ல, அது அதிகமா தாக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பூச்சிகளோட கூட்டுப்புழு ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி மண்ணில தான் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் கொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீர் மேலாண்மை தான் வந்து மெயினான ஒரு விஷயம். அடுத்த கட்டமா இந்த 4 கரும்பு என்ன வைக்கும் அப்படின்னா இடைக்கணுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். இடைக்கணுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து இந்த இடைக்கணு புழு வந்து அந்த இடைக்கணுக்களுக்கு நடுவுல ஓட்ட போட்டு உள்ள போய் உள்ள இருக்க திசுக்கள் எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிடும். நார்மலா ஒரு 1 cm அளவு தான் அகலம் இருக்கும், நீளம் வந்து ஒரு ஓரளவுக்கு 1 inch இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அதோட வாய்ப்பகுதி பெருசா இருக்கும். அது வந்து எவ்வளோ வந்து ஹார்டான ஒரு இதா இருந்தாலும் கடிச்சிடும். உள்ள சாப்பிட்டதுக்கு அப்புறம் சக்கை இருக்கும்ல, அது அந்த ஓட்டை வழியா வெளில தள்ளிடும். நீங்க அந்த தோட்டத்துக்கு 4 அப்புறம் போய் பாத்தீங்கன்னா சக்கையெல்லாம் வந்து அந்த ஓட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி இருக்கும். நீங்க அந்த இடைக்கணுக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சக்கை வந்து அங்கங்க அங்கங்க வந்து இருக்கிறத பாக்கலாம். அதை பார்த்தாலே நம்ம வந்து இடைக்கணுப்புழு தாக்கியிருக்கு அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கலாம். அதாவது இப்ப வந்து இந்த இடைக்கணுப்புழு வரும்போது 4 தான் ஆயிருக்கும். அந்த நேரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்தெந்த சமயங்கள்ல அதாவது நம்ம வந்து அறுவடை பண்ற வரையுமே இந்த துளைப்பான்கள், இடைக்கணுப்புழு, நுனிப்புழு, துளைப்பான்களோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து

0: அதிகமாவே இருக்கு. எப்பயுமே கரும்பு போட்டா இந்த பூச்சிகள் கண்டிப்பாக வரும். தமிழ்நாட்டில் நீங்க எங்க போட்டாலும் வரும், அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 3 மாசத்துலயும். அதுக்குதான் நம்ம எப்பயுமே சொல்லுவாங்க, மருதாம்பு பயிர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பூச்சிகளோட தாக்கம் அதிகமா இருக்கும். ஏன்னா மொத சீசன்ல உங்களுக்கு வந்திருக்கும், அப்ப அடுத்த வருஷமும் நீங்க அதே கரும்பு போடுவீங்க. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு அடுத்து ஈஸியா வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முக்காவாசிக்கு கரும்பு விளைவிக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தடுத்து திரும்ப திரும்ப ஆலைக்காக கரும்பு தான் போடுவாங்க, இல்ல மாற்று பயிர் போகவும் மாட்டாங்க. அப்ப நம்ம இதை மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது, நான் அகலப்பார் சொன்னேன்ல, அகலப்பார்ல ஊடு பயிர் போடணும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது, தட்டை பூண்டு இல்ல வந்து பயிர் வகைகள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது நடுவுல போட்டு நம்ம வந்து பயிர் பண்ணும்போது இந்த மாதிரி புழுக்களை வெகுவாக குறைக்கலாம்.
1: இதுவரை கரும்பில் பூச்சி மேலாண்மை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் சண்முக பிரேமா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நமது நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து தெரிந்து கொள்வோம். காய்கறிகள் சத்து மிகுந்தவை என்பது நாம் அறிந்ததே. விவசாயிகளுக்கு காய்கறி பயிர்களை விற்பனை செய்வதை விட காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் போது லாபம் அதிகரிக்கும். இப்படி காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்த நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஸ்ரீகுமாரி அவர்கள்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா என்ன?
2: மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா, இப்போ காய்கறி பழங்களை தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ காய்கறி பழங்களை பொறுத்த அளவு இது வந்து சீசன் அப்போ தான் கிடைக்கும், பருவத்தில் தான் கிடைக்கும். சில பருவங்களில் நம்மளுக்கு இந்த காய்கறி பழங்கள் கிடைக்கும், சில பருவங்களில் கிடைக்காது.
1: அப்போ சில காய்கறிகள் தான் அது மாதிரி இருக்கும். இல்லை, இப்போல்லாம் நிறையா வந்து என்னென்னா, நம்ம வேளாண் தோட்டக்கலைத்துறை மூலமாகவே எல்லா சீசன்லேயும் பழங்களோ காய்கறிகளோ கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு வழிமுறை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் கிடைக்கும், அதை எப்படி நம்ம மதிப்பு கூட்டலாம்?
2: இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பருவங்களில் கிடைக்கக்கூடிய காய்கறி பழங்களை இப்போ வந்து பயிர் செய்கிறாங்க. பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய காய்கறி பழங்கள் சந்தைக்கு வரும் பொழுது விலை மலிவு, விவசாயிகளுக்கு விலையில் ஏற்றத்தாழ்வு, ரொம்ப வந்து அவங்களுக்கு லாபமே இல்லாத அளவுக்கு பொருட்கள் நிறைய உற்பத்தி பண்ணுறனால அவங்களுக்கு வந்து இந்த சிரமம் ஏற்படுது. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறி பழங்களை பொறுத்த அளவு நிறைய 80% தண்ணீர் தான் இருக்குது. அப்போ வந்து தண்ணீர் அதிகமாக இருக்கிறனால இது சீக்கிரம் அழுகக்கூடியது. மற்றும் இதை வந்து நம்ம குளிர்சாதன வசதி, இத்தனை காய்கறி பழங்களையும் நம்ம குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறதுக்கான வசதி இன்னும் வந்து வரவில்லை. அதனால் வந்து இது சீக்கிரம் அழுகி போயிடும், பருவத்தில் நிறைய கிடைக்குது, விலையேற்ற தாழ்வு இவ்வளவும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம் நோய் எதிர்ப்பு சக்தின்னு பேசுகிறோம். நோய் வராமல் ஆரோக்கியமாக வாழணுங்கிறதான் எல்லாரோடைய ஆசையும். அதுக்கு ஏற்ற உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காய்கறி பழங்கள் மட்டுமே. இந்த காய்கறி பழங்களில் நம்மளுக்கு வந்து உயிர் சத்துக்கள் மற்றும் தாது பொருட்கள், வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிறனால நம்ம ஆரோக்கியத்துக்கு இது அவசியம் தேவையான ஊட்டச்சத்துக்கள். மற்ற உணவுகளை விட ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வாய்ந்த பழங்கள் காய்கறிகளை நம்ம அதிகமாக வீணடிக்கப்படுறோம். ஏனென்றால் இதற்கு அழுகி போகக்கூடிய தன்மை வாய்ந்தது, குளிர்சாதன வசதி நம்மிடம் இல்லை. மற்றொன்று, மதிப்பு கூட்டல் பற்றி விவசாயிகளிடமோ மக்களிடமோ அதிகமான விழிப்புணர்வு இல்லாததும் இது ஒரு காரணமாக இருக்கு.
1: எதற்காக மதிப்பு கூட்டுதல் செய்யணும் அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி வச்சப்போ நீங்கள் வந்து அதிகப்படியான விளைச்சல், இன்னொன்று வந்து அழுகி போயிடுறது, கூடுதலான விலை இல்லாத காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க.
2: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து தவிர்க்கிறதுக்கு

0: விவசாயிகள் அவங்க பாவம் பயிர் விளை வச்சு அது விலை இல்லாத காரணம்னால ரொம்ப நஷ்டமாகறாங்க. இன்னொன்று வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை நோய்கள் அதிகமாக வந்து மக்கள் அவதிப்படுறாங்க. பழங்கள் காய்கறிகளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எல்லா குடும்பத்திலும் கிடைக்காதனால் நிறைய குடும்பங்களில் கிடைக்காதால் ஏனென்றால் பழங்கள் காய்கறிகள் வந்து அவங்க இன்னும் காய்கறிகளை விட பழங்களை வந்து அவங்க உணவில் பயன்படுத்துவது குறைந்து கொண்டே போகிறது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களோட வருமானத்திற்கு பழங்களோட விலை சில சமயம் அதிகமாக இருக்குது, சில சமயம் குறைவாக இருக்குது. அவங்களுக்கு வந்து கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க, கிடைக்கலையா விட்டுடுறாங்க. மற்றொன்று வந்து உடல் நிலை சரியில்லாத பொழுது தான் பழங்களை நோக்கி மக்கள் போகிறார்கள். ஆனால் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானது பழங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறியாமை. ஆதலால் வந்து நம்ம இந்த மதிப்பு கூட்டல் கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொண்டு எப்பொழுதெல்லாம் விலை மலிவாக கிடைக்கிறதோ, ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம், திராட்சை பழம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விலை கம்மியான பொழுது வாங்கி இந்த மதிப்பு கூட்டல் செய்து வைக்கணும். நம்மளுக்கு கிடைக்கிது அன்றாடம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கிடைக்காத பொழுதும் நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிறதுக்கும் மற்றும் இந்த சுய உதவி குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் ஈட்டணும். அந்த குழு வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்து வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சுய உதவி குழுவின் நோக்கம். ஒன்று அவங்க பயன்படுத்தணும், இரண்டாவது சுய உதவி குழுக்களுக்கு வேலை.
1: இப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து பதப்படுத்தணும் அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க.
0: காய்கறிகள் பழங்கள் கெட்டு போகிறதற்கான காரணத்தை பார்ப்போம். ஒன்று வந்து அதில் நுண்கிருமிகள் இருப்பதால் விரைவில் புளிச்சு போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நொதி பொருட்கள் இருப்பதால் பழம் மற்றும் காய்கறிகள் நிறம் மற்றும் வாசனை மாறுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழக்கூழ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேதிப்பொருட்கள் கெமிக்கல் அது இருக்கிறனால சீக்கிரம் வந்து கெட்டு போய் காற்றுடன் சேரும் பொழுது நம்மளுக்கு அந்த கெட்ட வாசனை வந்து நம்மளுக்கு வருது. அதிகம் நீர்ச்சத்து இருப்பதால் சீக்கிரம் அழுகி போயிடுது. அதனால் வந்து நம்ம இந்த காரணங்களினால் நம்ம வந்து பழங்கள் காய்கறிகளை அதிகமாக பயன்படுத்துவது தவிர்க்கப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய காய்கறிகள் இருக்கு. இப்போ பாகக்காய் இருக்குது, அவரைக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, நிறைய கத்திரிக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, நிறைய காய்கறிகள் வந்து நம்ம வந்து அன்றாட உணவில் நம்ம இது பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து நம்ம சமைத்து சாப்பிட்றது வந்து நம்ம ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். ஆனால் நம்ம இந்த பதப்படுத்துறதுக்கு போகும்பொழுது சில வந்து இந்த ஊட்டச்சத்து நஷ்டம் வந்து ஒரு குறைந்த அளவு ஏற்படும். ஆனாலும் நம்ம ஏன் பதப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா விலை மலிவப்பை வாங்கி நம்ம இந்த மாதிரி பதப்படுத்தி வைத்து கொண்டால் நிறைய வந்து நம்ம இந்த இதை எடுத்துக்கொள்ளலாம், காய்கறி பழங்களை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த பதப்படுத்துறது அப்படிங்கிற மதிப்பு கூட்டலுக்கே நம்ம வந்து போகிறோம். இப்போ வந்து பழங்கள் காய்கறிகளை பொறுத்த அளவு காய்கறிகள் பருவத்தில் மலிவாக கிடைக்கும் பொழுது, விலை உயர்வாக இருக்கும் பொழுது நம்ம பதப்படுத்துதலுக்கு போக வேண்டாம். விலை மலிவாக கிடைக்கும் போது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி, தக்காளி வந்து நிறைய விவசாயிகள் வந்து பறிக்காமையே விட்டுறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பறிக்கிற கூலியே எங்களால் மீட் அவுட் பண்ண முடியல, அதையே எங்களால் சமாளிக்க முடியல, அதனால பரவாயில்ல தோட்டத்திலேயே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தக்காளியை பறித்து நம்ம மதிப்பு கூட்டல்.
2: திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: இப்ப மதிப்பு கூட்டல்னா ஒண்ணுமே இல்லை. அப்படியே இருக்க தக்காளியை நம்ம ஊறுகாயா மாத்துறோம், உருமாற்றம். பொருட்களை மலிவா கிடைக்கும் பொழுது நிறைய வாங்கி, அல்லது விவசாயிகள் அவங்க பயிர்லயே வந்து விவசாயத்துல பயிர்ல விலை மலிவா போகுது அப்படிங்கும் பொழுது அந்த பயிரை வந்து நம்ம உருமாற்றி தக்காளியை நம்ம சாசா போட்டோம், தக்காளியை நம்ம ஊறுகாய் போட்டோம், தக்காளியை ஜாமா பண்ணா நம்மளுக்கு பணமும் ரெட்டிப்பாக கிடைக்குது, லாபமும் நம்மளுக்கு கிடைக்குது, நம்ம பயிர் வந்து நம்மளுக்கு வீணாகாமையும் போது விலையும் நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் மதிப்பு கூட்டல்.
1: இப்போ தக்காளி அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, ஆனால் இதை வந்து விவசாயிகள் கடைபிடிக்க

0: முடியுமா? ஏன்னா சில விவசாயிகள் வந்து அதுக்கான வழிமுறைகளை வந்து தெரிஞ்சுப்பாங்க, சில விவசாயிகள் வந்து அதுக்கான வழிமுறைகளை வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம கொண்டு போய் அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டுதல் அப்படின்றத போய் அவங்கள்ட்ட சேர்க்கிறது.
1: இப்போ வந்து விவசாயிகளிடம் வந்து விழிப்புணர்வு வேண்டும், எப்படி பதப்படுத்துறது அப்படிங்கிறதுல விழிப்புணர்வு வேண்டும். விழிப்புணர்வுக்கு அடுத்து பயிற்சி வேண்டும். இந்த இரண்டுமே வந்து பயிற்சிகள் வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து விற்பனை வாய்ப்பும் நாங்கள் சொல்லித்தரோம். அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விழிப்புணர்வு. அடுத்து வந்து பயிற்சிகள் செயல்முறை விளக்கத்துடன். இப்போ தக்காளி ஊறுகாய் போடணும் அப்படின்னா வாயில் வந்து நம்ம ஊறுகாய் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து புரியுமோ புரியாது. ஆனால் நாங்கள் செஞ்சு காமிக்கும்போது செயல்முறை விளக்கமாக எப்படி ஊறுகாய் போடுறது, எவ்வளோ பொருட்கள் எடுக்கிறது, எந்த அளவில் போடுறது, எந்த பதத்தில் இறக்கிறது, அந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாக நம்ம வந்து விவசாயிகளிடம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். இப்போ வந்து காய்கறின்னு எடுத்துட்டிங்கன்னா காய்கறிகளை நம்ம இப்போ வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து நம்ம கோவக்காய் இதெல்லாம் வந்து வத்தலாக போடலாம். என்ன அப்படின்னா நம்ம காய வைத்து அந்த நீர் சத்தை எடுத்துடுறோம். நீர் இப்போ கிருமிகள் வளர்வதற்கு காற்றும் தேவை ஈரப்பதமும் தேவை. அப்போ அந்த காய்கறிகளை உள்ள ஈரப்பதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா கிருமிகள் வளர்வதற்கு வாய்ப்பு மிக மிக மிக குறைவு. அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா காய்கறிகளை வந்து மலிவாக கிடைக்கும்போது வாங்கி நம்ம வந்து முருங்கைக்காயவே நம்ம அப்படி செய்யலாம். அதை வந்து சிறிது சிறிதாக நறுக்கி உப்பு நீரில் ஊற வைத்து காய வைத்து நம்ம பேக்கெட் பண்ணி வர்றதா நம்மளுக்கு வந்து இதை வற்றல் என்று சொல்கிறோம். முதல்ல முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு துணியை விரித்து அவங்க வந்து அதில் நறுக்கி மிச்சமான காய்கறிகள் இல்லாட்டி இந்த பாகக்காய் போன்றது பருவத்தில் கிடைக்கக்கூடிய எளிதில் கிடைக்கக்கூடிய இல்லை நம்ம வீட்டிலையே கிடைக்கக்கூடிய அதிகமாக இருக்கும் பொழுது அவங்க வந்து நறுக்கி சூரிய ஒளியில் காய வைத்து டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டாங்க. மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா மா வடுன்னு சொல்லுவாங்க, ஒரு வருடமும் நம்ம வந்து அவங்க வந்து வைத்து உபயோகப்படுத்தினார்கள். என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா
0: ஏப்ரல் மே காலங்களில் வந்து ஒரு வருஷத்துக்கான வத்தல் எல்லாமே போட்டுருவாங்க. அதாவது வெண்டி வத்தல், கத்தரி வத்தல், சீனிவர வத்தல், மா வத்தல் எல்லாமே போட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எளிமையாக அந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது எல்லாத்தையும் போட்டு வச்சா அடுத்த வருஷத்துக்கும் வந்து இது பயன்படும், அந்த ஒரு வருட காலம் வந்து நம்ம வாங்க வேண்டியது இருக்காது அப்படின்னு
1: பயன்படுத்தினாங்க. ஆமாம். இப்போ கொத்தவரை பார்த்தீங்கன்னா அதில் இரும்பு சத்து இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கொத்தவரையை பயன்படுத்துபவர்கள் ரொம்ப நம்ம வீட்டில் வந்து கம்மி. எங்கெல்லாம் கொத்தவரை பயன்படுத்துகிறாங்கன்னா கம்பங்கூழ் விற்கிறவங்க தான் அந்த கொத்தவரையை வந்து காய வச்சு அந்த வறுத்து அவங்க விற்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ இரும்பு சத்து நிறைந்தது கொத்தவரை. அப்போ இந்த காய்கறியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த காலத்தில் சூரிய ஒளியில் நேரடியாக காய வச்சாங்க. காய வச்சு வச்சு இந்த காய்கறிகள் கிடைக்காத பொழுது அவங்க வந்து டெய்லி பயன்படுத்தினாங்க. இப்போ நம்ம என்ன தொழில்நுட்பங்கள் வளரும்போது இப்போ உள்ள தொழில்நுட்பம் காய வைப்பதற்காக சூரிய ஒளி காய்ப்பான் சோலார் ட்ரையர் அப்படிங்கிறத நம்ம ஒரு புதிய தொழில்நுட்பமாக விவசாயிகளுக்கோ இல்லை சுய உதவி பெண்களுக்கோ வந்து நாங்கள் சொல்லித்தரோம். வீட்டு அளவுலையும் நம்ம செஞ்சுக்கலாம், பெரிய வந்து விற்பனை நோக்கோடமும் நம்ம அந்த சூரிய ஒளி காய்ப்பான் வாங்கி வச்சுக்கலாம். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு 5 கிலோ காய வைக்கிற மாதிரி சூரிய ஒளி காய்ப்பான் சோலார் ட்ரையரை வாங்கி வச்சுட்டோன்னா நம்ம இந்த சூரிய ஒளி காய்ப்பான்லேயே நம்ம காய வச்சுக்கலாம்.
0: இப்போ அந்த சூரிய ஒளி காய்ப்பான் வந்து நீங்கள் 5 கிலோனாலும் காய வச்சுக்கலாம், நம்ம வீட்டிலே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேடம். ஆனால் அது வாங்குறதுக்கான வழிமுறைகள் செலவுகள் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா?
1: இது வந்து விற்பனை நோக்கோட வாங்கணும்னா நம்ம வந்து நிறைய தொகை செலவழிக்க வேண்டி வரும். ஏன்னா ஒரு 50 கிலோ காய்கிற மாதிரி இருந்ததுன்னா நிறைய. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கிலோ காய வைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் விலை நிர்ணயம் ஆகுது. நம்ம ஒரு குடும்பம் காய வைக்கிறதுக்கு இது வாங்கணும் அப்படின்னா குறைந்த விலையில் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஏன் இதை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஏன் நேரடியாக காய வைக்காதீங்க அப்படின்னு, ஏன் நம்ம இதை சூரிய ஒளி காய்ப்பான் காய வைக்க அப்படி பரிந்துரை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான நன்மைகளுக்காக தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேரடியாக சூரிய ஒளியில் காய வைக்கும்போது சில ஊட்டச்சத்துக்கள் ஆவியாக போகுது. மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறம் மாறுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் எடுத்துக்காங்க, பச்சையாக இருக்கிற காயோ பச்சையாக இருக்கிற கீரைகளோ நம்ம நேரடி சூரிய ஒளியில் காய வைக்கும் பொழுது நிறம் கருப்பாக மாறுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டைக்காயை வந்து கருப்பாக நம்ம சுண்டைக்காய் வற்றல் என்று விற்கும் பொழுது அதோட சந்தை மதிப்பு வந்து குறையுது. கருப்பாக இருக்குது அப்படின்னு வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ஆனால் சுண்டைக்காய் பச்சை பச்சை கலர்லேயே சுண்டைக்காய் வற்றலாக இருக்கும்போது அந்த வாங்குபவர்களின் மனம் வந்து சுண்டைக்காய் வற்றல் மேலே வாங்குறதுக்கு பிரியப்படுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கலர்

0: மாறாமல் இருக்கிறதுக்கும் ஊட்டச்சத்துக்கள் நஷ்டமாகாமல் இருக்கிறதுக்கும் இந்த சூரிய ஒளி காய்ப்பான் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.
1: மேடம், இப்போ வந்து காய்கறிகள் வந்து வத்தல் போடலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ முருங்கைக்காயை வந்து நீங்கள் உப்பு தண்ணியில் ஊற வச்சு காயை வச்சு அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி சாத்தியமாகுது? உள்ளே இருக்கிறதெல்லாம் காயணும் இல்லையா, அந்த சதைப்பற்றெல்லாம் காய?
0: இப்போ முருங்கைக்காயை பொறுத்த அளவு மற்ற காய்கறிகள் இப்போ வந்து கோவக்காய்ன்னா அப்படியே வந்து நம்ம நறுக்கி உப்பில் போட்டு நம்ம காயை வச்சுக்கலாம். இல்லை சுண்டைக்கானா மோரில் ஊற வச்சு நம்ம சுண்டை வத்தல் போட்டுக்கலாம். முருங்கையை இரண்டு விதமாக நாங்கள் சொல்கிறோம். என்ன அப்படின்னா, முருங்கையில் உள்ள அந்த சதைப்பற்று பார்த்தீங்களா, முருங்கையை வந்து நறுக்கி அந்த சதைப்பற்றுவை மட்டும் தனியாக வேக வச்சு அந்த சதைப்பற்றை எடுத்து சதையை மட்டும் தனியாக காய வைக்க சொல்.
1: அது வந்து சூரிய காய்ப்பானில் மட்டும்தான் காய வைக்க முடியும்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை காய் வந்து எல்லா ஆனுவல் முருங்கைன்னே வந்துருச்சு. வருடம் முழுதும் காய்க்கக்கூடிய முருங்கை வந்துருச்சு. இல்லாதப்ப வந்து நம்ம இந்த சதைப்பற்ற காயை வச்ச இந்த சதைப்பற்று உள்ள பொடியை வந்து நம்ம இப்போ சாம்பாரில் தான் நம்ம நிறைய முருங்கைக்காய் போடுவோம், இல்லைன்னா புளிக்குழம்பு. அப்போ சாம்பாரில் முருங்கைக்காய் இல்லாத பொழுது இந்த முருங்கை சதை பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஊட்டச்சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த சாம்பார்
1: முருங்கைக்காய் சாப்பிட்ட ஒரு உணர்வு கிடைக்கும்,
0: உணர்வும் கிடைக்கும். அதனால் முருங்கைக்காயை நம்ம இந்த மாதிரி செய்யலாம்.
1: வேறு என்னென்ன காய்கறிகள் வந்து மேடம் பதப்படுத்தலாம்?
0: இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளை பொறுத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வற்றலாக வந்து நம்ம போட்டு வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. பழங்களில் நம்ம நிறைய விதமான மதிப்பு கூட்டல் பொருள்கள் வந்து நம்மளுக்கு செய்யலாம்.
1: இப்போ என்னென்ன பழங்கள் எந்தெந்த சீசனில் கிடைக்கிறத எப்படி நம்ம வந்து பதப்படுத்தலாம்?
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்துறதுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா முறைகள் இருக்குது. அது அதிக வெப்பம் கொடுத்து நம்ம பதப்படுத்தலாம், மிதமான வெப்பத்திலையும் நம்ம பதப்படுத்தலாம், வேதிப்பொருட்கள் சேர்த்தும் நம்ம பதப்படுத்தலாம், உலர வைத்தும் நம்ம பதப்படுத்தலாம், வடிகட்டி பதப்படுத்தலாம், சக்கரை நிறைய சேர்த்து பதப்படுத்தலாம், உப்பு நிறைய சேர்த்து பதப்படுத்தலாம், அமிலம் நிறைய சேர்த்து பதப்படுத்தலாம். இத்தனை வகையான இல்லாட்டி நம்ம நல்லா கழுவி காய வச்சு நம்ம அதை கிரேட் பண்ணி நம்ம பதப்படுத்தலாம். இத்தனை வகையான பதப்படுத்தும் முறைகள் நம்ம இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகளை நம்ம வற்றலும் போடலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊறுகாயாகவும் போடலாம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் இருக்குது, ஒரு பீன்ஸு, நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து சமைக்க மாட்டோம், சில இது நம்ம போட்டு வச்சுருப்போம். அப்போ ஒரு வேளை வந்து நம்ம அதில் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா நம்ம அதை வீணாக்க வேண்டாம், அது அப்படியே காய்கறி ஊறுகாயை நம்ம போட்டுக்கலாம்.
1: மிக்சடு ஊறுகாய்,
0: மிக்சடு ஊறுகாய்.
2: காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்த நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டோம். நேர்முகத்தில் பங்கேற்றவர் ஸ்ரீகுமாரி அவர்கள்.

தொடர்ந்து வேளாண் தகவல். இன்னைக்கு வேளாண் தகவல் நிகழ்ச்சியில தக்காளி சூப் மிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு முதல்ல தக்காளி பொடி, வெங்காய பொடி இதெல்லாம் தயாரிக்கிறத பத்தி தெரிஞ்சுக்குவோம். தக்காளி பொடி தயாரிக்கிறதுக்கு நல்ல பழுத்த கெட்டியான தக்காளி பழத்தை நல்ல கழுவிட்டு சின்ன சின்ன துண்டா வெட்டி தனி அறை உலர்த்தியில 80 டிகிரி செல்சியஸ்ல 10 மணி நேரம் உலர்த்தணும். இப்படி உலர்த்திய இந்த தக்காளி துண்டுகளை மின் அம்மியில அரைச்சு பொடியாக்கணும். வெங்காய பொடி தயார் பண்றதுக்கு நல்ல பெரிய வெங்காயத்தை தேர்வு செஞ்சு தோலை உரிச்சு சின்ன சின்ன துண்டா நறுக்கணும். நல்லா கழுவிட்டு தனி அறை உலர்த்தியில 60 டிகிரி செல்சியஸ்ல 7 மணி நேரம் உலர்த்தணும். இப்படி காய வச்ச வெங்காய துண்டை அரைச்சு பொடியாக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தயார் பண்ண தக்காளி பொடி 5 கிராம், வெங்காய பொடி 0.5 கிராம், சோள மாவு 2 கிராம், ஜீரகத்தூள் 0.5 கிராம், மிளகுத்தூள் 0.3 கிராம், உப்பு 1.5 கிராம், இது எல்லாம் எடுத்தோம்னா 10 கிராம் அளவுக்கு மிக்ஸ் தயாரா வரும். இந்த 10 கிராம் மிக்ஸை எடுத்து 150 மில்லி கொதிக்கிற தண்ணியில சேர்த்து நல்லா கிளறி விட்டோம்னா தக்காளி சூப் ரெடி ஆயிடும். இந்த தக்காளி சூப்போட சிறப்பு அம்சம் இயற்கை பொருட்களால தயாரிக்கப்பட்டது. சுவையான சத்தான சூப் எளிதா தயாரிக்கலாம். எல்லாருக்கும் ஏற்ற ஆரோக்கியமான பானம். வேளாண் தகவல் கேட்டோம். வேளாண் பழமொழி சிந்தனை, அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. விடை பெருமுன், வறட்சி காலத்தில் கால்நடைகளுக்கு உகந்த தீவனமாக சைலேஜ் பயன்படுத்தலாம். விடை பெருமுன் கேட்டோம். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளை 28ஆம் தேதி நமது மண்ணு மணியும் நிகழ்ச்சியில் 7:30 கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த 1 10-ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் 26 தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் 9 தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014 நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம்பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லடாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின்

கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் 15 என்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000 மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவர பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று செப்டம்பர் 27 ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 செப்டம்பர் 27 அன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமர் ஆலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழக பட்டதாரி.
ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார்.

இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100 பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026 முகம்மது கஜினி முதன்முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது, மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆகியிருந்தது. 1025 இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1 பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால், ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை. மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்

அவசியமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள்

மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மை பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு. பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசாமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங் இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கி போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்துக் கொள்ளும் போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நில காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கி கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த

இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் ஆயிரக்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்து செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையது. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல் நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜேந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜேந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த இரண்டு போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜேந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜேந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே சவன்பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது.
ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ஓடிஓபி வாய்

வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவி குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிக அளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதை போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவி குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்துக்கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டு தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவர் குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதை போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான ஸ்ரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே,
விக்னங்களை அகற்றும்.

0: பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000-க்கும் மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்திலே இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதை போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதை போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு, சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: அறிவியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:37. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடல், மே மாதம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல மதுரத்தின்ற நிகழ்ச்சி கேட்டுதான் இணைந்திருக்கீங்க. நேரம் 8:47. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உழவன் திரைப்படத்திலிருந்து.

8:52 த ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ். மதுரை திரண்டல் நிகழ்ச்சி கேட்டுதான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டூயே திரைப்படத்திற்காக.

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழி நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழி நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வழிய பாப்போம்.
1: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலிவரு,
1: வீட்டுல இருக்க குப்பையை ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பையை போட்டுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: இதுவரை கேட்டது மதுரை தென்றல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும்.

0: உயிரோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க விருப்பது மதுரத்தென்றல். இனிமையான கீதங்கள் இசைக்க காத்திருக்கிறது. முதலாவதாக நம்ம கேட்க இருக்கிற பாடல் சத்யா திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நாம் கேட்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்களில் நாம் கேட்க இருக்கிறது நடிகர் ரவிச்சந்திரன் நடித்த திரைப்படங்களிலிருந்து இனிமையான பாடல்கள். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

பவனமே நீ தேரில் ஏறி பவனி வந்தராம் செந்தல் பாதை எங்கும்.

0: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
1: துள்ளி துள்ளி போக

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இசைத்து கொண்டிருக்கிறது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்களில் நாம் கேட்டு ரசிக்கும் பாடல்களுக்கு சொந்தக்காரர் ரவிச்சந்திரன். நடிகர் ரவிச்சந்திரனுடைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்ததா அன்று கண்ட முகம் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் இதோ காற்றலைகளில்.

மறைத்தது என்ன, நடக்கட்டும் என்று கண்ணை மறைத்தது என்ன, இன்று நான் செய்த குற்றம் என்று உரைத்தது என்ன.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு இணைந்திருக்கிறீர்கள். நட்சத்திர கீதங்கள் இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் ரவிச்சந்திரனுடைய திரைப்பாடல்கள் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக நினைவில் நின்றவள் திரைப்படத்திற்காக பாடல் இதோ காட்சி.

எங்கள் கண்களிலே ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே டிங் டாங் எத்தனை மணிகள்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் ரவிச்சந்திரன் நடித்த திரைப்படங்களில் இருந்து இனிய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கிற பாடல் நான் திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.
1: பாதங்களே நீ

காலத்தில் நாம் பாராத பெண்ணில்லே. நாம் பாராத பெண்ணில்லை பூலோகத்தில் அந்த மேலோகத்தில் இன்னும் பாராளத்தில் அங்கு உன்

அந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என் பாயினி அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்னைக்கு கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளின் நேரமும் நிகழ்ச்சியும் நேரமுமாய். சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 6 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 11 2026 செப்டம்பர் மாதம் 28 திங்கட்கிழமை 4 குரல் 399 அதனைத் தொடர்ந்து காலை 6 விளம்பரங்கள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்கலாம் வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். சென்னை அஞ்சல் செய்ய 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி அறிவிப்பு, இன்று ஒரு செய்தி கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பில் அனுபவத்தினை பகிர்கிறார் சந்திரமோகன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 7 அறிவும் 1000, 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோய் பிரச்சனைகள் அதற்கு தீர்வுகள் தகவல் தருகிறார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி பழனிக்குமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், காலை 8 தமக்கென முயலாதொன் தோல் தியாகி பகத்சிங் அவர்கள்.

பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் மு. ஜீவானந்தம் அவர்கள். 8 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 8:30 சைபால். 8:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகள். அரங்கிசை, 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல்கள், 11 மணிக்கு மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை, 1 மணிக்கு விளம்பரங்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தோழி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எல் சுல்தானா நசீம் பானு அவர்கள் நேர்முகம் சென்னை அஞ்சலாக, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவு, மாலை ஒலிபரப்பு 5:27 தொடங்கும், 4:00 399, 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்களில் குட்லக் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ரவிசங்கர். பதினைந்திற்கு தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 அச்சாணி மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர் தொழில் முனைவர் சங்கரலிங்கம் அவர்கள் பங்கேற்கிறார் நேர்முகம் நிறைவு பகுதி, உடன் உரையாடுகிறார் வேல்முகன் அவர்கள், 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 மாரிமுத்தாப்பிள்ளை சரித்திரம் இசைப்பேருரை வழங்குபவர் கிரிஜா ராமசுவாமி அவர்கள் சென்னை அஞ்சலாக, 10:30 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒலிபரப்பு நிறைவு. நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.